நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 12 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 18 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3 தேதி திங்கட்கிழமை. மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸில் எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5:50 நிமிடம் 45 நொடி.

பொருளுக்காக உடலை இழக்கும் பரத்தையரின் பொய்யான தழுவல் இருட்டான அறையில் முகமறியா பிணத்தை தழுவியதைப் போன்றதாகும். குறள் எண் 913 அதிகாரம் வரைவின் மகளிர்.

0: பொருளுக்காக உடலை இழக்கும் பரத்தையரின் பொய்யான தழுவல் இருட்டான அறையில் முகமரியா பிணத்தை தழுவியதைப் போன்றதாகும். குறள் எண் 913 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: குறள் அமுதம் கேட்டோம். இனி நிகழ்ச்சி நிரல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், தொடர்ந்து வானிலை. காலை 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, இதில் 4 அறிவோம். பூச்சி உண்ணும் தாவரங்கள் எழுதி வழங்கியவர் எஸ் லதா அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3 பகுதி. இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். உங்கள் கவனத்திற்கு ஆடிப்பெருக்கு சிற்றுரை. நகர்வலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இணைந்திடுவோம். கே கருணாநிதி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகானம், 9 அரங்கிசை. நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு. கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். இந்த அலைவரிசையில் 10 முத்துச்சிதறல், 11 தேன் சிந்தும் நேரம். பிற்பகல் 12:10 சங்கீத சாரல். கொல்கத்தா எஸ் ஐஸ்வர்யா அவர்களின் பாட்டு. வில்லிவாக்கம் எஸ் ரகுராமன் அவர்கள் வயலின், எம் எஸ் என் லட்சுமி நரசிம்மன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி ஃபாசல் பீமா திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி. தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 2:15 திரைகானம், 2:40 ஹிந்தி பாடம். ஆசிரியர் நீலாவதி மெஹானி அவர்கள், மாணவி பிரியம் பிரதீக்ஷா ஜா. 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரைகானம். 7:10

கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் முருகேசன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியின் 5 பகுதி. அங்கக வேளாண்மையில் களை மேலாண்மை. திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ.பி. ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05, 8:30 திரைகானம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஆங்கிலத்தில் டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சுடர். 9:30 ஸ்ரீ ராகவேந்திர சரித்திரம் இசைப்பேருரை. நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் ஆர். வீரராகவன் அவர்கள், வி. வி. ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், எம். குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல்.

சென்னை வானொலியின் 101.4 எஃப்எம் ரெயின்போவில் காலை 8:30 கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பின் ஒலிப்பதிவு இடம்பெறும். பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர். மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவர் டாக்டர் ஐஸ்வர்யா பார்த்தசாரதி அவர்களுடன் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் தங்கள் உடல் நலத்தை எவ்வாறு பராமரிப்பது என்பது குறித்த நேர்காணல் இன்று பிற்பகல் 3:02 101.4 எஃப்எம் ரெயின்போவில். சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டில் முற்பகல் 11:30 மல்லைப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் டாக்டர் கசலா நாகபூஷணம் அவர்கள் வழங்கும் உரை. பிற்பகல் 1:10 இசை மலர் தீபிகா ஜானகிராமன் அவர்களின் பாட்டு. ஸ்ரீலக்ஷ்மி எஸ் பட் அவர்கள் வயலின், விளாங்குடி வி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம் மாலை 5:00 அரங்கிசை. ஆர் பி ஸ்ரவன் அவர்களின் பாட்டு. ஆர் டி ஷியாம் ராகவ் அவர்கள் வயலின், கே ஸ்ரீதர் பாண்டியன் அவர்கள் மிருதங்கம். எஃப்எம் கோல்டில் இன்று 7:10 இளைய பாரதம். நன்றி அறிதல் நன்று. உரை வழங்குபவர் கே மாதேஷ். பெண்கள் தலைமையாற்றல். உரை வழங்குபவர் ஜே ஆர்த்தி. மாசில்லா உலகம் படைப்போம். உரை வழங்குபவர் எஸ் பவித்ரா. 8:00 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஹிந்தியில் டெல்லி அஞ்சல். 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இவை அனைத்தும் சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டில்.

102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு. உலக தாய்ப்பால் வாரம் குறித்த தகவல்கள். 8 மணிக்கு உங்கள் விருப்பம். 9 மணிக்கு கலக்கல் அரங்கம். 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில். 11 மணிக்கு என்றும் இனியவை. 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். பிற்பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல். 3 மணிக்கு வர்ணஜாலம். 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். மாலை 5 மணிக்கு பூந்தென்றல். மாலை 6 மணிக்கு பக்தி மாலை. 6:40 என் விருப்பம். 7 மணிக்கு திரைகானம். 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:35 பாட்டும் பயணமும். 7:55 இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8 மணிக்கு நீ கோரினால். 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். 9:15 என் இனிய பொன் நிலாவே. 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. எமது பல்வேறு அலைவரிசைகளில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். எமது அனைத்து நிலைய நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம்.

நேயர்களே, தினமும் காலை 6:45, மதியம் 12:40, மாலை 6:30 மற்றும் இரவு 7:15 ஆகாஷ்வாணியின் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் விரிவான செய்திகளை தமிழில் கேட்கலாம்.

0: inaugurate Jagatguru Kripalu University at Cuttack today. In Pakistan, at least 14 people, including 5 security men, were killed and over a dozen injured in a suicide attack on a police station during a peace rally in Khyber Pakhtunkhwa province yesterday. The explosion occurred when the Swat peace rally was in progress right across the police station in Kabul town in Swat district. In Madhya Pradesh, the first Shravan procession of Lord Mahakaleshwar will be taken out in Ujjain today, marking the first Monday of the holy Sawan month. Lord Mahakal, in the Chandramoleshwar form, will be taken out in traditional palanquin procession, offering devotees an opportunity for darshan. A special puja will be performed at the Mahakaleshwar temple before the procession begins at 4 in the afternoon. After 11 days of intense competition, Glasgow Commonwealth Games concluded with the flag and baton handed over to India, hosts of the centenary edition, in a glittering ceremony at Glasgow today. The 2030 Games will be held in Ahmedabad, and the Scotland officials handed over the CWG flag and baton to Indian representatives, Olympic gold medalist Neeraj Chopra, Indian Olympic Association President P.T. Usha, and Gujarat Deputy Chief Minister Harsh Sanghvi. India will depart from Glasgow as a satisfied bunch after 39 medals at the 2026 Games. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10 7
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் மனத்தை செம்மைப்படுத்துவோம். கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
3: மனித மனம்தான் நம் செயல்கள் பலவற்றுக்கும் அடிப்படையானது. எனவே நம் மனத்தை நல்லவற்றை நினைக்கவும் தீயவற்றை விளக்கவும் பழக்கப்படுத்த வேண்டும். பொதுவாகவே நாம் சார்ந்ததன் வண்ணமாகும் இயல்புடையவர்களே. எனவே நல்லவர்களோடு பழகுவது நாம் நல்லவற்றை சிந்திக்க உதவும். உடம்பில் உயிர் நிலைத்திருக்கும் வரை மனமானது ஓயாமல் அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். திறன்பேசியில் அல்லது தொலைக்காட்சியில் ஈடுபடும் மனம் இமைப்பொழுதில் எங்கெங்கோ சென்று மீள்வதை காண்கிறோம். எனவேதான் இந்த மனத்தை ஒருநிலையில் கட்டுப்படுத்தல் அரிதினும் அரிதாகிறது. கந்துக மதக்கரியை வசமாய் அடக்கலாம், கரடிவெம் புலிவாயையும் கட்டலாம், சிந்தையை அடக்கியே சும்மா இருத்தல் அரிது என்றார் தாயுமானவர். அறியாமையாகிய ஆணவமே உலக நுகர்வுகளில் இயல்பாக ஈடுபடும் உயிரினை ஊக்குவித்து நிலையில்லாதவற்றை நிலையெனக் கொண்டாடும் ஒருவித மயக்க உணர்வை அளிக்கிறது. இதனால் உயிருக்கு உலகப் பொருள்களை நுகர வேண்டும் என்னும் அவா தோன்றுகிறது. அதனால் வளரும் ஆசை நிறைவேறாத பொழுது மனம் வெகுளி கொள்கிறது. இந்த மயக்க அறிவு, அவா, அகங்காரம், ஆசை, வெகுளி ஆகிய இவ்வைந்தையும் சமய நூலார் ஆணவ மலத்தின் காரியங்கள் என்பர். இன்றைய சமுதாயத்தில் அறிவியல் வளர்ச்சியால் உலகம் மிகச் சுருங்கிவிட்டதை அறிவோம். அனைவரும் அனைத்துலக நடப்புகளையும் எளிதில் பார்க்கவும் கேட்கவும் முடிகிறது. உலகில் பலரும் முன்னோர் அறிவுறுத்திய வாழ்வியல் நெறிகளை பின்பற்றாமல் பணம்தான் எல்லாமும் என்று அதனை நோக்கியே ஓடுகிறோம். மக்களின் வாழ்க்கை போக்கும் இப்படியே அமைந்துள்ளது. எனவே நம் வாழ்வு எப்படிப்பட்டதாயினும் முன்னோர் அறிவுறுத்திய நல்வழிகளை பின்பற்றி அனைவரும் வாழ்வதே ஏற்புடையது. இவ்வுலக வாழ்வில் அவ்வப்போது நமக்கு தோன்றும் பேராசை, கோபம், பொறாமை ஆகியவற்றை முடிந்தவரை தவிர்க்க முயல வேண்டும். இதனை நாம் ஏற்று வாழ்தல் அவ்வளவு எளிதல்ல. எனவே நன்னெறியில் வாழ்வோரை கண்டறிந்து அவர்களுடன் பழகுவது படிப்படியாக அவற்றிலிருந்து நன்மை விடுவிக்க உதவுகிறது. பிறரது ஆக்கம் அல்லது உயர்வை கண்டு ஒருபோதும் அதனை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக நாம் இருத்தல் கூடாது. பொறாமையில்லாத மனமே செம்மையான மனம். இந்நிலை வாய்த்தால் அவர்தம் ஆக்கத்தை தடுக்க நினைக்கும் கோபம் வராது. கோபம் என்பது மனிதனின் அறிவை கெடுத்துவிடும். எனவேதான் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க என்பர் வள்ளுவர். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்றார் அவரே. யார் கோபப்படுகிறார்களோ அவர்களையே அது அழித்துவிடும் என்பது முற்றிலும் உண்மை. இரத்த கொதிப்பு, மாரடைப்பு போன்றவற்றுக்கும் இந்த கோபமே வழிவகுத்து விடுகிறது. எனவே நல்லவர்களோடு பழகி தேவையில்லாத ஆசைகளை விலக்கி பிறரது வளர்ச்சி அல்லது ஆக்கத்தை கண்டு பொறாமை கொள்ளாதவர்களாக வாழ்ந்து பழகும் எவரிடத்தும் வெறுப்பின்றி அனைவரையும் சமமாக கருதி நம் தேவைக்கு மேல் உள்ளவற்றை இல்லாதவர்களுக்கு அன்பு கொண்டு உதவி வாழ முற்படுவோம். உலகம் நாம்

0: பெற்றுள்ள இவ்வுடம்பும் ஈட்டும் செல்வங்களும் நிலையில்லாமல் எந்த நேரத்திலும் அழியக்கூடியவை என்பவற்றை உளம் கொண்டு ஈத்துவக்கும் வாழ்வால் ஈடற்ற புகழை பெறுவோரை பார்த்து நாமும் அத்தக நிலைவேற்று வழி நாட வேண்டும். அத்தகு பெருவாழ்வை பெற இப்போதே நமது மனத்தை நல்லோர்பால் நாடி செம்மைப்படுத்திக் கொள்ள முயல வேண்டும். மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்து அரண் என்ற வள்ளுவத்தின் வழியில் உயர்வடைவோமாக.
1: இதுவரை எனத்தானும் நல்லவை கேட்க இதில் மனத்தை செம்மைப்படுத்துவோம் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் 6:15. இசையால் இறைவனை வணங்கும் நேரம் இது. வழங்குகிறோம் வழிபாடு நிகழ்ச்சியின் முதலில் TS ரங்கநாதன் பாடியுள்ள பாடல்.

0: நிறைவாக ஒலிக்கிறது அதா அலி ஆசாத் பாடியுள்ள பாடல்.
1: கண்டதும் கேட்டதும் அல்ல,

0: இசையால் இறைவனை வணங்கினோம் வழிபாடு நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேரம் 6:35. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 18 நாள் திங்கட்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். செங்கல்பட்டு மாவட்ட கால்நடை வளர்ப்போருக்கு காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியம் திருக்கச்சூர் கிராமத்தில் கால்நடைகளில் ஆகஸ்ட் 2024 கட்டி தோல் நோய் பாதிக்கப்பட்டது. நடப்பாண்டில் இத்தகைய நோய் அப்பகுதியில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விவசாய பெருமக்கள் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அருகிலுள்ள கால்நடை உதவி மருத்துவர் மற்றும் கால்நடை கிளை நிலையங்களை அணுகி கட்டி தோல் நோய் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என காஞ்சிபுரம் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநர் அறிவிக்கின்றார். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாக்கும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்தி வைக்க வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குழம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை அதிகப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். இதனை நல்ல வெயிலான நேரத்தில் மட்டும் செய்ய வேண்டும். வேளாண் ஆலோசனைகள் சில. தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 300 கிராம் காப்பர் ஹைட்ராக்சைடு என்ற அளவில் தெளிக்கலாம். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் ஓர் ஏக்கரில் 40 கிராம் தயாமிதாக்ஷம் அல்லது 400 மில்லி அசாடுராக்டின் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நெற்பயிரில் இலை சுருட்டுப்புழு தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 400 மில்லி அல்லது காட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு 600 கிராம் ஓர் ஏக்கருக்கு தெளிக்க வேண்டும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
2: வெவ்வேறு முறைகளை களைகளை கட்டுப்படுத்தலாம். சான்றுபட்ட விதைகளை உபயோகிக்கும் போது விதைகளின் மூலம் பரவக்கூடிய களைகளை கட்டுப்படுத்தலாம். ஓடை உழவு செய்யும் போது மண்ணில் அடிப்பகுதி உள்ள களை விதைகள், நூற்புழுக்கள், கோரை கிழங்குகள் போன்றவை மண்ணின் மேற்பரப்புக்கு கொண்டு வரப்படுகிறது. இதன் காரணமாக களை விதைகள் அழிந்துவிடும். நூற்புழுக்களும் கோரைக்கிழங்குகள்

0: வெப்பத்தினால் அழிந்துவிடும்.
1: அங்கக வேளாண்மையில் களை மேலாண்மை குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ பி ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள். அன்பார்ந்த விவசாயிகளே, நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன் டாசம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அல்லது 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விருடி அல்லது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் பேசிலஸ் சப்டிலிஸ் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பயிரிடலாம். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 8 வீதம் 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும் போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினெல்லிட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவில் உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40-70% என்ற அளவுக்கு குறைக்கின்றது. அதிக பாதிப்பின் போது 1 லிட்டருக்கு வேப்ப எண்ணெய் 20 மில்லி அல்லது அசாடிராக்டின் 2 மில்லி, 1 லிட்டருக்கு 1 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து தென்னை ஓலையின் அடிப்புறம் தெளிக்க வேண்டும். விவசாயிகளே, மாம்பழங்களை அறுவடை செய்யும் போது பழத்தின் மேற்பரப்பில் பால் படிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் மற்றும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட எத்தரல் 2 மில்லி சேர்த்து பயன்படுத்தலாம். கத்தரி பயிரில் மாவுப்பூச்சி தாக்க வாய்ப்புள்ளது. பூச்சிகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் 1 லிட்டருக்கு 2 மில்லி ஃப்ரன்ஃபாஸ் என்ற அளவில் நீரில் கலந்து தெளிக்குமாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மைத்துறை தலைவர் அறிவிக்கின்றார். விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்ப வெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சானக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்களிட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும் 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுகள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுகள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகிறது. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். அன்பார்ந்த விவசாயிகளே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடக்கத்தில் வெங்காயத்தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சானங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறைகள்: மழைக்காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா ஆஸ்பரெல்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும்.
2: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள்.

0: தேவைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம். நம் வீடு மட்டுமல்ல.
1: நேரம் 6:44:55. ஆகாஷ்வாணி தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். காவிரி கரையோர மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மதுரை மேலசித்திரை வீதியில் உணவகம் நடத்தி வரும் தேசிய மணி என்பவர் சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடன் பெற்றதால் அதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதினார். அவருக்கு பதில் கடிதம் எழுதியுள்ள பிரதமர், வங்கிக் கடன் பெறுவதில் சாலையோர வியாபாரிகள் மற்றும் சிறு தொழில் முனைவோர் சந்தித்த சிரமங்களுக்கு தீர்வு காண மத்திய அரசு ஸ்வநிதி திட்டத்தை தொடங்கியதாக கூறினார். உரிய நேரத்தில் அரசின் மூலம் கிடைக்கும் ஆதரவு மற்றும் வங்கிக் கடன் எவ்வாறு உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதற்கு மதுரை சிறு வணிகரின் கடிதம் விளக்குவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற சிறு வணிகர்களின் அனுபவமானது மற்றவர்களும் பல்வேறு நலத்திட்டங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற ஊக்கமளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்நிலையில் பிரதமர் தமக்கு எழுதிய கடிதம் மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சிறு வணிகர் திரு தேசியமணி கூறினார்.
3: என் பேர் தேசியமணி. 62 எங்கள் அப்பா இந்த இடத்துல ஒரு சின்ன கடையை ஆரம்பித்தார். இப்போ நாங்கள் அதை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 0 அக்கௌண்ட்டில் தொடங்குன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்ததை வச்சு கனரா வங்கியில் போய் கணக்கு வங்கி தொடங்கினோம். சாலையோர வியாபாரிகளுக்கு கடனுதவி தரதாக தகவல் சொல்லவும் நாங்கள் அதில் சில முயற்சிகள் எடுத்தோம். அதுக்கு எங்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் ஒத்துழைச்சாங்க. 4வது லோன் வாங்கி இப்போ கட்டிக்கிட்டு இருக்கேன். நரேந்திர மோடி அவர்கள் பத்திரிகையில் பேட்டி கொடுத்தாரு, சாலை வியாபாரிகளுக்கு 1,50,000 கோடி ரூபா நாங்கள் இங்கே கடன் உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை என் கடைக்கு வர வாடிக்கையாளர்களை வச்சு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் எழுதி கொடுத்தாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அடித்து வச்சேன். பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து நீண்ட ஒரு கடிதம் வந்துச்சு. சாலை வியாபாரிக்கு மதித்து நம்ம மதிப்பாக நடந்ததை வச்சு அவங்க சிரத்தை எடுத்து இந்த கடிதத்தை எழுதி நமக்கு ஒரு பாராட்டு கடிதம் போட்டிருக்காங்க. இந்த பிரதமர் சாலை வியாபாரிகளுக்கு மென்மேலும் நல்ல உதவி பண்ணணும்.
2: தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை தமிழக அரசு நிதானமாகவும் பொறுப்புணர்வுடனும் அணுகும் என்றும் அவர் கூறினார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படவுள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையில் மாநில விவசாயிகள் பயனடையும் வகையில் பல அறிவிப்புகள் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். மகளிருக்கு 2,500 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கும் திட்டம் நிதிநிலைக்கு ஏற்ப படிப்படியாக அமல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்று வரும் சுற்றுலாப் பயணிகள் மேம்பாட்டு பணிகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். குற்றால அருவியின் அருகில் உள்ள பகுதிகள் முழுவதும் வணிகமயமாகி மக்கள் நடமாட்டத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறினார். சுற்றுலாப் பயணிகளின் நலனை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் பெண்கள் பாதுகாப்புடன் அருவியில் குளித்துச் செல்லவும் உடை மாற்றவும் போதிய அறைகள் கட்டித்தரப்படும் என்று கூறினார். 5 உள்ளிட்ட பகுதிகளில் நிலவும் கழிப்பிட வசதி மற்றும் சுகாதார பிரச்சினைகளுக்கு விரைவில் உரிய தீர்வு காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க பிளாஸ்டிக் இல்லாத குற்றாலம், குப்பையில்லா குற்றாலம் என்ற இலக்குடன் விழிப்புணர்வு இயக்கம் முன்னெடுக்கப்பட உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவின் நீர்பிடிப்பு பகுதிகளான தலைக்காவிரி, பாகமண்டலா, மடிகேரி, சோமவார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஹேரங்கி அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. கபினி அணை நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் அந்த அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் இன்று தமிழக எல்லையான தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லை அடுத்துள்ள பிலிகுண்டுலுவுக்கு வந்தடையும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆடிப்பெருக்கு இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி ஆற்றில் பெருக்கெடுத்து வரும் நீரை வரவேற்கும் விதமாகவும் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 18 நாள் மக்கள் இந்நாளை கொண்டாடுகின்றனர். இந்த ஆண்டு காவிரியில் தண்ணீர் இல்லாத நிலையிலும் நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி மாவட்டங்களின் கரையோரங்களில் புதுமண தம்பதியர் மற்றும் பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகிறார்கள். மேட்டூர் பகுதியில் ஆடிப்பெருக்கை பொதுமக்கள் பாதுகாப்புடன் கொண்டாட மாவட்ட நிர்வாகம் உரிய ஏற்பாடுகளை செய்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு மட்டுமல்ல கோவை, ஈரோடு மாவட்டங்களிலும் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டம் தென்னகத்தின் தண்ணீர் தொட்டி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு எல்னினோவின் தாக்கத்தினால் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போயுள்ளது. இதுவரை 10% மழை கூட பெய்யவில்லை. எனவே ஓராண்டும் ஆடி மாதத்தில் நிரம்பி விழையும் எமரால்டு, அவலாஞ்சி உள்ளிட்ட அனைத்து அணைகளின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. அணையை சுற்றி விவசாயம் செய்து வரும் விவசாயிகளும் பாசனத்திற்கு தண்ணீரின்றி தவித்து வருகின்றனர். குறிப்பாக உதகை, குன்னூர் சுற்றுவட்டார கிராமப் பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரமாக இருந்து வரும் எமரால்டு மற்றும் பைக்காரா கூட்டு குடிநீர் திட்டமும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் நீர்மின் நிலையங்களில் தினந்தோறும் உற்பத்தி செய்யப்பட்டு வரும் 830 மெகாவாட் மின்சார உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது ஏற்பட்டுள்ள எல்னினோவால் நீலகிரி மாவட்டத்தில் கடும் தண்ணீர் பிரச்சினை ஏற்பட்டுள்ள நிலையில் அதன் தாக்கம் அண்டை மாவட்டங்களான கோவை, ஈரோடு மாவட்டங்களுக்கும் இருக்கும் என்று கூறும் ஆர்வலர்கள், சூப்பர் எல்னினோ வருவதற்கு முன்னதாகவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து குடிநீர் ஆதாரங்களை பாதுகாத்து தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள இதர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் சென்னையில் பல இடங்களில் இன்று அதிகாலை பலத்த மழை பெய்தது. இருவரிச் செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ட்வின் ஃபால்ஸ் நகரில் நேற்று அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டதில் 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். ஜம்மு காஷ்மீரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 2.9 பதிவானது. அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 5 மாவட்டங்களில் மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. ஈரோட்டில் நேற்று நடைபெற்ற பாரம்பரியமிக்க நாட்டு இன காளை மற்றும் பசுமாடுகள் கண்காட்சியில் 500 மேற்பட்ட மாடுகளை விவசாயிகள் பார்வையிட்டனர். விவசாயம் செழிக்க நாகை மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த சோழ வித்யாபுரம் சந்தனமாதா ஆலயத்தில் விவசாயிகள் பாரம்பரிய பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். கிருஷ்ணகிரியில் நேற்று நடைபெற்ற நாய் கண்காட்சியில் 43 வகையைச் சேர்ந்த 320 நாய்கள் பங்கேற்றன. ஜவ்வாதுமலை காப்புக்காடு பகுதியில் அரிய வகை மான்களை வேட்டையாடிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் நேற்று நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. கடந்த 11 நாட்களாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள் நேற்று நிறைவடைந்தன. இதையடுத்து 2030 ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியை நடத்தவுள்ள இந்தியாவிடம் அதற்கான கொடியும் செங்கோலும் முறையாக ஒப்படைக்கப்பட்டது. தடகள வீரர் நீர்

0: சோப்ரா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி டி உஷா, குஜராத் துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ஆகியோர் அந்த கொடியை பெற்றுக் கொண்டனர். பின்னர் நிறைவு விழாவை ஒட்டி ஸ்காட்லாந்தின் பாரம்பரிய கலை கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்தியா மற்றும் ஸ்காட்லாந்து கலைஞர்களின் கூட்டு முயற்சியில் ஜுகல்பந்தி இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். காவிரி கரையோர மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 6:55, 20:00.

0: சூழல் அறிவோம்.
1: இந்தியாவில் கடந்த 40 ஆண்டுகளில் வெப்பநிலை 0.09 டிகிரி அதிகரித்துள்ளது. இது உலகளவான 0.30 டிகிரி என்பதிலிருந்து மிகவும் குறைவுதான். இது கேட்பதற்கு மகிழ்ச்சி அளிக்கும் செய்தி போல தோன்றினாலும் அதன் காரணங்கள் அத்தனை வரவேற்பதாக இல்லை. இதற்கு காரணம் மாசிலிருந்து வெளியேறும் ஏரோசால் எனப்படும் தூசுப்படலம் வெப்பத்தின் தாக்கத்தை சற்றே குறைத்துள்ளது. இதனால் சுகாதார சீர்கேடு உண்டாகும் அபாயம் உள்ளது என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். சல்பேட்கள்தான் ஏரோசல்களில் உள்ள முக்கிய அம்சங்கள். இவற்றிற்கு கண்ணாடிகள் போன்ற தன்மை இருப்பதால் சூரிய வெப்பத்தை இப்பகுதிக்குள் அதிக அளவில் நுழைய விடாமல் திருப்பிவிடுகின்றன. இதன் காரணமாகவே தெற்காசிய பகுதியில், குறிப்பாக இந்திய துணை கண்டத்தில் வெப்பத்தை கட்டுப்படுத்தியுள்ளது. இதனால் மேகங்களும் அதிக ஒளியுடன் பிரகாசமாக காட்சியளிப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தில் பொதுவாக சல்பேட்களின் பாதிப்பு அதிகம் காணப்படுகின்றன. தற்போது இந்தியா மேற்கொண்டு வரும் சுத்தமான காற்று திட்டத்தினை தொடர்ந்து இந்த ஆபத்து விளைவிக்கும் சல்பேட்கள் சூழலிலிருந்து அகற்றப்பட்ட பிறகுதான் உண்மையின் இந்திய துணைக்கண்டத்தில் எத்தனை அளவிற்கு வெப்பம் உயர்ந்திருக்கிறது என்பது தெரியவரும். மீத்தேன் அகற்றும் குறுகிய கால பலன்களை தரும் வேளையில் சூழலில் நீண்ட காலம் வாழும் தன்மை கொண்ட கரிய அமில வாயுவின் தாக்கம் பல நூற்றாண்டுகளுக்கு இருக்கும்.
0: இடம்பெற்றது சூழல் அறி

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: இனி தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று குமரிக்கடல் பகுதிகளில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 25.4 டிகிரி செல்சியஸ். பெய்துள்ள மழையின் அளவு 6 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 98%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 26.8 டிகிரி செல்சியஸ். பெய்துள்ள மழையின் அளவு 0.4 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 86%.

0: செய்தம். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நேரம் 7 மணி. புத்தம் புது காலை புலரும் வேளை இது. உலக சக்திகள் அனைத்திலும் மிக வலிமையானது அன்பு ஒன்றுதான். அதுதான் மற்ற எல்லாவற்றையும் விட எளிதானது. உலக சக்திகள் அனைத்திலும் மிக வலிமையானது அன்பு ஒன்றுதான். அதுதான் மற்ற எல்லாவற்றையும் விட எளிதானது என்கிறார் மகாத்மா காந்தியடிகள். நிகழ்ச்சியின் முதலில்
1: அறிவோம். பூச்சி உண்ணும் தாவரங்கள், இயற்கையின் வியப்பூட்டும் படைப்பு. தகவல்கள் வழங்குகிறார் எஸ் லதா அவர்கள்.
2: தாவரங்கள் பூச்சிகளை உண்ணுமா? அதை பற்றிதான் இன்றைய சுவாரஸ்யமான பயணம். பொதுவாக தாவரங்கள் மண்ணிலிருந்து சத்துக்களை எடுத்துக்கொண்டு வாழ்கின்றன. ஆனால் உலகில் சில இடங்களில் மண்ணில் முக்கியமான சத்துக்கள், குறிப்பாக நைட்ரஜன், மிகவும் குறைவாக இருக்கும். அப்படிப்பட்ட இடங்களில் வாழும் சில தாவரங்கள் தங்களுக்கு தேவையான சத்துக்களை பெற ஒரு புதிய வழியை கண்டுபிடித்தன. அவை பூச்சிகளை பிடித்து ஜீரணிக்க ஆரம்பித்தன. இதுவே பூச்சிகளை வேட்டையாடும் தாவரங்கள். இவை பெரும்பாலும் ஈக்கள், எறும்புகள், கொசுக்கள் போன்ற சிறிய பூச்சிகளை பிடித்து சாப்பிடுகின்றன. பூச்சி உண்ணும் தாவரங்களில் மிகவும் பிரபலமானது வீனஸ் ஃப்ளைட்ராப். இது கேட்கும்போது சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி போல தோன்றலாம். ஆனால் இது உண்மையில் இயற்கையில் நடக்கிறது. பூச்சி உண்ணும் தாவரங்களில் மிகவும் பிரபலமானது வீனஸ் ஃப்ளைட்ராப், அதாவது உயிருடன் இருக்கும் வலை. இதன் இலைகள் ஒரு வாயை போல இருக்கும். அதன் உள்ளே சிறிய முட்கள் போன்ற அமைப்புகள் இருக்கும். ஒரு பூச்சி அதன் மேல் அமரும்போது சில வினாடிகளில் அந்த இலை திடீரென மூடிக்கொண்டு பூச்சியை பிடித்துவிடும். இதை பார்த்த விஞ்ஞானிகள் கூட ஆரம்பத்தில் ஆச்சரியப்பட்டனர். இந்த தாவரம் எப்படி தெரிந்து கொள்கிறது ஒரு பூச்சி வந்திருப்பதை? இதன் இலைகளில் இருக்கும் சிறிய உணர்வு முடிகள் தான் காரணம். ஒரு பூச்சி அந்த முடிகளை 2 முறை தொடும்போது உடனே ட்ராப் மூடிக்கொள்கிறது. அதாவது இந்த தாவரம் யோசித்து செயல்படுகிறது போல. பிச்சர் பிளான்ட், மரணக்குடுவை. இப்போது இன்னொரு அதிசய தாவரத்தை பார்ப்போம். பிச்சர் பிளான்ட், இதன் வடிவம் ஒரு அழகான குடுவை போல இருக்கும். வண்ணமயமாகவும் இனிப்பான வாசனையுடனும் இருக்கும். பூச்சிகள் அதை ஒரு மலர் என்று நினைத்து உள்ளே செல்கின்றன. ஆனால் அதன் உள்ளே இருக்கும் சுவர்கள் மிகவும் வழுக்கலாக இருக்கும். ஒரு முறை விழுந்தால் வெளியே வர முடியாது. கீழே இருக்கும் திரவத்தில் பூச்சி மெதுவாக கரைந்து போகும். இது இயற்கையின் அமைதியான வலை. சில பெரிய பிச்சர் பிளான்ட்ஸில் தவளைகள், சிறிய எலிகள் கூட சிக்கியிருக்கின்றன என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். சன்டியூ பிளான்ட், ஒட்டும் கண்ணீர் துளிகள். சன்டியூ தாமரத்தை பார்த்தால் மிகவும் அழகாக இருக்கும். இதன் இலைகளில் மின்னும் துளிகள் இருக்கும். ஆனால் உண்மையில் அது ஒட்டும் திரவம். பூச்சிகள் அந்த ஒளியை பார்த்து ஈர்க்கப்பட்டு அருகில் வரும்போது அந்த ஒட்டும் துளிகளில் சிக்கிக் கொள்கின்றன. பிறகு இலை மெதுவாக மூடிக்கொண்டு பூச்சியை ஜீரணிக்க ஆரம்பிக்கும். ஒரு சிறிய தாவரம் இவ்வளவு புத்திசாலித்தனமாக செயல்படுவது உண்மையிலேயே ஆச்சரியம். பூச்சி உண்ணும் தாவரங்கள் பெரும்பாலும் சதுப்பு நிலங்கள், ஈரமான காடுகள், மழைக்காடுகள், நியூட்ரிஷியன் குறைவான மண் பகுதிகளில் வளர்கின்றன. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, தென்கிழக்கு ஆசியா போன்ற இடங்களில் இவை அதிகமாக காணப்படுகின்றன. விஞ்ஞானிகளை ஆச்சரியப்படுத்திய உண்மைகள். இந்த தாவரங்கள் சாதாரண தாவரங்கள் அல்ல. இவை உணர்கின்றன, பதில் அளிக்கின்றன, ட்ராப் அமைக்கின்றன, டைஜஷன் செய்கின்றன. இது தாவரங்களுக்கும் ஒரு வகை இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதா என்ற கேள்வியை விஞ்ஞானிகளிடம் எழுப்பியது. சார்லஸ் டார்வின் கூட இத்தாவரங்களை பற்றி

0: ஆராய்ச்சி செய்துள்ளார். அவர் வீனஸ் ஃப்ளைட் ட்ராப் பற்றி மிகவும் ஆச்சரியப்பட்டதாக தனது குறிப்புகளில் எழுதியுள்ளார். இந்த தாவரங்கள் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக் கொடுக்கின்றன. சூழ்நிலை கடினமாக இருந்தாலும் உயிரினங்கள் தங்களை மாற்றிக்கொண்டு வாழ வழியை கண்டுபிடித்துவிடும். மண்ணில் சத்து இல்லையா? அப்படியானால் வேறு வழி தேடலாம் என்று இயற்கையே சொல்லுகிறது. இதுதான் எவல்யூஷன் என்ற அதிசயம். தாவரங்கள் அமைதியாக நிற்கும் உயிர்கள் மட்டுமல்ல, அவை புத்திசாலித்தனமாகவும் சூழலுக்கு ஏற்ப மாறிக்கொள்ளக்கூடியவைகளும் ஆகும். அடுத்த முறை ஒரு தாவரத்தை பார்க்கும்போது இது அமைதியாக இருக்கும் வேட்டைக்காரனா என்று ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். பூச்சி உண்ணும் தாவரங்கள், இயற்கையின் வியப்பூட்டும் படைப்பு. தகவல்கள் வழங்கினார் எஸ் லதா அவர்கள்.
2: நேரம் 7:05.

0: கற்பூர தீபம் படத்திற்காக ஒலித்தது பி சுசீலா எஸ் ஜானகி குழுவினரோடு பாடியிருந்த பாடல்.
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
2: மனிதன் மற்ற உயிர்களிடத்தில் காட்டும் அன்பு மனித நேயம் எனப்படுகிறது. நம் மனதில் பல வகை எண்ணங்கள் தோன்றினாலும் நல்ல எண்ணங்கள் தான் நம்மை மனிதனாக்குகின்றன. இவ்வுலகத்தில் மனித நேயம் பற்றிய எண்ணங்களும் மனித நேயம் மிக்கவர்களாக வாழ வழிகாட்டும் பாடல்களும் சங்க இலக்கியத்தில் ஏராளமாக இருக்கின்றன. மனிதன் இவ்வுலகில் பொறுப்பு மிகுந்தவனாக இருக்க வேண்டும் என்பதை நாடோ கொன்றோ காடோ கொன்றோ அவளோ கொன்றோ மிசையோ கொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாடிய நிலனை என்ற பாடலில் ஔவையார் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மனிதன் பெரியோரையும் சிறியோரையும் வியத்தலும் இகதலும் செய்யக்கூடாது என்ற பண்பை யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறதரவாரா பெரியோரை வியத்தலம் இளமே சிறியோரை இகதல் அதனினும் இளமே என்று கணியன் பூங்குன்றனார் கூறுகின்றார். பசி பிணி பகை ஆகிய மூன்றும் மக்களை துன்புறுத்தக்கூடியது. உலக உயிர்கள் வாழ உணவு தேவைப்படுகிறது. பாரகம் மடங்களும் பசிப்பினை நீங்க வேண்டும் என்பது அடிப்படை கொள்கையாக கொண்டுள்ளதை பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கன வாழ்த்தி என்னும் வரிகள் உணர்த்துகின்றன. புலவர்கள் வறுமை நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தனர். அவர்கள் இடம்பிட்டு இடம் பெயரக்கூடிய தன்மையை உடையவர். புறவளன் வாழும் இடத்தை புகழ்ந்து பாடி பரிசு பெற்று தன்னுடைய வறுமையை போக்கிக் கொள்ளக்கூடியவர் என்பதை ஈயென இறத்தலோ அரிதே நீ அது நல்கினும் நல்காய் ஆயினும் வெள்போர் எரிபடைக்கு ஆடா அண்மை அறிவை எனும் பாடல் வரிகள் தெளிவுபடுத்துகின்றன. மேலும் வள்ளுவரும் வரியார் கொன்ற ஈபதிய ஈகை மற்றெல்லாம் குறியதிர் நீரது துடைத்து என்ற குரல் மூலம் குறிப்பிடுகின்றார். இதுபோன்றே சாத்தனாரும் ஆற்றுனர் கழிப்போர் அறவிலை பகர்வோர் என மனிதநேயத்தின் சிறப்பை விளக்குகின்றார். மேலும் புலவர்களின் வறுமை நிலையை பசித்த வக்கல் பழங்கன் வீட வீறுசார் நன்கலம் நல்குமதி பெருகும் என்றும் இளமறியாக சுட்டி காட்டுகிறார். புறவளன் தன்னை நாடி வரும் அனைத்து இரவலர்களுக்கும் அளவில்லாது கொடுத்தனுப்பும் பண்பு நிறைந்தவன். போரில் பகைவர் யானை அணிந்திருந்த ஓடை பொன்னை கொண்டு வந்து தன்னிடம் வரும் பரிசிலர்களுக்கு வழங்கிய புறவளரின் மாண்பை அருஞ்சமம் ததையதாக்கி பெருஞ்சமத்து அண்ணல் யானை அணிந்த பொன்சைய ஓடை பெறும் பரிசிலனை என்ற பாடலடிகளால் அறிய முடிகிறது. மேலும் மணிமேகலை கையில் இருந்த அமுதசுரபி தெய்வ பாத்திரம் என்றும் அனைவருக்கும் இடையறாத பொருள்களை வழங்கக்கூடிய சிறந்த பண்புகளை பெற்றது என்பதை ஐயக்கடிஞ்சை அம்பல மருங்கோர் தெய்வ தந்தது திப்பிய மாயது என்ற மணிமேகலை குறிப்பிடுகிறது. இரவர்களின் பசிப்போக்கும் புறவர்களின் சிறப்பை பான்வோப்ப பசித்தீர்த்தன் என்ற பாடல்கள் சிறப்பித்து காட்டுகின்றன. புறவலர்கள் தங்களிடம் செல்வம் மிகுதியாக இருக்கும் சமயங்களில் இரவலர்களுக்கு மிகுதியான பொருள்களையும் வளமில்லாத காலங்களில் இருப்பதை பகிர்ந்து கொடுக்கும் தன்மையுடையவர்களாகவும் விளங்கியுள்ளனர். தலைவன் ஒருவனின் சிறிய இல்லத்திற்கு நாடி வரும் இரவலர்களின் தகுதியறிந்து கொடை வழங்குவதில் வல்லவனாக திகழ்ந்தான் என்பதை வரிசையின் அழைக்கவும் வல்லன் உறுதியின் காவலர் மன்னர் கடைமுகத்து ஊகுக்கும் கோகுபலி வெண்சோறு போல தூபவும் வல்லன் அவன் தூவுங்காலை பாடலடிகளால் அறியப்படுகிறது. வேந்தன் இரவலருக்கு பரிசாக தேரையும் கொடுத்தான் என்பதை ஈத்த இழையனை நெடுந்தேர் பயன்கெழு முள்ளோர் மீமிசை பட்ட மாறி உரையினும் பலவே என்னும் பாடல்கள் மூலம் மன்னனின் கொடைச்சிறப்பை அறிய முடிகிறது. கோப்பெரும் சோழனோடு பிசராந்தியார் பொத்தியார் ஆகியோர் உயர்ந்து கொண்டிருந்தனர். இச்சோழ மன்னன் பிசராந்தியாரை இகழ்விலன் இனியன் நெருங்கிய நட்பினை உடையவன் புகழழிய வரும் பொய்மையை விரும்பாதவன் என்று புகழ்ந்துரைக்கின்றார். இதிலிருந்து அவர்களும் புலவர்களும் மேன்மையான நட்பு கொண்டிருந்தனர் என்பதை வருவன் என்ற கோணது பெருமையும் அது பழுது இன்றி வந்தவன் அறிவும் வியத்தொரு வியத்தொரு வியப்பும் இறந்ததன்றே என்று பொத்தியாரி விரிவரையும் பாடுகின்றார். அரசர்கள் வரும் விருந்தினர்களுக்கு உணவு அளிப்பதற்கு முன்னதாக அவர்களுக்கு அழுக்குடைய பாடையை

0: நீக்கி புதிய ஆடையை வழங்கி உண்ணுவதற்கு அறுசுவை உணவினை படைத்தளிப்பான் என்பதை பாடல்கள் நன்கு விளக்கியுள்ளன.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் என். பத்ரி அவர்கள்.

0: நேரம் 7:14:55 ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அசாம் மாநில ஆறுகளில் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். பாகிஸ்தானில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெற உள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக கட்டாக், புவனேஸ்வர், பிரம்மபூர் மற்றும் கஞ்சம் மாவட்டத்தில் நடைபெறும் கல்வி மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். கட்டாக்கில் ஜெகத்குரு கிருபாலு பல்கலைக்கழகத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். நாளை தெற்கு ஒடிசா பகுதிக்கு செல்லும் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். குடியரசுத் தலைவரின் வருகையை முன்னிட்டு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஃபரிதாபாத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதையில்லா இந்தியா என்ற இலக்கை அடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்த 100 நாள் இயக்கமானது நாட்டை உருவாக்கும் பணிகளில் இளைஞர்களை ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ள ஒரு தேசிய மக்கள் இயக்கம் என்று கூறினார். ஆரோக்கியம் மற்றும் விழிப்புணர்வு பெற்ற இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் மையமாக இருப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேரா யுவ பாரத் வலைதளம் மூலம் 2,24,00,000 அதிகமான இளைஞர்கள் இந்த பணிகளை மேற்கொள்ள ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பணிகளில் இளைஞர் அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள் இணைய வேண்டும் என்றும் அமைச்சர் அழைப்பு விடுத்தார். அசாம் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து பாதிப்புகள் ஏற்படுத்தி வருகிறது. அதிகாரப்பூர்வ தகவலின்படி 5 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜோர்ஹாட், சிவசாகர், தேமாஜி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 335 கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக 136,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 15,400 ஹெக்டேர் பரப்பில் பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வெள்ளத்திற்கு சிவசாகர் மாவட்டத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். 2 பேரை காணவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. சிவசாகர் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநில அமைச்சர் திரு பியூஷ் அசாரியா நேற்று நேரில் ஆய்வு செய்தார். நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களையும் அவர் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். அசாம் மாநில ஆறுகளின் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். கவுஹாத்தியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிபுணர்களின் உதவியுடன் அறிவியல் அடிப்படையிலான நீண்டகால திட்டம் ஒன்று மாநில அரசால் உருவாக்கப்படும் என்று கூறினார். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரம்மபுத்திரா நதியில் ஏற்படும் மண்ணரிப்பு மிகவும் தீவிரமாக இருப்பதாக கூறினார். இதற்காக நீர்வளத்துறை சார்பில் குறுகிய கால தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் நிரந்தரமான ஏற்பாடுகள் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். மக்களின் உயிரையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய்

0: ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கர்நாடக அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ஷோபா கரந்தலாஜி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். பணியாளர் தேர்வில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டதால் நியாயமாக தேர்வு எழுதியவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சுதந்திரமான மத்திய அமைப்பால் மட்டுமே இதுகுறித்து நியாயமாகவும் விரிவாகவும் விசாரணை நடத்தப்படுவதை உறுதி செய்ய முடியும் என்று அந்த கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறவுள்ளது. பீகாரின் பங்கிப்பூர், மத்திய பிரதேசத்தின் தாட்டியா, குஜராத்தின் மஞ்சள்பூர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளில் கடந்த வெள்ளிக்கிழமை இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தொகுதிகளில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணிக்கு எண்ணப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய சுஜித் சின்ஹா என்பவர் காவல்துறையுடன் நடைபெற்ற மோதலில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜம்தாரா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பவி குமார் சிங் தெரிவித்துள்ளார். சாகேப்கஞ்ச் சிறையிலிருந்து சுஜித் சின்ஹாவை தன்பாத் சிறைக்கு மாற்றுவதற்காக அழைத்துச் செல்லப்பட்டபோது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. அப்போது காவலர் ஒருவரின் ஆயுதத்தை சுஜித் சின்ஹா பறித்துக் கொண்டதால் காவல்துறையினர் எதிர்த்தாக்குதலில் ஈடுபட்டனர் என்றும் அதில் அவர் உயிரிழந்தார் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் ரியாசி பகுதியில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 2.9 பதிவாகியுள்ளதாக தேசிய புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் நாட்டின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 12 மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஸ்வாட் மாவட்டம் கபல் நகரில் அமைந்துள்ள காவல் நிலையத்திற்கு எதிரே ஸ்வாட் அமைதி பேரணி நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு உடனடியாக எந்தவொரு அமைப்பும் அல்லது நபரும் பொறுப்பேற்கவில்லை. ஷயத் ஷெரீப் மத்திய மருத்துவமனைக்கு 9 உடல்கள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் கபல் மருத்துவமனை மருத்துவர்கள் மேலும் 5 பேர் உயிரிழந்துள்ளதை உறுதி செய்துள்ளதாகவும் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேச்சுவார்த்தை நடத்துவதில் அமெரிக்கா தீவிரமாக உள்ளது என்று கூறினார். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார் ஆகிய நாடுகளின் தூதரக ரீதியிலான அழுத்தம் காரணமாக ஈரான் மீதான தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். ஹோர்மோஸ் நீரிணை நிர்வாகம் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் இந்த பேச்சுகளின் போது எட்டப்படலாம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரான் யுரேனிய செறிவூட்டலை நிறுத்துவதற்கு நிபந்தனைகள் விதிக்கப்படும் என்றும் திரு ட்ரம்ப் கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய புள்ளியியல் அதிகாரிகளின் 2 மாநாடு லக்னோவில் இன்று தொடங்குகிறது. இம்மாநாட்டில் பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளிடையே புள்ளியியல் தரவுகளை பகிர்ந்து கொள்ளுதல், புள்ளியியல் சேகரிப்பு பணியில் புதுமைகளை புகுத்துதல், சிறந்த நடைமுறைகளை பரிமாறிக்கொள்ளுதல் போன்றவற்றில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இம்மாநாடு நடத்தப்படுகிறது. அருணாச்சல பிரதேசம், பீகார் மற்றும் இமயமலையை ஒட்டியுள்ள மேற்குவங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தில்லி, ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, சத்தீஸ்கட், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் இன்று முதல் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா, கேரளம், மகாராஷ்டிர மாநிலத்தின் மத்திய பகுதி, கொங்கன், கோவா ஆகிய இடங்களில் மழை தொடரும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. கிளாஸ்கோவில் நேற்று காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் கொடியையும் செங்கோலையும் காமன்வெல்த் விளையாட்டு அமைப்பின் நிர்வாகிகள், இந்திய தடகள வீரர் நீரஜ் சோப்ரா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி.டி. உஷா, குஜராத் துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ஆகியோரிடம் வழங்கினர். இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை இந்தியா அதிக அளவில் பதக்கங்களை குவித்துள்ளது. குத்துச்சண்டையில் இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் மிக சிறப்பாக விளையாடி தங்கப்பதக்கங்களை அதிக அளவில் வென்றனர். பின்னர் நிறைவு விழாவை ஒட்டி ஸ்காட்லாந்தின் பாரம்பரிய கலை கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.

இந்தியா மற்றும் ஸ்காட்லாந்து கலைஞர்களின் கூட்டு முயற்சியில் ஜுகல்பந்து இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அசாம் மாநில ஆறுகளின் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க ஐஐடி நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த விஸ்வா சர்மா கூறியுள்ளார். பாகிஸ்தானில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில்

0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 7:25:15. மதியில 720 கிலோஹெர்ட்ஸில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புத்தம் புது காலை. நிகழ்ச்சியில் தொடர்கிறது
1: வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: இப்ப எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே நம்ம சொல்றோம், தாய்ப்பால் ரொம்ப முக்கியம், குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கும்போது, சில சமயம் தாய்ப்பால் கம்மியாக இருந்தாலோ, இல்லை பேபி வந்து சில பேபிஸ் குறை மாசமா வெயிட் கம்மியாக பறக்கலாம், அப்போ அதுங்களுக்கு வந்து ஜாஸ்தி கொஞ்சம் வித் ஃபீடிங் தேவைப்படலாம். ரொம்ப இப்போ 4 கிலோ 4.5 கிலோ குழந்தைனாலும் அதுக்கு வேண்டிய தாய்ப்பால் அதிகமாக இருக்கலாம். ஸோ ஒன்றா தாய்ப்பால் கசியறது வந்து குறைஞ்சு கம்மியாக இருக்கலாம், இல்லை என்ன தாய்ப்பால் உற்பத்தி ஆகுறதோ அது அந்த குழந்தைக்கு தேவைக்கு வேண்டியபடியாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ இது வந்து இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். அப்படின்னா மதருக்கு வந்து காமனஸ்ட் திங் நிறைய ஃப்ளூயிட்ஸ், ஸோ தண்ணி, பால், ஜூஸ். ஏன்னா சில பேர் வந்து குழந்தை பிறந்தப்புறம் தண்ணியே கொடுக்க மாட்டாங்க மதருக்கு, இது கம்மியாக தண்ணி ஏன்னா தாய்ப்பால் சுரக்கிறதுங்கிறது வந்து நிறைய வாட்டரும் அதில் இருக்குது. ஸோ ஹைட்ரேஷன் சொல்கிறோம், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில விதமான ஃபுட்ஸ், மதர் நல்ல ப்ரோட்டீன் சாப்பிடணும். ஸோ மதரோட டயட்டு, மதரோட ஹைட்ரேஷன், இதெல்லாம் நாங்கள், அண்ட் ஒரு ரிலாக்ஸ்ட் என்வாயர்மெண்ட். ஒரு டென்ஷன் இருந்தாலோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனாக இருந்தால் மதருக்கு வந்து தாய்ப்பால் குறையலாம். ஸோ அவளுக்கு இல்லை பால் இல்லை பால் இல்லைன்னு சொல்கிறதே ஒரு அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதனால் அதுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணி, பரவாயில்ல உங்களுக்கு கூடிய மட்டும் கொடுங்க, ஒருவேளை கொடுக்க முடியல இல்லை தாய்ப்பால் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா அந்த டாப் ஃபீட்னு சொல்லுவோம், வேறு பால் கொடுக்கறதில்ல, ஃபார்முலாவோ கொடுக்கறதில்ல தப்பு கிடையாது, ஆனால் அது தேவைங்கிறத ஒரு டாக்டரோ பீடியாட்ரிஷனோ டிசைட் பண்ணு. அதே மாதிரி சில மதர்ஸ்க்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாது, பால் இருக்கும் ஆனால் அவங்க எடுத்துக்கிற மருந்துகள்னால வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்காக அவங்க மெடிக்கேஷன் சிலது எடுத்திருப்பாங்க, அந்த மாதிரி மெடிக்கேஷன் எடுக்கிறதுனால பேபிக்கு ஃபீடிங் நம்ம வேண்டாம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் ஆல்டர்னேட் ஃபீட் அட்வைஸ் பண்ணுறது உண்டு. ஆனால் குழந்தைய அவங்க பக்கத்தில் வச்சுட்டு ஹக் பண்ணிட்டு அதனால பாண்டிங் வந்து கம்மி ஆகாது. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணினாக்க தென் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். ஜென்ரலாக எவ்வளோ மினிமம் சொல்கிறது வந்து 6 மாதம், மினிமம் 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கறது நல்லது. எந்த அடிஷ்னல் ஃபீடிங் கொடுக்கறது எல்லாமே 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அட்வைஸ் பண்ணுறது. 1 வருஷம் வரைக்கும் தாராளமாக ஃபீட் பண்ணலாம். சில பேர் வந்து அதுக்கு மேலேயும் ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ 1.5 வயசு கொடுக்கலாம். ரொம்ப 2 வயசுக்கு மேலே தாய்ப்பாலோட உணவு, அதுலேருந்து வர உணவு சத்து குறைஞ்சிடும். ரெண்டாவது, ஐ மீன் 6 மாதத்துக்கு மேலேயே கூட குழந்தைக்கு மற்ற உணவுகள் தேவை, நம்ம இதை மட்டும் கொடுக்க முடியாது. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணி 1.5 வருஷம் வரைக்கும் டெஃபினட்டாக அடிஷ்னலாக தாய்ப்பால் கொடுக்கலாம். இந்த சிச்சுவேஷனில் என்ன பேலன்ஸ் பண்ணணும்னா, எப்படி வந்து நம்ம அந்த வீனிங்னு சொல்லுவோம், தாய்ப்பால் கொடுக்கறத எப்படி ஸ்லோவாக நிறுத்துறது, திடுதிடுப்புன்னு நம்ம நிறுத்த முடியாது. ரொம்ப குழந்தைக்கு தெரிஞ்ச 2 வயசெல்லாம் ஆச்சுன்னா சம்டைம்ஸ் அவங்க தெரிஞ்சு விடுறது மதர் ஸ்ட்ரகிள். ஸோ கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது, பட் அந்த டைமில் வந்து நிறுத்துறது கொஞ்சம் கஷ்டமாகலாம். ஸோ 6 மாதம் வரைக்கும் டெஃபினட்டாக யாருக்கெல்லாம் முடியறதோ எக்ஸ்க்ளூசிவாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும். 1 இயர் வரைக்கும் கொடுக்கறது நல்லது. 1-2 இயர்ஸ் வரை கொடுக்க முடிஞ்சவங்கள் கொடுக்கலாம்.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேரம் 7:30. புத்தம் புது காலையில் இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: பயம் உண்டாவதே அது ஏன்? இப்படி ஒரு கேள்வியை ஒரு பெரியவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்கிறார், மனிதனுடைய ஆதிகால வாழ்க்கையில் தொற்றி கொண்ட பயம் இது. இது வந்து வேரூன்றி இருக்குது, இன்னமும் போகலை. 50,000 வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷன் வந்து குகைகளில் வாழ்ந்தான். பகலில் பயம் இருக்காது, ராத்திரியில் மிருகங்கள் தாக்கும் கொல்லும், நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. அதனால் இந்த மனுஷனுக்கு இரவுனா மரணம் பயம் அப்படின்னு பழகி போச்சு. மனிதர்களுடைய எல்லா மனசையும் சேர்த்து மொத்தமாக ஒரு மனசு உண்டு. மனிதர்களுடைய நினைவு இந்த மொத்த மனசில் பதிஞ்சிருக்கு, பரவுது. இந்த மொத்த மனசில் இருட்டு பற்றிய பயம் வந்து பதிந்து நீடிக்குது அப்படிங்கிறார் அவர். இந்த காலத்தில் இரவை வந்து பகலாக்கிறதுக்கு எவ்வளவோ விளக்குகள்லாம் வந்தாச்சு. ராத்திரியிலேயும் மிருகங்கள் வந்து தாக்குங்கிற நிலைமை இல்லை. பாதுகாப்பான வீடுகள் விலங்குகளும் விலகி போயிட்டு, விலங்குகள்லாம் விலகி போயிட்டு வீடுகளும் பாதுகாப்பாக இருக்குது. சரி, இருந்தாலும் அந்த பழங்கால பயம் வந்து இருட்டு பயம் இன்னமும் மனுஷனை விட்டு போகலை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வராத மனிதர்களும் இன்றைக்கி அதிகம். ஒரு ஆள் ஆற்றுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போனான், இன்னும் விடியலை, அதுக்குள்ளே வலையை எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டான். வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டான். விடிகிற வரைக்கும் என்ன பண்ணுறது, சும்மா கரையிலேயே உட்காந்து காலாட்டிகிட்ருக்கிறான். காலில் ஏதோ ஒரு சின்ன மூட்டை தட்டுப்பட்டுது. இருட்டில் அது என்னன்னு சரியாக தெரியல. மூட்டைக்குள்ளே சின்ன சின்ன கல்லாக நிறைஞ்சிருக்குது. சும்மா பொழுது போகணுமேங்கிறதுக்காக இவன் அந்த மூட்டைக்குள்ளேருந்து ஒவ்வொரு கல்லாக எடுத்து ஆற்றுல வீசிக்கிட்டு இருக்கிறான். விடிகிற வரைக்கும் வேறு வேலை இல்லைங்கிறதுனால எப்படி செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்குறான். கிழக்க மெதுவாக வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிது, பொழுது விடியறதுக்கான அறிகுறி. இதுக்குள்ளே அந்த மூட்டையில் இருந்த எல்லா கல்லையும் எடுத்து வீசி எறிஞ்சுட்டான். கடைசியாக ஒரே ஒரு கல் மட்டும்தான் கையில் பாக்கி இருந்தது. வெளிச்சம் வந்ததும் அந்த கல்லை பார்த்தான், அப்படியே தகச்சு போயிட்டான். அடடா, இது வரைக்கும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சான். ஏன் தெரியுமா, அவன் கையில் இருந்தது வெறும் கல் இல்லை, விலை உசந்த ரத்தன கல். அது இருட்டில் என்னென்னு புரியாததுனால மூட்டையில் இருந்த எல்லா ரத்தன கல்லையும் ஆற்றுல வீசி எரிஞ்சிருக்கிறான். இப்போ அவனுக்கு அழுகையே வந்துடும் போல் இருந்தது. வாழ்க்கையை வந்து வசதி ஆக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு இருந்தது, இருந்தாலும் இருட்டில் அதை இழந்துட்டான். அந்த வகையில் அவனுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்திருக்குது, அதாவது ஏதோ ஒரு வகையில் இருந்திருக்குது. அதனால தான் அந்த கடைசி கல்லை எரியறதுக்குள்ளே வெளிச்சம் வந்துட்டுது. பல பேருக்கு அந்த அளவு கூட அதிர்ஷ்டம் வர்றதில்லை. எல்லாத்தையும் வீசினதுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் வரும். என்னென்னு விவரம் தெரியாமலே எழுந்திரிச்சு வந்துடுவாங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய புதையல், அதை புரிஞ்சிக்காமல் வந்து மனுஷன் வந்து அதை வீசி எரிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் பெரியவங்க கருத்து. சில பேருக்கு புரிஞ்சிக்கிற நேரம் வரும், அதுக்குள்ளே வாழ்நாள்லாம் ஓடி போயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? நம்மால் ஒருத்தன் கையில் ஒரு சின்ன பையோடு வந்துக்கிட்டு இருந்தான். பைய உள்ள ஏகப்பட்ட நகைகள் ரத்தன கல் எல்லாம் இருக்குது. வந்துகிட்டு இருந்தவன் திடீர்னு அந்த பைய அப்படியே ஒரு குளத்தில் வீசி எறிஞ்சுட்டான். மகான்கள் தான் இப்படி பற்று இல்லாமல் இருப்பாங்க. என்னங்க இது, விலை மதிப்புள்ள அந்த பைய இப்படி குளத்தில் வீசி எறிஞ்சுட்டிங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார் அவன் கூட வந்தவர். அவன் மெதுவாக இவர் காதோட காதாக சொல்கிறான், ஒரு போலீஸ்காரர் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறார், அவர் போனதுக்கப்புறம் இதை எடுத்துக்குவேன் அப்படிங்கிறான்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: பாலும் படத்திற்காக ஒலித்தது ஜிக்கி எஸ் ஜானகி பாடிய பாடல்.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: புத்தம் புது காலையில் இனி உங்கள் கவனத்திற்கு.
5: நேயர்களே, கேட்கவிருப்பது ஆடிப்பெருக்கு குறித்த சிற்றுரை. ஆடிப்பெருக்கு என்பது தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் பாரம்பரிய பண்பாட்டு மற்றும் இயற்கையை போற்றும் விழாவாகும். இது தமிழ் மாதமான ஆடி மாதம் 18ஆம் நாள் அன்று அனுசரிக்கப்படுகிறது. பெருக்கு என்றால் பெருக்கெடுத்து ஓடுதல் அல்லது அதிகப்படியான நீர் வரத்து என்று பொருள். நதிகளில் நீர் பெருகி வருவதை குறிக்கும் விதமாகவும் விவசாயத்துக்கு தேவையான நீரை வழங்கும் இயற்கை அன்னையான நீருக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் இத்திருவிழா கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதம் என்பது உழவு பணிகள் மற்றும் விதைப்பு தொடங்கும் காலமாகும். விவசாயிகள் தங்கள் நிலங்கள் செழிக்கவும் தாங்கள் செய்யும் தொழில் சிறக்கவும் வேண்டிக் கொண்டு இத்தினத்தில் உழவு பணிகளை தொடங்குவர். காவிரி கரைகள் மற்றும் இதர நீர்நிலைகளின் அருகில் மக்கள் கூடி புத்தாடை அணிந்து மலர்களால் நீரை வழிபடுவர். இது தமிழர்களின் பாரம்பரியத்தையும் இயற்கை வழிபாட்டையும் எடுத்துக்காட்டும் ஒரு சிறப்புமிக்க விழாவாகும். ஆடிப்பெருக்கு என்பது நதிகளின் நீர்பெருக்கை கொண்டாடும் நாள். குறிப்பாக காவிரி ஆற்றங்கரையில் இந்த விழா மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் மக்கள் ஆறுகள், ஏரிகள் மற்றும் குளங்களின் கரைகளுக்கு சென்று இயற்கைக்கு நன்றி செலுத்துவார்கள். விவசாயத்துக்கு நீர் மிகவும் அவசியமானது. நல்ல மழையும் போதுமான நீரும் கிடைத்தால் மட்டுமே நல்ல விளைச்சல் கிடைக்கும். எனவே நீருக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் விழாவாக ஆடிப்பெருக்கு திகழ்கிறது. இந்த நாளில் வண்ணமயமான கோலங்கள் போட்டு பல வகையான உணவுகளை தயாரித்து குடும்பத்தினரும் உறவினர்களும் ஒன்று கூடி மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள். இன்றைய காலகட்டத்தில் ஆடிப்பெருக்கு நமக்கு ஒரு முக்கியமான செய்தியையும் நினைவூட்டுகிறது. அது நீரை சேமிப்போம், இயற்கையை பாதுகாப்போம் என்பதாகும். மழைநீரை சேகரித்தல், ஆறுகளையும் நீர்நிலைகளையும் தூய்மையாக வைத்தல், நீரை வீணாக்காமல் பயன்படுத்துதல் ஆகியவை ஒவ்வொருவரின் கடமையாகும். நேர்கள் இதுவரை கேட்டது ஆடிப்பெருக்கு குறித்த சிற்றுரை.
0: இடம்பெற்றது உங்கள் கவனத்திற்கு.

0: அகத்தியர் படத்திற்காக ஒலித்தது. டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
2: வெவ்வேறு முறைகளை களைகளை கட்டுப்படுத்தலாம். சான்று பெற்ற விதைகளை உபயோகிக்கும் போது விதைகளின் மூலம் பரவக்கூடிய களைகளை கட்டுப்படுத்தலாம். ஓடை செய்யும் போது மண்ணில் அடிப்பகுதி உள்ள களை விதைகள், நூற்புழுக்கள், கோரை கிழங்குகள் போன்றவை மண்ணின் மேற்பரப்புக்கு கொண்டு வரப்படுகிறது. இதன் காரணமாக களை விதைகள் வந்து அழிந்துவிடும். நூற்புழுக்களும் கோரை கிழங்குகள் வெப்பத்தினால் அழிந்துவிடும்.
1: அங்கக வேளாண்மையில் களை மேலாண்மை குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ.பி. ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
4: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
3: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
4: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
3: வீதி நாடகம்,
4: நாட்டிய நாடகம்,
3: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
4: மாயாஜாலம்,
3: புராண கதைகள்,
4: பொம்மலாட்டம்,
3: தோல்பாவை கூத்து
4: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
3: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின்

0: பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையெண் 301, இரண்டாவது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442915549.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
2: ஆகஸ்ட் 18
3: புத்தம் புது காலையில் இனி செல்வோம். நகர்வலம்.
4: மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இணைந்திடுவோம்.
5: ஒரு நாட்டின் கல்வி, மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, வீட்டு வசதி, சமூக பாதுகாப்பு, மக்கள் நலத்திட்டங்கள் என அரசின் அனைத்து திட்டங்களையும் சரியாக திட்டமிடுவதற்கு மிக முக்கிய காரணியாக அமைந்திருப்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்றே சொல்லலாம். இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே தொடங்கப்பட்ட ஒன்றாகும். முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 தொடங்கப்பட்டது. அந்த சமயத்தில் இந்தியாவின் சில பகுதிகள் கணக்கெடுப்பில் இடம்பெறவில்லை. அதற்கடுத்து 1881 இந்தியாவின் முழு மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது. சுதந்திரம் அடைந்த பிறகு 1948 மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அதன்படி இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கெடுக்கப்பட வேண்டும் என்றும் வழிவகை செய்யப்பட்டது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பானது 1951 எடுக்கப்பட்டது. அதற்கடுத்து ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டு வந்தது. கடைசியாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கடுத்து 2021 மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் அந்த ஆண்டுதான் கொரோனா எனும் பெரும் தொற்று நோய் உலகம் முழுவதும் தாக்கியது. அதில் இந்தியாவும் தப்பவில்லை. அதன் காரணமாகவே அந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்தியாவின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 மார்ச் 1 நள்ளிரவு 12 என்று வரையறை வகுக்கப்பட்டு அதற்கான பணிகளை கடந்த ஜூலை 17 அன்று தொடங்கிவிட்டது மத்திய அரசு. ஒவ்வொரு குடும்பமும் தங்களை பற்றிய சரியான தகவல்களை அளிப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் முறையில் நடைபெறுகிறது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 நடைபெறுகின்றது. ஜூலை 17 தொடங்கி ஜூலை 31 வரை இணையதளம் மூலம் தங்கள் குடும்ப விவரங்களை மக்கள் பதிவு செய்யலாம் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியது. அதற்கென்று sec.census.gov.in என்ற இணையதளத்தையும் மத்திய அரசு வெளியிட்டது. இந்த இணையதளத்தில் இந்திய மக்கள் தங்களின் குடும்ப விவரங்களை ஆர்வமுடன் பதிவு செய்தனர். சென்னை மாநகரை பொறுத்தவரையில் ஜூலை 17 அன்று தொடங்கிய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஒரே நாளில் இணையதளம் மூலமாக 1,16,16,922 குடும்பத்தினர் தங்களின் சுய விவரங்களை ஆர்வமுடன் பதிவு செய்தனர். இதேபோன்று அனைத்து மக்களும் தங்களின் குடும்பம் பற்றிய முழு விவரங்களையும் ஆர்வமுடன் இணையதளம் மூலம் பதிவு செய்துள்ளனர். இப்படி தங்களின் குடும்பம் பற்றிய சுய கணக்கெடுப்பை இணையதளம் மூலம் பதிவு செய்த போது சுய கணக்கெடுப்பு பதிவு எண் 1 ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக ஆகஸ்ட் 1 சனிக்கிழமை முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்கள் ஒவ்வொருவரின் இல்லங்களுக்கும் நேரில் வருகை தந்து குடும்பத்தில் உள்ள அனைவரின் முழு விவரங்களையும் கேட்டறிந்து குறித்துக் கொள்வர். அப்போது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமானது, இணையதளம் மூலம் தங்கள் குடும்பம் பற்றிய விவரங்களை பதிவு செய்த போது வழங்கப்பட்ட சுய கணக்கெடுப்பு பதிவு எண்ணை அவசியம் கணக்கெடுப்பு அலுவலரிடம் வழங்கிட வேண்டும். இப்படி இல்லங்கள் தோறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்கள் வருகிற 31 வரை ஒவ்வொருவரின் இல்லம் நாடி வந்து மக்கள் தொகையை கணக்கெடுக்கின்றனர் என்பதனை நாம் கவனத்தில் கொண்டு இந்திய குடிமக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஒவ்வொருவரும் தங்களின் முழு பங்களிப்பை செலுத்திட வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது வெறும் மக்கள் எண்ணிக்கையை கணக்கிடும் பணி மட்டுமல்ல, இந்திய நாட்டின் எதிர்கால

0: கால வளர்ச்சிக்கான அடித்தளமாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அமையும் என்பதை கவனத்தில் கொண்டு ஒவ்வொருவரும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தங்களின் முழு பங்களிப்பை செலுத்தி அரசுக்கு உறுதுணையாக இருப்போமாக.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இணைந்திடுவோம். எழுதியவர் கே. கருணாநிதி, வாசித்தவர் விஜய்.
2: சென்று வந்தோம் நகர்வலம்.

0: புது காலையில் இனி
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள பெருமாள் சாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நம்ம கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருந்தது, இப்பவும் சில பேர்கிட்ட இருக்கு, சில குடும்பங்கள்ல இருக்கு. அதாவது வீட்டில் சாப்பிடும்போது தன் தரையில உட்காந்து சம்மணம் போட்டு சாப்பிட்றது. அதோட குடும்பத்தில் இருக்கும் எல்லாரும், சின்ன வயசுள்ளவர்கள் வயதானவர்கள் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்ற பழக்கம். ஒருவருடைய நற்குணத்தை ரெண்டு இடத்துல பார்க்கலாம் பாங்க. ஒன்று சாப்பிட்ற இடம், இன்னொன்று விளையாட்டு மைதானம். விளையாடும் போது உன் நண்பனை சொல், உன்னை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்கிற மாதிரி ஒருத்தர் சாப்பிடும் போதும் விளையாடும் போதும் எப்படி இருக்கிறார், எப்படி தன் குணத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதை வைத்து கண்டுபிடிக்கலாம் பாங்க. அதே போல் குடும்ப அங்கத்தினர்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது நல்ல செய்திகள், நல்ல பழக்க வழக்கங்களை பெரியவர்கள்டிருந்து வயசில் சின்ன பிள்ளைங்க கற்றுக்கலாம். அப்புறம் பெருமாள் சாமி ஐயா, சம்மணக்கால் போட்டு உட்காரும் பழக்கம். சம்மணம் அப்படின்னா என்னம்பாங்க நம்ம பிள்ளைங்க? சங்கடங்களை போக்க சம்மணம் இடணும். நாம் பொதுவாக எப்பவும் காலை தொங்க போட்டு தான் உட்காருவோம். ரெண்டு சக்கர வாகனங்களில் பயணிக்கும் போது, பேருந்து ரயில் வண்டி பயணம், சினிமா கொட்டகை, பள்ளி கல்லூரி அலுவலகங்களில், ஏன் வீடுகளில் கட்டில் நாற்காலி சோஃபாக்களில் உட்காறோம் காலை தொங்க போட்டு. இப்படி தொங்க போட்டு உட்காந்தா என்ன, நம்ம உடம்பில் ரத்த ஓட்டம் இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் மட்டுமே அதிகமாக போகும். அதே நேரத்தில் சம்மணம் போட்டு உட்காந்தோம்னா இடுப்புக்கு மேலே இரத்த ஓட்டம் அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்குது. இடுப்புக்கு கீழ் உள்ள கால்களுக்கு நடக்கும்போது மட்டும் இரத்த ஓட்டம் போனால் போதும். ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்புகள் சிறுநீரகம், கணையம், நுரையீரல், மூளை, கண், காது ஆகியவை இடுப்புக்கு மேலே தானே இருக்குது. அதனால் ஒருத்தர் காலை தொங்க போடாமல் சம்மணங்கால் போட்டு உக்காந்திருந்தா அவருக்கு சக்தியும் ஆரோக்கியமும் அதிகமாக கிடைக்கும். எனவே சாப்பாடு சாப்பிடும் போதாவது தரையில் உக்காந்து காலை மடக்கி சம்மணம் போட்டு தான் சாப்பிடணும். இடுப்புக்கு கீழே இரத்த ஓட்டம் குறைந்து முழு சக்தியும் வயிற்றுப்பகுதிக்கு செல்லும்போது ஜீரணம் நல்லா நடைபெறும். அதே மாதிரி இன்னொன்று, இந்திய வகை கழிவறை. இப்போது எல்லார் வீட்லேயும் ரெண்டு வகையான கழிவறைகளையும் கட்டுறாங்க. ஒன்று இந்தியன் டைப், இன்னொன்று வெஸ்டர்ன் டைப். நம் இந்திய வகை கழிவறையில் காலை மடக்கி உட்காரணும். வெஸ்டர்ன் வகையில் மறுபடியும் நாம் காலை தொங்க போட்டு உட்காரோம். பெருமாள் சாமி ஐயா, நம்மளால் சம்மணக்கால் போட்டு உட்கார முடியலன்னா இந்த உடம்பை எந்த அளவுக்கு நாம் கெடுத்து வச்சுருக்குறோங்கிறத தெரிஞ்சுக்கணும். நாற்காலி, சோஃபா, சாப்பிட்ற மேஜை அங்கெல்லாம் உட்காரும்போது கூட காலை மடக்கி சம்மணக்கால் போட்டு உட்கார்ந்தா நல்லது. சாப்பிடும்போது கூட ஒரு முறையாக சாப்பிடணும். காலையில் 7 மணியிலிருந்து 9 மணி, பிற்பகல் 1 மணியிலிருந்து 3 மணி, இரவும் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே சாப்பிட்டுடணும். சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து தான் இரவில் தூங்கணும். பிடிக்காத உணவு வகைகளை சிரமப்பட்டு சாப்பிடக்கூடாது, அவசரம் அவசரமாக சாப்பிடக்கூடாது. நல்லா மென்று ருசித்து ரசித்து சாப்பிடணும். சாப்பிடும்போது இடையில் தண்ணி குடிக்காமல் சாப்பிட்டு முடித்த பிறகு தண்ணி குடிக்கணும். இப்படி சில நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கும் போது நமக்கும் நமது உடலுக்கும் நல்லது நடைபெறும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
0: வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள். நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணி, நேரம் 8 மணி. நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி தொடர்வது திரைகானம்.

துருவ நட்சத்திரம் படத்திற்காக ஒலித்தது எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருந்த பாடல். தொடர்கிறது சக்கரைத்தேவன் படத்திற்காக எஸ் ஜானகி.

0: கொடியே கொடி மலரே, கொடியிடையில் மணியழகே.
1: திரைக்கானத்தின் நிறைவாக ஒலிக்கிறது நாடோடி தென்றல் படத்திற்காக இளையராஜா மனு எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

மீண்டும் திரைப்பட பாடல்கள். 10:02 முத்து சிதறலாய். இதுவரை இணைந்து இனிதே பயணித்தோம் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 9:00, அரங்கிசை. நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். பவனாத்ம ஜாகச்ச நாட்டை ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். கண்டச்சாப்பு தாளம்.

நேரம் 9:30. அரங்கிசை நிகழ்ச்சியில் நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி மாமவ கருணய சுவாதி திருநாள் கீர்த்தனை, சண்முகப்பிரியா ராகம், மிஸ்ரச்சாப்புதாளம்.

சண்முக பிரியா ராகத்தில் சுவாதி திருநாள் கீர்த்தனை ஒலித்தது. நிறைவாக நெஞ்சுக்குள் பெய்திடும் என தொடங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல், சிந்து பைரவி ராகம், ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 10 மணி. முத்துச் சிதறல் ஒலிக்கும் நேரம் இது.

நேரம் 10:15. நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் முத்து சிதறல் தரும் அடுத்த பாடல் காஷ்மீர் காதலி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ளது.

நேரம் 10:20. சென்னை ஆகாஷவாணி மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பி ஜெயச்சந்திரன், டி கே கலா பாடியுள்ள பாடல், படம் நந்தா என் நிலா.

மீனவ நண்பன் திரைப்படத்தில் கே ஜி யேசுதாஸ், வாணிச்சேரம் பாடிய பாடலை கேட்டோம். தொடர்ந்து கவிக்கோயில் திரைப்படத்தில் ஜி கே வெங்கடேஷ், எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நீங்கள் ரசிக்க இனிய திரைப்பட பாடல்களை வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது சென்னை ஆகாஷ்வாணி. நேரம் 10:37:40. தொடர்ந்து என்ன தவம் செய்தேன் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடிய பாடல்.

எல்லாம் அவளை திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா பாடிய பாடலை கேட்டோம். தொடர்ந்து டி எம் சௌந்தரராஜன் எஸ் ஜானகி பாடிய பாடல் படம் தீபம்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: வெவ்வேறு முறைகளை களைகளை கட்டுப்படுத்தலாம். சான்றுபட்ட விதைகளை உபயோகிக்கும் போது விதைகளின் மூலம் பரவக்கூடிய களைகளை கட்டுப்படுத்தலாம். ஓடை உழவு செய்யும் போது மண்ணில் அடிப்பகுதி உள்ள களை விதைகள், நூற்புழுக்கள், கோரை கிழங்குகள் போன்றவை மண்ணின் மேற்பரப்புக்கு கொண்டு வரப்படுகிறது. இதன் காரணமாக களை விதைகள் வந்து அழிந்துவிடும். நூற்புழுக்களும் கோரை கிழங்குகள் வெப்பத்தினால் அழிந்துவிடும்.
0: அங்கக வேளாண்மையில் களை மேலாண்மை குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் AP ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன் பெறுங்கள்.
2: பத்து மணி 10:49 40 தொடர்ந்து முத்து சிதறலில் புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படத்தில் P. ஜெயச்சந்திரன், வாணிஜெயராம் பாடினார்.

0: முத்துச்சிதறலில் நிறைவாக எஸ்பி பாலசுப்ரமணியம், சதன் ஆகியோரது குரல்களில் பாடல் படம் அவர்கள்.
1: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக எங்கு ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து சுனந்தா மனோ பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலியில் 12:10 சங்கீத சாரல் கேட்கலாம். கொல்கத்தா எஸ் ஐஸ்வர்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம். வில்லிவாக்கம் எஸ் ரகுராமன் அவர்கள் வயலின், எம்எஸ்என் லக்ஷ்மி நரசிம்மன் அவர்கள் மிருதங்கம்.

நீங்கள் கேட்ட அந்த பாடல் கரகட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா பாடியது. இனி தொடர்ந்து உள்ளம் கவர்ந்த கல்வன் திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: வெவ்வேறு முறைகளை களைகளை கட்டுப்படுத்தலாம். சான்று பெற்ற விதைகளை உபயோகிக்கும் போது விதைகளின் மூலம் பரவக்கூடிய களைகளை கட்டுப்படுத்தலாம். ஓடை செய்யும் போது மண்ணில் அடிப்பகுதி உள்ள களை விதைகள், நூற்புழுக்கள், கோரை கிழங்குகள் போன்றவை மண்ணின் மேற்பரப்புக்கு கொண்டு வரப்படுகிறது. இதன் காரணமாக களை விதைகள் வந்து அழிந்துவிடும். நூற்புழுக்களும் கோரை கிழங்குகள் வெப்பத்தினால் அழிந்துவிடும்.
0: அங்கக வேளாண்மையில் களை மேலாண்மை குறித்து திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ பி ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: தேன் செந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடும் பறவைகள் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

இந்நிகழ்ச்சியில் தொடர்ந்து மனோ மின்மினி பாடியுள்ள பாடல், பாடியிருக்கும் பாடலின் படம் அரண்மனை கிளி.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:20. ஆகாஷ்வாணி.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: இன்று
0: ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: 12:10 சங்கீத சாரல் கொல்கத்தா எஸ் ஐஸ்வர்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பில்லிவாக்கம் எஸ் ரகுராமன் அவர்கள் வயலின், எம்எஸ்என் லக்ஷ்மி நரசிம்மன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரியின் ஃபசல் பீமா யோஜனா குறித்த தகவல்கள். 1:10 என் உயிர் தோழி, தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி இன்று இடம்பெறுகிறது. 2:15 திரைகானம், 2:40 ஹிந்தி பாடம். கற்பிப்பவர் லீலாவதி மெகானி அவர்கள், மாணவி பிரியம் பிரதீக்ஷா. 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இந்நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 9:00 ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகானம் கேட்கலாம். 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் முருகேசன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம்.
1: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
2: வெவ்வேறு முறைகளை களைகளை கட்டுப்படுத்தலாம். சான்று பெற்ற விதைகளை உபயோகிக்கும் போது விதைகளின் மூலம் பரவ

0: இருக்கக்கூடிய களைகளை கட்டுப்படுத்தலாம். ஓடை உழவு செய்யும் போது மண்ணில் அடிப்பகுதி உள்ள களை விதைகள், நூற்புழுக்கள், கோரை கிழங்குகள் போன்றவை மண்ணின் மேற்பரப்புக்கு கொண்டு வரப்படுகிறது. இதன் காரணமாக களை விதைகள் வந்து அழிந்துவிடும், நூற்புழுக்களும் கோரை கிழங்குகள் வெப்பத்தினால் அழிந்துவிடும்.
1: அங்கக வேளாண்மையில் களை மேலாண்மை குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ பி ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: எட்டு 8:30 திரைகானம் கேட்கலாம். 8:15 பார்லிமெண்ட் ரிவ்யூ, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் ஆங்கிலத்தில். முன்னதாக 8:00 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் ஹிந்தியில் ஒலிபரப்பாகும் டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சுடர். 9:30 ஸ்ரீ ராகவேந்திர சரித்திரம் இசை பேருரை நிகழ்த்தியவர் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். இவையாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3:02 ஹலோ டாக்டர், மகப்பேர் மற்றும் மகளிர் நல மருத்துவர் டாக்டர் ஐஸ்வர்யா பார்த்தசாரதி அவர்களுடன் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் தங்கள் உடல்நலத்தை எவ்வாறு பராமரிப்பது என்பது குறித்த நேர்காணல் ஒலிபரப்பாக உள்ளது 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமலர் தீபிகா ஜானகிராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரீலக்ஷ்மி எஸ் பட் அவர்கள் வயலின், விளாங்குடி வி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் பி ஸ்ராவன் அவர்களின் பாட்டு, ஆர் டி ஷியாம் ராகவ் அவர்கள் வயலின், கே ஸ்ரீதர் பாண்டியன் அவர்கள் மிருதங்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலையில் மாலை 5:00 பூந்தென்றில், 6:00 பக்தி மாலை, 6:40 என் விருப்பம். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நீங்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு கழிக்கலாம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. A Delhi court today acquitted former Wrestling Federation of India WFI chief Brijbhushan Charan Singh and co-accused Vinod Tomar in a sexual harassment case filed by women wrestlers. Additional Chief Judicial Magistrate Ashwini Pawar acquitted ex-BJP MP Singh and Tomar, former WFI Assistant Secretary, in the case. The court had, on July the 2nd, reserved the order for today after completion of the final arguments in the case. Lodged by 6 women wrestlers in May 2024, a court had ordered the framing of a charge of criminal intimidation against Singh. It had, however, discharged him in a complaint filed by one of the 6 women wrestlers. The Delhi police had filed a charge sheet against Brijbhushan Singh on June the 15th. The counting of votes for the by-elections in 3 assembly constituencies is underway. In Bihar's Bankipur assembly constituency, Jan Swaraj Party candidate Prashant Kishore is leading by 11,609 votes. In Gujarat's Manjalpur assembly constituency, BJP candidate Satyendra Bhai Patel is leading by 25,618 votes. In Madhya Pradesh's Datia assembly constituency, Congress Party candidate Ghanshyam Singh is leading by 17,290 votes. Polling for the Bankipur Assembly constituency in Bihar, the Manjalpur Assembly constituency in Gujarat and Datia Assembly constituency in Madhya Pradesh was held on the 30th of last month. The Rajya Sabha has been adjourned till 2 p.m. amid opposition ruckus over several issues, including alleged police action during students' protest over the NEET issue. When the upper house assembled at 11 a.m, the ministers laid papers on the table of the house. Chairman C.P. Radhakrishnan congratulated Team India for its outstanding performance at the Commonwealth Games held at Glasgow. Mr. Radhakrishnan then took up zero hour in the upper house. Opposition members started sloganeering over their issues. Amid uproar, several members raised issues of urgent importance. As the ruckus continued, the chairman

இதுவரை சங்கீத சாரலில் கொல்கத்தா எஸ் ஐஸ்வர்யா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். விலிவாக்க மிஸ் ரகுராமன் அவர்கள் வயலின், எம் எஸ் என் லக்ஷ்மி நரசிம்மன் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இசைமல நிகழ்ச்சியில் 1:10 க்கு

0: தீபிகா ஜானகிராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரீலக்ஷ்மி எஸ் பட் அவர்கள் வயலின், விளாங்குடி வி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். 1:10 இசை மலரில். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத்தில் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பெயராக விளங்கியவர் மாவீரன் தீரன் சின்னமலை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களை பாராட்டினார். இப்போட்டியில் இந்தியா 39 பதக்கங்கள் வென்று 4வது இடத்தை பிடித்துள்ளது பெருமைக்குரியது என்று தெரிவித்தார். நாட்டின் பாரா விளையாட்டு வீரர்கள் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 3 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீரர்கள் நாட்டின் இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பவர்களாக உள்ளனர் என்று பாராட்டினார். பின்னர் எதிர்க்கட்சியினர் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அடுத்த காமன்வெல்த் போட்டிகள் வரும் 2030 ஆண்டு குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் நீட் போராட்டத்தில் காவல்துறையினர் மாணவர்கள் மீது எடுத்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய விளையாட்டு வீரர்கள் 13 தங்கப்பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இதில் வீராங்கனைகள் 8 பேர் தங்கம் வென்றது பெருமை அளிப்பதாக உள்ளது என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா 13 தங்கம் உட்பட 39 பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். நமது விளையாட்டு வீரர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பை அவர் பாராட்டினார். விளையாட்டு வீரர்களின் சாதனை இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த காமன்வெல்த் போட்டியில் 30 பதக்கங்களை வென்ற இந்தியா தற்போது 39 பதக்கங்கள்

0: என்றதை சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். வரும் 2030 இந்தியாவில் காமன்வெல்த் போட்டிகள் நடத்துவதற்கு தயாராக உள்ளதாக அவர் கூறினார். பீகாரின் பங்கிப்பூர், மத்திய பிரதேசத்தின் தாட்டியா, குஜராத்தின் மஞ்சள்பூர் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளில் கடந்த மாதம் 30 நடைபெற்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. மஞ்சள்பூரில் பிஜேபியின் திரு சத்யேந்திர பாய் பட்டேல் முன்னிலை வகிக்கிறார். தாட்டியா தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் கான்ஷியாம் சிங்கும் பங்கிப்பூரில் ஜன் சுராஜ் கட்சியின் பிரசாந்த் கிஷோரும் முன்னிலையில் உள்ளனர். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நமது விடுதலை போராட்ட வரலாற்றில் வீரமும் தியாகமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பேராக விளங்கிய மாவீரர் தீரன் சின்னமலை என்று கூறியுள்ளார். ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து தாய்நாட்டின் சுதந்திரத்திற்காக தமது இன்னுயிரை அர்ப்பணித்தார் என்று அவர் தெரிவித்தார். தீரன் சின்னமலையின் வீரமும் தியாகமும் வருங்கால தலைமுறைகளுக்கு தேசப்பற்றையும் துணிவையும் ஊட்டும் என்று டாக்டர் எல் முருகன் கூறினார். பஞ்சாபில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் அனைத்து விண்ணப்பங்களும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அனிந்திதா மித்ரா தெரிவித்துள்ளார். சண்டிகரில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 13 வெளியிடப்படும் என்று கூறினார். வரும் 13 செப்டம்பர் மாதம் 12 வரை இது தொடர்பாக புகார்கள் அளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். ஆகஸ்ட் 8 வரை புகார்கள் மீதான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். பஞ்சாபில் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 12 வெளியிடப்படும் என்று அனந்திதா மித்ரா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் ஜுக் ஜியோ இயக்கத்தை தொடக்கி வைத்தார். இந்த இயக்கம் மூலம் உறுப்பு தானம் செய்வோரையும் அவரது குடும்பத்தினரையும் ஆதரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் உறுப்பு தானத்திற்கான இ பிரத்யார்போன் இணையதளத்தை அவர் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் உறுப்பு தானம் தொடர்பான தகவல்களை ஒருங்கிணைக்க இந்த இணையதளம் வழிவகை செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பத்தனம்திட்டா, இடுக்கி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பத்தனம்திட்டா மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பம்பை மற்றும் மணிமலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ராணியில் வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஏராளமான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். அரண்முலா, குழஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் சாலைகள் சேதமடைந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் அச்சங்கோவில் ஆறு நிரம்பி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரளம் தமிழகத்தை இணைக்கும் நேரியமங்கலம் அடிமாலி சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கோவா மாநிலத்திற்கு மத்திய அரசு வரிப்பகிர்வாக 398 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தெரிவித்துள்ளார். பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த இந்த நிதி பயன்படும் என்று அவர் கூறியுள்ளார். கடந்த மாதத்தில் கோவாவின் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் 622 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடந்த வருடம் ஜூலை மாதம் 584 கோடி ரூபாய் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது 7% வளர்ச்சியடைந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி உள்ளிட்ட அணைகள் நிரம்பி வருகின்றன. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் அதிகரித்துள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணை முழு கொள்ளளவை எட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உபரி நீர் அங்கிருந்தும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் மழை அதிகரித்துள்ளது. குறிப்பாக கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 48 நேரத்தில் கடலோர தமிழகத்தின் சில மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதைப்பொருள் இல்லாத இளைஞர்கள் இயக்கம் நாடு முழுவதும் செயல்பட்டு வருகிறது.

0: தருமபுரி மாவட்டத்தில் இளைஞர்கள் போதைப் பொருட்களை ஒழிக்க ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் மாவட்ட அலுவலர் திரு சிவசண்முகம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இளைஞர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா படிப்பு பிளஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்காட்டி அவங்களுக்கு போதை பழக்கத்துக்கு போற மாதிரி வந்துட்டு நேரம் இருக்கிறது இல்ல. அதனாலதான் மை பாரத் மூலியமா என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். பொதுவா வந்துட்டு பேரண்ட்ஸுக்கு சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எப்படி வந்துட்டு சின்ன பசங்களை வந்துட்டு கரெக்டான திசையில வழி நடத்தி இந்தியா வந்துட்டு வல்லரசு நாடாக்கணும் அப்படிங்கறதுதான் வந்துட்டு இதோட குறிக்கோள். நம்மளுடைய பிரதமர் மோடி அவங்க 2047 வந்துட்டு இந்தியா வந்துட்டு வல்லரசு நாடா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி ஏற்றிருக்கிறாரு. அதற்கு பாத்தீங்கன்னா இளைஞர்களோட சப்போர்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இளைஞர்கள் இல்லாம எந்த நாடுமே வந்துட்டு முன்னேறாது. அதனால இளைஞர்களை வந்துட்டு கரெக்டான பாதையில வழி நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது.
0: ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இது தொடர்பாக ஜப்பான் நிதியமைச்சர் கட்டாயாமா சசுகி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு எண்ணின் மதிப்பு சரிந்துள்ளதாக கூறினார். இதனை சரி செய்ய அமெரிக்காவும் ஜப்பானும் கூடுதல் எண் வாங்கி அதன் மதிப்பை கூட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக பும்ராவிற்கு பதிலாக ஜம்மு காஷ்மீர் வேகப்பந்து வீச்சாளர் அகிப் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கல்லையில் வரும் 15ஆம் தேதியும் இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி கொழும்பில் வரும் 23ஆம் தேதியும் தொடங்க உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத்தில் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பேராக விளங்கியவர் மாவீரன் தீரன் சின்னமலை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 12:50, 10 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் இன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். இவ்வானிலை இம்மாதம் 7ஆம் தேதி வரை தொடரக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு இங்கெல்லாம் சில இடங்களில் வீசும் வாய்ப்புண்டு. மேலும் தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பு, அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் காற்று இதே வேகத்தில் வீசக்கூடும். இவ்வானிலை இம்மாதம் 7ஆம் தேதி வரை தொடரும் வாய்ப்புண்டு. இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். 6ஆம் தேதியன்றும் 7ஆம் தேதியன்றும் தெற்கு வங்கக் கடற்பரப்பு மற்றும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை அலைகளின் வேகம் நாளை அதிகாலை 4 மணி வரை வினாடிக்கு 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை 0.9 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை நாளை நள்ளிரவு 12 மணி வரை அலைகளின் வேகம் 1.6 முதல் 2.1 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்டநத்தம் வரை அலைகளின் உயரம் 17 முதல் 18 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை வினாடிக்கு 1.2 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் நாளை இரவு 11:30 வரை 16 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகள் 1.3 முதல் 1.6 மீட்டராக உயரக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் நாளை இரவு 11:30 வரை பெரியதலை முதல் வெம்பார் வரை அலைகளின் உயரம் 18 முதல் 19 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும்.

ஆந்திரப்பிரதேசத்தில் கிழக்கு கோதாவரி கடலோரப் பகுதிகளில் அலைகளின் வேகம் 1.4 முதல் 1.8 மீட்டராக இருக்கக்கூடும். குண்டூர் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் 0.9 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். கிருஷ்ணா மாவட்ட கடலோரப் பகுதிகளில் நாளை இரவு 7 மணி வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.4 முதல் 1.8 மீட்டராக இருக்கக்கூடும். மேற்கு கோதாவரி கடலோரப் பகுதிகளில் நாளை இரவு 7 மணி வரை வினாடிக்கு அலைகளின் வேகம் 1.4 முதல் 1.7 மீட்டராக இருக்கக்கூடும். நெல்லூர் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் 1.4 முதல் 1.7 மீட்டராக இருக்கக்கூடும். லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 3 முதல் 3.6 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. கர்நாடக மாவட்ட கடலோரப் பகுதிகளில் மஜலி முதல் பத்கல் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 3 முதல் 3.7 மீட்டராக இருக்கக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். எம்எல் ஸ்ரீகாந்த் குழுவினர் பாடியுள்ள பாடல் முதலில். இயற்றியவர் சுத்த சத்வானந்தா, இசை டி கே ஜெயராமன்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது சென்னை ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொள்வோம். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டம் குறித்து. நம் பாரத நாட்டில் வேளாண் தொழில் பெரும்பாலும் பருவமழையை நம்பியே உள்ளது. சிறு பகுதியாக நீர்ப்பாசனத்தை சார்ந்துள்ளது. மழை பொய்க்கவில்லை என்றாலும் பூச்சி தாக்குதல், இயற்கை பேரிடர் ஆகியவற்றிலிருந்து பயிர்களை காத்து லாபம் ஈட்டுதல் ஒரு பெரும் போராட்டமாக உள்ளது. இத்திட்டம் 2016 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. கரும்பு, வாழை உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்களுக்கு 5%, சம்பா அல்லது மானாவாரி சாகுபடி பருவத்தில் பயிரிடப்படும் உணவுப் பயிர்கள், எண்ணெய் வித்துகள் உள்ளிட்ட பயிர்களுக்கு 2%, குறுவை பருவத்தில் பயிரிடப்படும் பயிர்களுக்கு 1.5% காப்புப்படி அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் குறிக்கோள்களை அறிந்து கொள்ளலாம். புயல், வெள்ளம், வறட்சி போன்ற இயற்கை சீற்ற பாதிப்பு ஏற்படும் போதும் பூச்சி மற்றும் நோயினால் பயிருக்கு சேதம் ஏற்படும் விவசாயிகளுக்கு காப்பீடு மற்றும் நிதியுதவி அளித்தல், விவசாயத்தில் முற்போக்கான நவீன தொழில்நுட்பங்கள், வேளாண் வழிமுறைகள் மற்றும் அதிக விலையுள்ள இடுபொருட்கள் உபயோகப்படுத்த ஊக்கமளித்தல், பண்ணை வருமானத்தை நிலைப்படுத்துதல், உணவு மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியை பெருக்குதல் மற்றும் ஊக்கமளித்தல், நெல், கம்பு, சோளம், மக்காச்சோளம், ராகி, உளுந்து, பச்சை பயிறு, துவரை, நில

0: கடலை, எள், கரும்பு, பருத்தி, உருளைக்கிழங்கு, மிளகாய், வெங்காயம், இஞ்சி, மஞ்சள், மரவள்ளிக்கிழங்கு, வாழை ஆகிய பயிர்கள் காப்பீடு செய்யப்படுகின்றன. காப்பீடு செய்யப்படும் பயிர்களை சாகுபடி செய்யும் அனைத்து விவசாயிகளும் குத்தகைக்கு பயிரிடுவோர் உட்பட இத்திட்டத்தில் சேரலாம். பயிர்க்கடன் பெற்றவர்கள், பெறாதவர்கள் ஆகிய இரு சாராரும் விருப்பத்தின் அடிப்படையில் சேரலாம். விவசாயிகளுக்கு காப்பீட்டு கட்டண தொகையில் வழங்கப்படும் அரசு மானியம் அவ்வப்போது அறிவிக்கப்படும். பரவலான பாதிப்புகளுக்கு இத்திட்டம் பகுதி வாரி ஏரியா அப்ரோச் அடிப்படையில் செயல்படுகிறது. ஒவ்வொரு பயிருக்கும் வரையறுக்கப்பட்ட பகுதியில் இத்திட்டம் செயல்படும். வரையறுக்கப்பட்ட பகுதியானது கிராம பஞ்சாயத்து அல்லது பிர்கா அல்லது தாலுகா அல்லது கோட்டம் என்று மாநில அரசால் தீர்மானிக்கப்படும். இத்திட்டத்தினால் ஏற்படும் பயன்கள் யாதெனில், பயிர் இழப்பு ஏற்படும் போது விவசாயிகளுக்கு நிதி உதவி அளித்து அதன் மூலம் பயிர் உற்பத்தியை அதிகப்படுத்துதல், முற்போக்கான சாகுபடி முறைகள், மேம்படுத்தப்பட்ட நவீன தொழில்நுட்பங்களை உபயோகப்படுத்த ஊக்குவித்தல், விவசாய கடன் வழங்கும் முறையினை தடையின்றி வைத்திருக்க உதவுதல், காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு உதவுவதோடு மட்டுமல்லாமல் சமுதாயம் முழுவதற்கும் பயன் ஏற்படும்படி செய்தல், இத்திட்டத்தின் மூலம் விவசாய உற்பத்தி அதிகரித்தல், வேலைவாய்ப்பு பெருகுதல், அங்காடி வரி மற்றும் இதர வரிகளின் மூலம் அரசுக்கு வருமானம் முதலியவை ஏற்பட்டு பொருளாதார வளர்ச்சிக்கான உதவுதல் ஆகியவை ஆகும். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டம் குறித்து.
1: ஒன்று பத்துக்கு எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து மகப்பேர் மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Both houses of parliament have been adjourned till 2 p.m. amid opposition ruckus over several issues, including alleged police action during students' protests over the NEET issue. When the Lok Sabha met after the first adjournment at 12 noon, Minister of Statistics and Programme Implementation Rao Inderjeet Singh introduced the Indian Statistical Institute Bill 2026. The bill seeks to provide for a comprehensive statutory framework to the Indian Statistical Institute to excel as a globally recognized center in statistical sciences and allied fields. Finance Minister Nirmala Sitharaman introduced the Bankers' Books Evidence Bill 2026. It aims to provide for law relating to evidence with respect to bankers' books and align it with contemporary digital banking practices. The opposition members came to the well demanding Union Home Minister Amit Shah's reply over the alleged police action during students' protest over the NEET issue. The presiding officer urged the members to go back to their seats. As the pandemonium continued, the Lok Sabha was adjourned till 2 p.m. The Rajya Sabha has also been adjourned till 2 p.m. over the same issue. When the upper house assembled at 11 a.m., Chairman C.P. Radhakrishnan congratulated Team India for its outstanding performance at the Commonwealth Games held at Glasgow.
3: India secured an impressive fourth position in the Commonwealth Games medal tally, winning 39 medals overall. Scripted history by registering their best ever performance at the Commonwealth Para Games. The remarkable achievement has brought immense pride and honor to the nation and bear testimony to the growing excellence of Indian sportspersons.
2: Union Minister Sanjay Seth and an MP from Jharkhand has alleged serious irregularities in the recruitment process for the Jharkhand Public Service Commission examination, claiming that deserving candidates were denied selection while candidates with significantly lower marks were selected. Talking to Akashwani News, he criticized the Jharkhand government and said no state government representative had met the protesting students despite the ongoing situation. The counting of votes for the by-elections in three assembly constituencies is underway. In Bihar's Bankipur assembly constituency, Jan Suraj Party candidate Prashant Kishore is leading by 21,941 votes. In Gujarat's Manjalpur assembly constituency, BJP candidate Satyendra Bhai Patel is leading by 37,542.

0: votes. In Madhya Pradesh's Datia Assembly constituency, Congress Party candidate Ghanshyam Singh is leading by 1,786 votes. Polling for the three assembly constituencies was held on the 30th of last month. A Delhi court today acquitted former Wrestling Federation of India chief Brijbhushan Sharan Singh and co-accused Vinod Tomar in a sexual harassment case filed by women wrestlers. Additional Chief Judicial Magistrate Ashwini Pawar acquitted ex-BJP MP Brijbhushan and Vinod Tomar and former Wrestling Federation of India Assistant Secretary in the case. The court had reserved the order for today after completion of the final arguments in the case lodged by six women wrestlers. In Odisha, the flood situation is steadily improving with water receding in all major rivers and their tributaries, including the Mahanadi. The Hirakud Dam authorities have reduced flood water discharge after a decline in reservoir inflow. Pakistani Armed Forces' brutal attack on peaceful protesters continues in Pakistan-occupied Jammu and Kashmir. Violent clashes were reported between protesters and security forces, with the Human Rights Council of Pakistan-occupied Jammu and Kashmir alleging a significant rise in casualties. According to the Human Rights Group, over 80 people were killed in the firing on protesters by security forces. Negotiations between the United States and Iran are scheduled to take place today through intermediaries. Speaking to reporters on board Air Force One, U.S. President Donald Trump confirmed that discussion channels were active. He revealed that diplomatic engagements involving Saudi Arabia, the United Arab Emirates, Qatar and Iran led him to halt what was originally planned as a massive attack. President Trump further indicated that an agreement could be reached regarding the management of the Strait of Hormuz. And with that, we end this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி, இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இதில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் தாய்மார்களுக்கான வழிகாட்டுதல் பற்றி நம்மிடையே கருத்துக்களை பகிர்கிறார் மகப்பேற மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்கள். உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி.
3: இயற்கை தந்த மிக பெரிய வரப்பிரசாதம் எதுன்னு கேட்டா சந்தேகமே இல்லாதது அது தாய்ப்பால் தான். ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் முதல் வாரத்தை நாம உலக தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரமா, அதாவது வேர்ல்ட் பிரஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ் வீக்கா கொண்டாடுறோம். அதை பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா அன்பா பேச போறோம். தாய்ப்பால் அப்படிங்கிறது வெறும் உணவு மட்டும் இல்லைங்க, அது குழந்தையோட முதல் தடுப்பூசி. வணக்கம் நேயர்களே, உலக தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு இன்னைக்கு நாம தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் தாய்மார்களுக்கான வழிகாட்டுதல்கள் பற்றி தெளிவா நம்ம கூட பேசுறதுக்காக மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
4: வணக்கம்
3: மேம். குழந்தை பிறந்து எவ்வளவு நேரத்துல வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும்?
4: இது நல்ல க்வெஸ்சன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா குழந்தை டெலிவரி ஆகும், நெக்ஸ்ட் வந்து நஞ்சுக்கொடி டெலிவரி ஆகும். அந்த மொமெண்ட் அந்த பிளாசண்டா செப்பரேட் ஆயிரும் பாருங்க, இந்த கர்ப்பப்பையினுடைய செவத்துல இருந்து நஞ்சுக்கொடி பிரியும் பாருங்க, அடுத்த செகண்ட் அந்த பால் சுரக்கிற ஹார்மோன் ரெடி ஆயிடும் அதோட வேலையை செய்யறதுக்கு. அப்பயே பாத்தீங்கன்னா மதருக்கு வந்து அந்த வாட்டரி அந்த கொலஸ்ட்ரம்னு சொல்லக்கூடிய அந்த சீம்பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஆஸ் இயர்லி ஆஸ் பாசிபிள் அதுதான் நம்ம சொல்றது. அது எதனால நாங்க இன்னொன்னு சொல்லுவோம் அப்படின்னா, மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நாங்க பாப்பா பிறந்ததுமே அழகா கத்திக்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா விக்ரஸா இருக்க எல்லா பேபிஸையுமே மோஸ்ட்லி உடனே வந்து மதர் கிட்ட ஃபீட் பண்ண விட்டுருங்கன்னு சொல்லிடுவோம். அப்புறமா நீங்க மத்ததெல்லாம் பண்ணுங்க, பேபிக்கு முதல்ல ஃபீட் பண்ண வைங்கன்னு சொல்லுவோம். எதனாலன்னா அந்த பேபி சக் பண்ணி அந்த தாய்ப்பால் சுரக்கிறப்ப ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும் பிரெயின்ல, அது வந்து கர்ப்பப்பையை நல்லா சுருங்க வைக்கும், ஸோ தட் பிளீடிங் கம்மியாகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மதருடைய கவனம் ஃபுல்லாக அதில் இருக்கும். கீழே நாங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்கிறது என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒன்றுமே தெரியாது, கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக பேபி மேலே தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக நாங்கள் பறந்ததுமே பாப்பாவை வந்து உடனே ஃபீட் பண்ண வச்சுருவோம், ப்ளஸ் பாலும் அதான் சுரக்கும். அது அந்த செகண்ட் அந்த நஞ்சுக்கொடி அந்த செவத்துலேருந்து பிரியும், அடுத்த செகண்ட் ப்ரெஸ் ஃபீட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும்.
3: இப்போ கொலஸ்ட்ரால் சொல்ற சீம்பாலில் எந்த மாதிரியான ஊட்டச்சத்து இருக்கு மேம்?
4: ஆக்சுவலாக பாலில் தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய சத்தை

0: அதிகமான முக்கியமாக ஆன்டிபயோட்டிக்ஸ்னு சொல்லுவோம், இம்யூனோகுளோபுலின்ஸ்னு சொல்லுவோம். அந்த குழந்தைக்கு வந்து இப்போ அது வரைக்கும் அந்த குடலில் வந்து எந்த விதமான உணவுப் பொருளும் போனது கிடையாது, ஒன்லி பனிக்கூட நீர் தான் சுற்றிட்டு இருந்திருக்கோம் அந்த குடலில். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டைம் உள்ளே போகுது அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை? இப்போ ஒரு தோசைக்கல்லே நம்ம ஃபஸ்ட்டு தோசை போடுறதுக்கு முன்னாடி கடலில் வாங்கிட்டு வந்தது என்ன பண்ணுறோம், அதை கழுவிட்டு அதில் எண்ணெயை ஊற்றி நல்லா சீசன் பண்ணிவிட்டு சீசனிங்னு பண்ணுவோம். அதில் எழுதியிருக்கோம் கொஞ்சம் எண்ணெய் வச்சு இது பண்ணுங்கள், அப்போ தான் தோசை வர்றோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் அந்த குடல் வந்து வாயிலிருந்து இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் எதுவுமே அதுக்கு பாலோ எதுவுமே அதுக்கு பழக்கம் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் நியூ நவ். ஏன்னா குடல் இது வரைக்கும் அப்சார்ப்ஷன் எந்த வேலையுமே செஞ்சுருக்காது. ஸோ அந்த பாலில் வந்து அதை சீசன் பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் அந்த கொலஸ்ட்ரத்தில் இருக்கும். அதிகப்படியான அந்த கொழுப்பு சத்து, லாக்டோஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் அதில் கம்மியாக இருக்கும். மற்ற எல்லாமே தாய்ப்பாலில் இருக்கிற எல்லாருக்கும். அதை விட அதிகமாக இருக்கிறது என்னென்னா அந்த எதிர்ப்பு சக்தி, இம்யூனோகுளோபுலின்ஸ். ஃபஸ்ட்டு போய் அப்படியே குடல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த குடல் ஃபுல்லாக ஒரு லைனிங் மாதிரி பண்ணிடும். அடுத்து என்ன உள்ளே போனாலும் அதுலேருந்து எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் வராது பேபிக்கு.
1: மேம், குழந்தை பிறந்து முதல் 6 மாதம் வரை குழந்தைக்கு தாய்ப்பால் தான் முக்கியம்னு சொல்கிறாங்க. குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும் போதுமா இல்லை கூட பவுடர் மில்க்கும் கொடுக்கலாமா?
0: இது வந்து டிபெண்ட்ஸ். ஓகேயா? ஆனால் உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா முதல் 6 மாதங்களுக்கு குழந்தைக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, வெறும் தாய்ப்பாலே போதும் அப்படின்றத உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது. பட் டிபெண்ட்ஸ், சில பேபி பார்த்தீங்கன்னா அந்த 100 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேபிஸ் பயங்கர ஆக்டிவ் ஆகிடும், அதுக்கு பத்தவே பத்தாது. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா உங்கள் கையில் இருக்கிறது எல்லாத்தையும் அதுவே பிடிங்கி வாயில் வச்சுக்கும், பசிக்கு, அதுக்கு பசி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிபெண்ட்ஸ், ஒரு சில பேபிஸ்க்கு ரொம்ப ஹங்கர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து டாப் ஃபீட், அதுக்கு மேலே பவுடர் மில்க், ஐ மீன் இந்த பசும்பால் வந்து எப்பயுமே 1 வயசு வரையும் மாட்டுப்பால் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது குழந்தைக்கு. 1 வயசுக்கு அப்புறம்தான் மாட்டுப்பால், ஏன்னா அது வந்து அனிமல் ப்ரோட்டீன், அது ஃபாரின் ப்ரோட்டீன், அது வந்து சேராது. இப்போ சப்போஸ் மதருக்கு வந்து டெலிவரிக்கு அப்புறம் கொஞ்சம் சிக்காக இருக்காங்க, 2-3 டேஸ் ஆகுது அவங்களுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கு, ஒரு டிஃபிகல்ட்டான டெலிவரினா உடனே அவங்க ரெடியாக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம வந்து டாப் ஃபீட்னு சொல்கிறது, அதாவது தாய்ப்பாலை ஒத்து இருக்கக்கூடிய பவுடர், அந்த பவுடர் மில்க்காக நம்ம வந்து கொடுக்கலாம். ஒரு எமர்ஜென்சிக்கும் வச்சுக்கலாம், ஒரு அவசரத்துக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு கொடுக்க முடியல, இல்லை ஏதோ ஒரு ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா அன்றைக்கி மட்டும் கொடுக்கறதுக்கு கூட டாப் ஃபீட் கொடுக்கலாம். பட் அதே ஒரு பழக்கமாக வந்து ஆகிடக்கூடாது, டாப் ஃபீட் கொடுக்கட்டும் மதர் ஃபீட் வேணான்றது ஆகிடக்கூடாது. ஸோ எமர்ஜென்சிக்கு வச்சுக்கலாம். ஒரு சில பேபிஸ் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும், எனர்ஜி அதிகமாக தேவைப்படும், அந்த பேபிஸ்க்கு பார்த்திங்கன்னா 4 மந்த்ஸ்க்கு அப்புறமுமே தேவைப்பட்டால் நம்ம வந்து டாப் ஃபீடும் கொடுக்கலாம். இன்னொன்று நான் எல்லா நியூ மதர்ஸ்க்கும் இல்லை அவங்க அம்மா கூட இருக்கவங்க யாருக்கும் என்ன சொல்லணும்னு நினைப்பேன்னா, சப்போஸ் நீங்கள் டாப் ஃபீட் கொடுக்குறீங்க, பவுடர் மில்க் கொடுக்குறீங்கன்னா தயவு செய்து பாட்டில் கொடுக்காதீங்க. ஏன்னா பாட்டிலில் வந்து குடிக்கிறதும் இந்த மதர்கிட்ட ஃபீட் பண்ணி குடிக்கிறதும் 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். பேபிக்கு வந்து அதுலேருந்து ஈஸியாக இதில் சுவிட்ச் ஆக முடியாது மதர் ஃபீட் எடுக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் பாட்டிலில் கொடுத்துட்டீங்கன்னா பாட்டிலில் சக் பண்ணவே வேணாம், பேபி வாயில் வச்சாலே அப்படியே கிராவிட்டியில் அப்படியே ஊற்றும், அது பிடிச்சிருச்சு அதுக்கு அப்படின்னா மதர்கிட்டக்க சக் பண்ணி குடிக்காது, அது வேலை அது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இனிஷியலாக ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு டாப் ஃபீட் கொடுக்குறோம் பவுடர் மில்க் கொடுக்குறோம்னா யூஸ்வலாக நம்ம வந்து சிரிஞ்சு வச்சு கொடுக்க சொல்லி கொடுப்போம், இல்லைனா அந்த ட்ராப்ஸ் எல்லாம் இருக்குல்ல பாராசிட்டமால் ட்ராப்ஸ், அதுக்கெல்லாம் ஒரு ஃபில்லர், அதை வச்சு கொடுக்கறதுக்கு சொல்லி கொடுப்போம். அப்படி இல்லைனா பாலாடை வச்சு லைட்டாக அந்த நாக்கு கடியில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா அழகாக பண்ணி அதுவே குடிச்சிக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இனிஷியலாக வந்து கொடுக்கணும். பாட்டில் மட்டும் ஆஃப்டர் 3 மந்த்ஸ் அப்புறம்தான் பாட்டில், அது வரைக்கும் பாட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது.
1: ஒரு நாளைக்கு பிறந்த குழந்தைக்கு எத்தனை தடவை தாய்ப்பால் கொடுக்கலாம் மேம்?
0: யூஸ்வலாக நியூ பார்ன் 2 ஹவர்ஸ், 2 மணி நேரத்துக்கு 1 தடவை நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும். கொஞ்சம் பேபி பெருசானதும் அதுவே அழ ஆரம்பிச்சிடும், ஒரு யூரின் போச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக அதுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும், உடனே அது ஃபீடிங் ஆன் டிமாண்ட்னு சொல்லுவோம். த மொமெண்ட் பேபி அழுகுதுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பாலுக்கு தான் அழும், அதை தவிர மற்றதுக்கும் அழுன்னு வச்சுக்கோங்க. பட் மெயின்லி பேபி அழுகுது அப்படின்னா இம்மிடியேட்டாக ஃபீட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் அது ஒரு குயிக்கான ஒரு 1 ஹவர்லேயே கூட அதுக்கு பசி எடுக்கலாம், ஒரு யூரின் போயிடுச்சு மோஷன் போயிடுச்சுன்னா உடனே பசிக்க ஆரம்பிச்சிடும். சம்டைம்ஸ் நல்லா தூங்குதுன்னா ஒரு 3 ஹவர்ஸ் வரைக்கும் தாங்கும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் ஃபீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃபீடிங் ஆன் டிமாண்ட், அழும்போதெல்லாம் பால் கொடுக்கணும்.
1: ஓகே மேம். குழந்தை பசியோடு இருக்குது அப்படின்றத எந்த மாதிரியான சைகைகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்?
0: அதை ரொம்ப குட்டி பேபிஸ்க்கு அந்த அளவுக்கு அழுகையை தவிர வேற எதுவுமே வந்து இது பண்ணாது. பட் மற்ற பேபிஸ் வந்து இரிட்டேட் ஆகுது, கோவப்படுது, அதுக்கு பசியாக இருக்குது, அந்த நேரம் நம்ம கவனிக்காத பண்ணுறோன்றத ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நல்லா நமக்கு தெரியும். பேபியோட ஆக்ஷனே பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்துட்டே இருக்கும் நம்மளை, அப்புறம் வந்து பயங்கரமாக கத்துவோம். அது ரொம்ப கோவப்பட்ட பிறகு நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா ஃபீட் கூட எடுக்காது, அவ்வளோ கோவம் வரும் சில பேபிஸ்க்கு, இரிட்டேட் ஆகிடும். ஸோ இதெல்லாமே ஒரு மதர் வந்து ரொம்ப குயிக்காகவே இதெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம், அது எதனால இவ்வளோ கோவம் வருதுக்கு. அதேமாதிரி சில பேபிஸ்க்கு தூங்க வைக்கிற டைம் வந்துருச்சு, தூக்கம் வருதுன்னா அம்மா வந்து தான் தூங்க வைக்கணும், ஃபீட் பண்ணி தூங்க வைக்கணும்னு எதிர்பார்க்கும். அப்பயும்

பார்த்துட்டே இருக்கும் சில பேபிஸ்லாம் 5-6 மாசத்துலயே அதுக்கு அதெல்லாம் நல்லாவே வந்து பேபிஸ்க்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அது தனக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கும். பசின்னு வர்றப்ப மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்தும். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகணும், அப்பயே நம்ம ஃபீட் பண்ணிடணும். இல்லைன்னா அவ்வளோதான், கிடுகிடுக்கும், பயங்கரமாக கத்தும். கழுகுறப்ப சில சமயம் ஃபீட்ஸே எடுத்துக்காதுங்க, அதுங்களா சமாதானம் ஆனால் தான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் ஃபீட்ஸ் எடுக்கும். ஸோ அதனால் பேபிஸ்க்கு மட்டும் அதனால தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, குழந்தை பசி வந்து தாங்காது, லைட்டாக சினுங்கும் போதே பேபிக்கு வந்து ஃபீட்ஸ் கொடுத்துடணும். அதோட என்னென்னா அந்த பேபிஸ் வந்து ரொம்ப அழுகுதுன்னா அப்படியே ஏர் காற்று அப்படியே முழுங்கிட்டே இருக்கும், அழுகும் போது ஆன்னு கத்துதில் மூச்சை பிடிச்சிட்டு, அப்போ என்னாகும் அதுக்கு வயிற்றுலையும் வந்து அந்த காலிக் வந்துடும். அப்போ அந்த கேஸ் வயிற்றுக்குள்ளே மாட்டிட்டு உருளும் போது பயங்கரமாக வலிக்கும் அதுக்கு, அது ரொம்ப அழுகும். ஸோ அதனால தான் வந்து சினுங்கும் போதே டக்குன்னு பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிடணும்.

0: மேம், இப்ப இருக்க தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு. அது என்னன்னா, மார்பகத்தோட அளவுக்கும் பால் சுரக்கிற அளவுக்கும் எதனா சம்பந்தம் இருக்கா?
1: எதுவுமே கிடையாது. ஓகேயா? அந்தந்த தாய்க்கு

0: அந்தந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த தேவையான அளவு பால் அந்த தாயிடமிருந்து சுரக்கும். அதுக்குரிய எல்லா இதையுமே வந்து ஆல்ரெடி ப்ரெக்னென்சிலேயே அந்த மார்பகத்தில் என்னென்ன கிளான்ஸ் எவ்வளோ க்ரோ ஆகணும், எப்படி வந்து வளரணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ட்டில் வந்து இருக்கும் எல்லா கிளான்ஸும், பட் அந்தளவுக்கு அதெல்லாம் விரிஞ்சு நல்லா செக்ரேஷன் அளவுக்கு க்ரோ ஆகிருக்காது, அப்படியே இருக்கும் அந்த பிஃபோர் ப்ரெக்னென்சி. பட் கர்ப்ப காலத்திலே பார்த்தீங்கன்னா எல்லா அந்த மார்பில் இருக்கக்கூடிய அந்த சுரப்பிகளும் பால் சுரப்பிகளும் நல்லா டெவலப் ஆகிடும். அதனால தான் சில சமயம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிலேயே லைட்டாக வாட்டரி டிஸ்சார்ஜ்லாம் சில பேருக்கு வந்து வர ஆரம்பிக்கும், அதுவுமே வந்து நார்மல் தான். ஸோ அதனால தான் நம்ம வந்து மார்பகத்தினுடைய சைஸ்க்கோ வளர்ச்சிக்கோ இல்லை தாய்ப்பால் புகட்டுறதுக்கோ இல்லை தாய்ப்பாலுடைய சுரப்புக்கோ எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. தாய்ப்பால் எப்படி வரும் அப்படின்னா குழந்தையினுடைய அழுகுரல், அந்த ஃபீட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தாய்க்கு பேபியோட சவுண்டு அந்த அழுகிற குரல் கேட்டாலே இம்மிடியட்டாக பிரெயினில் வந்து அந்த ஹார்மோன் வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த பால் சுரக்கிற ஹார்மோன் பேபி வாய் வச்சு சக் பண்ணும்போது கரெக்டாக அப்படியே வாய்க்குள்ளே போயிட்டு அப்படியே மில்க் வந்து அப்படியே கொட்டும். சில சமயம் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு பக்கம் ஃபீட் பண்ணும்போது இன்னொரு பக்கம் அப்படியே பால் கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த பேபியோடைய அழுகுரல் பேபியோடைய சக்கிங் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சில மதர்ஸ்க்குலாம் எந்த குழந்தை அடற சத்தம் கேட்டாலும் டக்குன்னு அப்படியே பால் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அந்த மார்பகத்தினுடைய அளவுக்கும் அந்த பால் சுரக்கத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இட்ஸ் ஒன்லி ரிலேட்டட் டு த அந்த குழந்தையினுடைய சக்கிங், அதேமாதிரி அந்த தாயினுடைய இன்டென்ஷன் ஃபீட் பண்ணணும். இது ரெண்டும் இருக்கிறவங்களுக்கு அது அந்த சைஸ்க்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது.
1: ஒரு முறை பால் கொடுக்கும்போது எவ்வளவு நேரம் குழந்தைக்கு பால் கொடுக்கணும், எவ்வளவு நேரத்தில் அவங்களுக்கு வந்து திரும்பவும் நம்ம எழுப்பி அவங்களுக்கு பால் கொடுக்கணும்?
0: யூஸ்வலாக ஒரு பேபி வந்து 15 to 20 minutes ஃபீட்ஸ் எடுத்துக்கோ. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே எப்படி ஃபீட் பண்ணும்போது பிளான் பண்ணணும்னா கம்ஃபர்டபுள் பொசிஷன். ஒரு தடவை 20 நிமிஷம் அப்படின்னா இப்போ 24 hours நான் என்ன சொன்னேன், 2 hours ஒன்ஸ் ஃபீட் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ 12 தடவை, ஒரு தடவை 20 minutesனா 12 தடவைக்கு எத்தனை, 12 into 20 எவ்வளோ வருது, 240 minutes. ஸோ அப்போ 60 டிவைட் பண்ணிங்கன்னா 6 × 24 4 hours. 4 hours ஒரு தாய் வந்து ஒரே பொசிஷனில் உட்காந்து ஒரே மாதிரி உட்காந்து ஃபீட் பண்ணால் என்ன ஆகும், கழுத்து வலி முதுகு வலி எல்லாமே வந்துடும். ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன், எப்படி நீங்கள் வந்து இப்போ ஒர்க்கிங் கார்னர் வைக்கிறீங்களோ அது மாதிரி ஃபீடிங் கார்னர் உங்கள் வீட்டிலே ஒரு இடத்த வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நல்லா பேக்குக்கு நல்லா சப்போர்ட், ஒரு 10 pillows உங்களுக்கு தனியாக வச்சுக்கோங்க, பின்னாடி 2 pillows. அதேமாதிரி நீங்கள் காலை நீட்டுறதுக்கு மடக்கிறதுக்கு எல்லா வசதியும், உங்களுக்கு வேணுங்கிற தண்ணி வேறு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பக்கத்தில் ஒரு குட்டி டேபிள். அதே மாதிரியே பேபிக்கு ஏதாவது ஒன்று வேணும், ட்ரெஸ் மாத்திரம் பேப்பர் மாத்திரம், அது எல்லாமே அந்த டேபிளில் வச்சுக்கோங்க. அந்த ஃபீடிங் கார்னர் தான் எப்பயுமே நீங்கள் உட்காந்து ஃபீட் பண்ணணும். அதேமாதிரி பேபி வந்து ஹைட்டு கரெக்டாக உங்களுடைய ப்ரெஸ்ட் ஹைட்டுக்கு பேபியை வந்து மேலே வச்சுக்கணும். கீழே பேபி இருக்குது அப்படின்னா நீங்கள் பெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக முதுகு வலி வந்துடும். ஸோ நல்லா ஹைட், அதுக்கு தான் இந்த பிரஸ்ட் ஃபீடிங் பில்லோஸ். பட் பிரஸ்ட் ஃபீடிங் பில்லோஸ் மட்டுமே கூட பத்தாது நமக்கு, கீழே ஒரு பில்லோ நார்மல் பில்லோ அதுக்கு மேலே நீங்கள் பிரஸ்ட் ஃபீடிங் பில்லோ வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் ரப்பர் ஷீட் வைப்பீங்க, அதுக்கு மேலே போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நீங்கள் நிமிந்து உட்காரணும், பெண்ட் பண்ணவே கூடாது, முதுகு வந்து வளையக்கூடாது, நல்லா ஸ்ட்ரைட்டாக பேக் நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பேபி நல்லா லேட்ச் ஆன பிறகு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும். அந்த பொசிஷனுக்கு கொண்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரியே பேபி வந்து லேட்ச் ஆன பிறகு பேபி பால் குடிக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கழுத்து வலி வந்துடும் கட்டாயமாக, ஷோல்டர் பெயினும் வரும். ஸோ அதனால் பேபி லேட்ச் ஆகிடுச்சுனா அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக நீங்கள் நார்மலாக உட்காந்துட்டு பேபி ஃபீட்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். எப்பயுமே வந்து ஒரு சைடு ஒரு 15 minutes எடுத்துருச்சு அப்படின்னா இன்னொரு சைடு 2 months ஆயிடுச்சுன்னா ரெண்டு சைடுமே ஒரே டயத்துலையே இன்னொரு சைடு ஃபீட் பண்ணுங்கள். பட் அடுத்த தடவை ஃபீட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா செகண்டாக ஃபீட் பண்ணோம் இல்லையா கம்மியாக, அந்த சைடு ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறமா இன்னொரு பக்கம். ஸோ அப்படி மாற்றி மாற்றி ஃபீட் பண்ணுறப்ப ரெண்டு பிரஸ்லையும் ஈக்குவலாக வந்து மில்க் செக்ரேஷன் இருக்கும், ரெண்டு சைடும் வந்து பேபி வந்து ஈக்குவலாக குடிக்கும். ஏன்னா சில மதர்ஸ் வந்து அதை புரிஞ்சிக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா, என் பாப்பா இந்த பக்கம் மட்டும் தான் குடிக்குது அந்த பக்கம் குடிக்கலன்னுவாங்க. ஸோ அது வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்தே இதே ஹேபிட்டில் நம்ம கொண்டு வந்தோன்னா ரைட் சைடு இப்போ ஃபஸ்ட்டு இப்போ 12 மணிக்கு நான் ஃபீட் பண்ணும்போது ரைட் சைடில் ஃபீட்றேன் அப்படின்னா திரும்ப 2 மணிக்கு ஃபீட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ இந்த ஹேபிட்டையும் வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஸோ எதனால சொல்லணும்னா 4 hours நம்ம உட்காந்து ஃபீட் பண்ணணும் இனிஷியல் ஸ்டேஜில் அப்படின்னா, இது மாதிரி கரெக்டான பொசிஷன் நமக்குன்னு ஒரு நல்ல பிளேஸு வித் ப்ரைவசி, யாராவது வந்துட்டு போயிட்டு இருக்க இடத்துல ஃபீட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் சப்போஸ் உங்களுக்கு டிவி ஏதாச்சும் வேணும்னா அதையும் போட்டு வச்சுக்கோங்க, மொபைல் மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா இப்போ வர்றதெல்லாம் பிரச்சனையெல்லாம் எப்படி வருதுன்னா, பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன் மொபைல் பார்த்துட்டு இருந்தேன், மொபைல் பாப்பா தலையில் விழுந்துருச்சு, இப்போ எனக்கு பாப்பாவுக்கு ஏதாச்சும் இருக்கா பிரச்சனைன்னு பாருங்கன்ட்டு வராங்க. இதெல்லாம் தேவையில்லாதது இல்லை. ஃபீட் பண்ணும்போது மொபைல் பார்க்காதீங்க, டிவி கூட பாருங்கள் பரவாயில்ல, நல்லதை ஏதாச்சும் பார்த்துட்டு இருங்க, அப்படியே ஃபீட் பண்ணுங்கள்.
1: டிவி பார்க்குறதோ மொபைல் பார்க்குறதோ பார்க்கும்போது பால் சுரக்கிறது கம்மியாகுமா மேம்?
0: அப்படிலாம் கம்மியெல்லாம் ஆகாது. பேபியோட சக்கிங் அந்த ஃபஸ்ட் இனிஷியேஷன் அந்த பேபி அழுகிறது, அதுக்கப்புறம் பேபியோட சக்கிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு ஃப்ளோ ஆஃப் மில்க் வந்து இருந்துட்டு தான் இருக்கும்.

0: பட் ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஃபீட் பண்ணுறப்ப கோபம், ஆங்கர், அப்படியே ஒரு ஏதோ ஒருத்தர் ஏதோ நமக்கு வந்து ரொம்ப கெடுதல் பண்ணிட்டாங்க, அப்போ நம்ம மைண்ட் எப்படி இப்படியே பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகும், இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும் ஃபீடிங்கை. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப எடுக்காதீங்க. அந்த டயத்தில் உட்காந்து ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறதோ இல்லை ஒரு சண்டையை பற்றி நினைக்கிறதோ உள்ள ஒரு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை நம்ம ரொம்ப ஏமாற்றப்பட்டோம், இந்த மாதிரியான தாட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, அப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறப்ப ஃபீடிங் வந்து அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அது மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள் அந்த டயத்தில். அதனால தான் நீங்கள் ஈவன் டிவி பார்க்குறீங்கன்னா கூட நல்லா ஹாப்பியான விஷயங்களை பாருங்கன்னு சொல்லி நான் எப்போதும் சொல்லிகிட்டே இருப்பேன்.
1: மேம், பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு அந்த சோர் நிப்பிள்ஸ், அந்த மார்பக காம்பு வலி அப்படின்ட்டு இருக்குல்ல மேம், அந்த டைமில் வந்து குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கலாமா, இல்லை அந்த காம்பு வலி போகிறதுக்கு அவங்க ஏதாவது பிரத்யேகமான ஆயில்மெண்ட் ஏதாவது யூஸ் பண்ணணுமா?
0: ஸோ இப்போ இந்த கிராக்டு நிப்பிள் தான் நீங்கள் கேட்குறீங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எதனால் வரும் அப்படின்னா அந்த லாச்சிங் பொசிஷன். பட் நீங்கள் யூஸ்வலாக எங்கே மிஸ்டேக் வரும், எதனால சோர் நிப்பிள் வரும் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு நிப்பிள் நிப்பிளை சுற்றி

0: ஏதாவது பிரத்யேகமான ஆயில்மெண்ட் ஏதாவது யூஸ் பண்ணணுமா?
1: ஸோ இப்போ இந்த கிராக்டு நிப்பிள் தான் நீங்கள் கேட்குறீங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எதனால் வரும் அப்படின்னா அந்த லாச்சிங் பொசிஷன். பட் நீங்கள் யூஸ்வலாக எங்கே மிஸ்டேக் வரும், எதனால சோர் நிப்பிள் வரும் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு நிப்பிள் நிப்பிளை சுற்றி இருக்கிற பிளாக் போர்ஷனுக்கு பேர் ஆரியோலான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா தான் நார்மல் பிரஸ்ட் ஸ்கின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த ஆரியோலான்னு அந்த நிப்பிளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கருப்பு பகுதி முழுவதும் பேபியோடைய வாய்க்குள்ளே இருக்கணும். அப்போ தான் பேபி வந்து உறிஞ்சிறப்ப அந்த சக்ஷன் எஃபெக்டில் மில்க் வந்து வாய்க்குள்ளே விழும். ஆனால் பேபி வெறும் நிப்பிளை மட்டும் வாய்க்குள்ளே வச்சுருக்கு அப்படின்னா அது சக் பண்ணுறப்ப அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. அப்போ என்னாகும்னா அது ரொம்ப பால் வரலைன்னா பசியில் இன்னும் அதோடைய எகர வச்சு அப்படியே அழுத்துறப்ப தான் இந்த சோர் நிப்பிள் ப்ராப்ளம், நிப்பிள் கிராக் ப்ராப்ளம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு லாச்சிங் பொசிஷனை சரி பண்ணிக்கோங்க. கரெக்டான லாச்சிங்கில் பாப்பாவை வச்சிங்கன்னா தான் பேபிக்கும் வந்து ஃபீட்ஸ் வந்து வரும், அது வாய்க்குள்ளே விழும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, சப்போஸ் சோர் நிப்பிள் இருக்குன்னா நிப்பிள் அந்த க்ரீம்ஸ் நிறைய இருக்குது, அந்த க்ரீம்ஸை வந்து ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆயின்மெண்ட்டை போட்டுக்கோங்க. திரும்ப ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அந்த க்ரீமை தொடச்சிட்டு வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஃபீட் பண்ணலாம். ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குன்னா நிப்பிள் ஷீல்டுன்னு விற்கும், குட்டியாக பிளாஸ்டிக்கில் இருக்கும், சாஃப்ட் சிலிக்கானில் இருக்கும். அது நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அது வாங்கிட்டு அதில் மீடியம் லார்ஜ் அந்த மாதிரி இருக்குது, அதை வாங்கி அதை பிரஸ்ட் மேலே வச்சிங்கன்னா நிப்பிள் மேலே பேபி அதை செக் பண்ணும். டைரெக்டாக உங்கள் நிப்பிளை வந்து அது வாய் வைக்காமல் அதில் வாய் வச்சு செக் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்தளவுக்கு பெயின் இருக்காது. பட் நிப்பிள் கிராக் இருக்குன்னா அதுக்காக வந்து ஃபீட் பண்ணாமல் நிறுத்திடக்கூடாது. நிறுத்துறீங்கன்னா அப்புறம் பால் கட்டிடும், பால் கட்டிட்டு அது இன்னும் பெரிய பிரச்சனையாகிடும், இன்ஃபெக்ஷன் ஆகிடும். சுத்தமாகவே என்னால் எதுலேயுமே வந்து என்னால் நிப்பிள் கிராக் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கு, என்னால் கொடுக்கவே முடியலன்னா பிரஸ்ட் பம்ப் வச்சு மில்க்கை எடுத்து, இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி சங்கு வச்சோ பாலாடை வச்சோ அந்த சிரிஞ்சு வச்சோ இல்லைன்னா அந்த ஃபில்லர் வச்சோ பேபிக்கு நம்ம கொடுக்கலாம், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. பட் அந்த நிப்பிள் ஷீல்டு வித் இந்த நிப்கர் பட்டர் ப்ளஸ் அந்த பொசிஷன் கரெக்டாக வைக்கிறது இதுலேயே சரியாயிடும், ஒன் ஆர் டூ டேஸில் நல்லாயிடும்.
0: ஓகே மேம். பாலூட்டும் தாய்மார்களுக்கு காய்ச்சல் சளி அந்த மாதிரி பிற தொற்றுகள் இருந்தால் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலாமா?
1: ரொம்ப ஹை ஃபீவர்னா ஃபீவர் கொஞ்சம் குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஃபீவர் மெடிசன் எடுத்துகிட்டு ஃபீவர் குறைஞ்சதும் கொடுக்கலாம். காஃப் கோல்டு அது மாதிரி ஏதாவது இருக்குன்னா மாஸ்க் போட்டுக்கோங்க. உங்கள் கை நல்லா சானிடைசரை வச்சுட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறமா பேபியை ஹேண்டில் பண்ணுங்கள். அதுமாதிரி பேபியை வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கப்போ பேபி முகத்தையே பார்த்துட்ருக்க வேணாம், அது மேலே தும்புறதுக்கோ இருமறதுக்கோ வாய்ப்பாயிடும். ஸோ அது மாதிரி இருக்குன்னா வேறு சைடு பார்த்துட்ருங்க, மாஸ்க் கட்டாயமாக அணிஞ்சிக்கோங்க, பட் கட்டாயமாக பால் கொடுக்கலாம்.
0: ஓகே மேம். நம்ம எடுத்துக்கிற ஏதேனும் மாத்திரை மருந்துகள் குழந்தைக்கு தாய்ப்பால் வழியாக போயிட்டு குழந்தைய பாதிக்குமா மேம்?
1: மோஸ்ட் ஆஃப் த மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி நஞ்சுக்கொடியை தாண்டாதோ அது மாதிரி பிரஸ்ட் மில்கையும் தாண்டாது. அப்படி ஒரு சில மெடிசன்ஸ் தாண்டி வர மெடிசன்ஸுமே ரொம்ப வெரி ஸ்மால் குவான்டிட்டி, வெரி லிட்டில் குவான்டிட்டி மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் பேபிக்கு ஒன்றும் பாதிக்காது. பட் ஸ்டில் அந்த மெடிசன்ஸ் எங்களுக்கு தெரியும் என்னென்ன மெடிசன் மட்டும் கொடுக்கலாம். ஸோ இப்போ கர்ப்ப காலத்தில் கொடுக்கக்கூடிய எல்லா மெடிசனுமே பேபிக்கு ஃபீட் பண்ணும்போது நம்ம வந்து கொடுக்கலாம். பட் ரொம்ப ஒரு சில ஸ்பெஷல் மெடிசன்ஸ் இப்போ ஃபிட்ஸ் மெடிசன்ஸு அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் நீங்கள் ப்ரெக்னென்சிலேயே நாங்கள் அவங்க மாற்றிடுவாங்க, அந்த நரம்பு டாக்டரோ இல்லை அதுக்குரிய ஸ்பெஷல் டாக்டரே. இப்போ ரூமட்டாய்டுலாம் சில பேருக்கு இருக்கும், சில பேர் வந்து வேறு சில ஸ்பெசிஃபிக் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இருக்கவங்களுக்குலாம் எடுத்துகிட்ருப்பாங்க. அந்த மெடிசன்ஸ் எல்லாம் மட்டும் கர்ப்பமாக இருக்கப்பே காமிச்சிட்டு அதை ப்ரெக்னென்சிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். பட் எப்பயுமே எந்த மெடிசன் எடுத்தாலுமே எப்படி நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னா, ப்ராக்டிக்கல் டிப் என்னென்னா முதல்ல ஃபீட் பண்ணிட்டு அப்புறமா மெடிசன் எடுங்க. ஸோ தட் அந்த 2 hours உங்களுக்கு கேப் இருக்கும், மெடிசன் எடுத்து அது உங்களுக்கு ஃபீவர்லாம் குறைஞ்சிடலாம். பட் 2 hours 2.5 hours கழிச்சு நீங்கள் ஃபீட் பண்ணுறப்ப அந்தளவுக்கு உங்கள் மில்கில் வந்து அந்த மெடிசன் வந்து வராது. ஸோ இப்படி தான் வந்து யூஸ்வலாக சொல்லுவோம்.
0: ஓகே மேம். மேம், குழந்தைக்கு பால் குடித்த பிறகு ஏப்பம் விட வைக்கிறது ரொம்ப கட்டாயமான ஒன்றா?
1: அது வந்து பர்ப் பண்ணுறதுன்னு சொல்கிறது. ஸோ அப்போ பாலை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ண, தோளில் வச்சு லைட்டாக இடது பக்கம் அந்த நம்மளுடைய இடது கை இருக்கு இல்லையா, அந்த மார்பினுடைய எலும்பு கூடு முடியுதில்ல, விலா எலும்பெல்லாம் முடியுதில்ல, அந்த எந்த இடத்துல முடியுதோ பின் பக்கம் அந்த இடத்துல அதுக்கு டொமு டொமுன்னு போட்டு குழந்தைய தட்டக்கூடாது. சும்மா லைட்டாக ரெண்டு பேட்டிங் அப்படி லைட்டாக நல்லாருடா சமத்து அப்படின்னு தட்டுறோம்லாம், அது மாதிரி லைட்டாக ரெண்டு பேட் பண்ணிங்கனாலே அது ஏப்பம் விட்டுடும். ஏப்பம் விட்ட பிறகு நம்ம வந்து குழந்தைய வந்து தொட்டிலில் போடுறது தான் நல்லது. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த மூச்சு குழல் உணவு குழல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கப்ப நிறைய ஃபீடு வந்து அந்த ஈசோஃபேகஸ் அந்த உணவு குழல்லே இருக்கும், அது வந்து டக்குன்னு மூச்சு குழலுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெருசாக ஒன்றும் ஆகிடாது, மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கக்கிடும் எல்லாத்தையும். ஏன்னா அந்த ஸ்பின்டர்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகாது, அதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் எப்பயுமே பேபிஸ்க்கு ஃபீட் பண்ணாலோ இல்லை ஈவன் சாப்பாடு கொடுத்தாலோ இல்லை நம்ம வந்து பவுடர் மில்க் எது கொடுத்தாலுமே லைட்டாக அந்த முதுகில் இடது பக்கத்தில் லைட்டாக தட்டி விட்டுட்டு தூக்கி வச்சுக்கணும், படுத்தெல்லாம் தட்டக்கூடாது. தோலில் வச்சுட்டு லைட்டாக தட்டி விட்டுட்டே இருங்க. நல்லா ஒரு ஏப்பம் வந்ததும் அதுக்கப்புறமா நம்ம தொட்டிலில் போடலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே

0: போட்டோம்னா சம்டைம்ஸ் ஒன்றும் இருக்காது, சம்டைம்ஸ் ஃபுல்லாக எல்லாத்தையும் அப்படியே கக்கிடும் பேபி.
1: பேபி அது கக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது இல்லை மேம்?
0: நார்மலாக கொஞ்சம் கக்கும், ஒரு பால் குடித்து முடித்த பிறகு கொஞ்சம் அப்படியே வரும், திரித்திரியாக வரும். அது வந்து வயிற்றில் ஆசிடோடு மிக்ஸ் ஆன மில்க்கை லைட்டாக கக்கிறது வந்து ஒன்றும் பிரச்சனை வராது. பட் சில பேபிஸ் என்ன பண்ணணும், அதுக்கு அளவு தெரியாமல் குடிச்சிட்டே இருக்கும், அப்புறம் முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுக்கும். பட் ஆஸ் ஃபார் அஸ் வந்து பேபி வெயிட் நல்லா கரெக்டாக கெயின் ஆகுது அப்படின்னா இந்த ஹேபிட்ஸ்லாம் வந்து நார்மல் தான். வெயிட் கெயினே இல்லை அப்போ கக்குதுன்னா தான் உள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம நினச்சிக்கணும். அதெல்லாம் ரேர் தான், யூஸ்வலாக.

அமுதச் சுடரே தாய்ப்பால், உயிரின் முதல் முகவரி அன்னையின் மடியினில், உயிரின் முதல் முகவரி அன்னையின் மடியினில், செதுக்கப்பட்ட முதல் பாசம் தாய்ப்பாலின் வடிவினில், செதுக்கப்பட்ட முதல் பாசம் தாய்ப்பாலின் வடிவினில், இரத்தமும் இங்கு உருகி அமுதமாய் மாறுதடி, பிள்ளையின் பசி தீர்க்க இயற்கை தந்த வரமடி, நோய் எதிர்ப்பு கவசமாய் குழந்தையை காக்கும் அமுதம், நோய் எதிர்ப்பு கவசமாய் குழந்தையை காக்கும் அமுதம், அன்னையின் இதய துடிப்பில் உருவாகும் ஜீவ அமுதம், தாய்ப்பால் கொடுப்பது சுமையல்ல பெருவரமே, தாய்ப்பால் கொடுப்பது சுமையல்ல பெருவரமே, ஆரோக்கிய தலைமுறைக்கு வித்திடும் முதல் தளமே, தாய்ப்பால் வாரமிதில் உறுதி ஏற்போம் இதை உணர்ந்து, தாய்ப்பால் அமுதத்தை போற்றிடுவோம் சேர்ந்து.

0: இதுவரை தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் தாய்மார்களுக்கான வழிகாட்டுதல் பற்றி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே. பரமேஸ்வரி. இதன் தொடர்ச்சியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aichennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
0: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
3: வெவ்வேறு முறைகளை களைகளை கட்டுப்படுத்தலாம். சான்று பெற்ற விதைகளை உபயோகிக்கும் போது விதைகளின் மூலம் பரவக்கூடிய களைகளை கட்டுப்படுத்தலாம். ஓடை உழவு செய்யும் போது மண்ணில் அடிப்பகுதி உள்ள களை விதைகள், நூற்புழுக்கள், கோரை கிழங்குகள் போன்றவை மண்ணின் மேற்பரப்புக்கு கொண்டு வரப்படுகிறது. இதன் காரணமாக களை விதைகள் வந்து அழிந்துவிடும். நூற்புழுக்களும் கோரை கிழங்குகள் வெப்பத்தினால் அழிந்துவிடும்.
2: அங்கக வேளாண்மையில் களை மேலாண்மை குறித்து திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ.பி. ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: விமலா, விமலா, என் ஃப்ரெண்டு சுரேஷ்க்கு என்னாச்சுன்னு தெரியல, எப்பவும் காசு கேட்காதவன் ஒரு 10,000 போடு அப்படின்னு கேட்டிருக்கான்.
5: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு போனே வரலையே, எப்ப கேட்டாரு?
4: ஃபேஸ்புக்ல மெசேஜ் பண்ணிருக்காமா. என்னடாச்சு சொல்றா, ஏதாச்சும் கஷ்டமா? நானும் மெசேஜ் பண்ணாலும் பதில்

0: சொல்லாம சென்ட் மீ 10,000 ருபீஸ் அர்ஜென்ட் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காமா?
1: மெசேஜ் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு போன் பண்ணி அவர் வாய்ஸ்ல எனக்கு காசு கொடுன்னு கேட்டாரா?
0: கால் பண்ணல, ஒருவேளை போன் பண்ணி கேக்குறதுக்கு கூச்சப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கானோ என்னவோ. அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலையம்மா.
1: எங்க, இது உங்க ஃப்ரெண்டே இல்ல, வேற யாரோ ஃபேக் ஐடியில உங்ககிட்ட காசு கேட்டு ஏமாத்த பாக்குறாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு நீ என்கிட்ட காசு கேட்டு மெசேஜ் பண்ணியாடான்னு கேளுங்க.
0: ஹலோ ஹலோ சுரேஷ், உனக்கு என்னடா கஷ்டம், ஏன் மெசேஜ் பண்ணி காசு கேக்குற?
2: நான் எப்படா உங்ககிட்ட காசு கேட்டேன்? கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன? ஒருவேளை எனக்கு காசு வேணும்னா உனக்கு நான் போன் பண்ணி கேட்டிருக்க மாட்டேனா என்ன? இல்ல நேர்ல பார்க்கும் போதாச்சும் கேட்டிருக்க மாட்டேனா? நானே என்ன மாதிரி யாரோ பேஸ்புக்ல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சு எல்லாருக்கிட்டையும் காசு கேட்டிருக்காங்களே, கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்ககிட்டயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? ஏதோ ஏமாறாம எனக்கு கால் பண்ணிய, அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. போ, நீங்கள் உதவ விரும்பினாலும் ஏமாறாமல் உதவுங்கள்.
3: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஒரகடம், மாம்பாக்கம், சிப்காட் தனியார் தொழில் நிறுவனங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா பக்தி சிரத்தையுடன் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். காவிரி பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் பிரச்சனையை எழுப்பி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை மீண்டும் கூடிய போது மத்திய புள்ளியியல் திட்ட அமலாக்கத்துறை இணையமைச்சர் திரு ராவ் இந்தர்ஜித் சிங் இந்திய புள்ளியியல் மசோதா 2026 இன்று அவையில் தாக்கல் செய்தார். புள்ளியியல் அறிவியல் மற்றும் அது சார்ந்த பிரிவுகளில் உலகளாவிய மையமாக இந்திய புள்ளியியல் கல்வி நிறுவனம் உருவெடுப்பதற்கான விரிவான நெறிமுறைகளுக்கு இந்த மசோதா வகை செய்கிறது. இதேபோல் வங்கியாளர் கணக்கு புத்தகங்கள் சாட்சிய மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவையில் தாக்கல் செய்தார். நீட் விவகாரத்தில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக மக்களவையில் காமன்வெல்த் போட்டிகளில் வெற்றி வாகை சூடியவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா 2030 காமன்வெல்த் போட்டிகள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெறும் என்று அறிவித்தார். மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் காமன்வெல்த் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்து நாட்டிற்கு பெருமை ஈட்டி தந்த வீரர்களை பாராட்டினார். பின்னர் பூஜ்ய நேரத்தை அவர் எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மாநிலங்களவையில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் மாம்பாக்கம் சிப்காட்டில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று நேரில் ஆய்வு மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் முதலீடு செய்துள்ள பன்னாட்டு நிறுவனங்களையும் அவற்றின் செயல்பாடுகளையும் அவர் பார்வையிடுகிறார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில் அன்னாரது வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ராஜ்மோகன், திரு குமார், திரு ராஜேஷ்குமார் மற்றும் திமுக தலைவர் திரு ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட சேலம் மாவட்டம்

0: மாவட்டம் சங்ககிரி கோட்டை அடிவாரத்தில் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். உடல் உறுப்புதான உறுதிமொழி இணையதளம் தொடங்கி 3 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுதிமொழிகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். புதுடெல்லியில் 16வது இந்திய உடல் உறுப்புதான நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர் கடந்த 12 ஆண்டுகளில் உடல் உறுப்பு தானம் நம் நாட்டில் அதிகரித்திருப்பதாக எடுத்துரைத்தார். உலகளவில் 3வது உடல் உறுப்புதான நாடாக இந்தியா திகழ்கிறது என்று கூறிய அவர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு உடல் உறுப்பு தானத்திற்காக நிதி உதவி வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்கள் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். உடல் உறுப்பு தானத்தில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தொடர்ந்து நீடிக்கும் தமிழகத்திற்கான விருதை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பெற்றுக்கொண்டார். குஜராத், மத்திய பிரதேசம், பீகார் மாநிலங்களில் தலா 1 சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறும் நிலையில் குஜராத் மஞ்சள்பூரில் பிஜேபியும் மத்திய பிரதேசம் டாட்டியா தொகுதியில் காங்கிரசும் முன்னிலையில் உள்ளன. பீகார் பங்கிபூர் தொகுதியில் ஜன் சுராஜ் கட்சி தலைவர் திரு பிரசாந்த் கிஷோர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஆடி மாதம் 18வது தினமான இன்று காவிரி பாயும் மாவட்டங்களில் நீர்வரத்து குறைவாக இருந்த போதிலும் மக்கள் ஆடிப்பெருக்கு விழாவை பக்தி சிரத்தையுடன் கொண்டாடி வருகின்றனர். தர்மபுரி ஒகேனக்கல் காவிரியில் தொடங்கி அது பாயும் ஈரோடு, சேலம், கரூர், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட மாவட்ட நீர்நிலைகளில் தண்ணீர் குறைவாகவே காணப்பட்ட நிலையில் பாரம்பரிய கலாச்சார சிறப்புடன் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. தர்மபுரியில் புதுமண தம்பதிகள் காவிரி அம்மனை வழிபட்டு இவ்விழாவை கொண்டாடுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஆடி பெருக்கு விழா தர்மபுரி மாவட்டத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் புதுமண தம்பதியினர் புனித நீராடி புத்தாடை அணிந்து அங்குள்ள காவிரி அம்மனை வழிபடுவதென தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் மக்கள் புனித நீராடி சூரிய பகவானை வழிபட்டனர். சேலம் மாவட்ட காவிரிக்கரையில் கிராமங்களை உயிர்ப்பிக்கும் குலதெய்வ வழிபாடு களை கட்டியது. இதில் பங்கேற்ற பொதுமக்கள் பேசுகையில்,
2: பூலாம்பட்டி ஆடி 18 வெள்ளகனூர் எல்லா ஊர்ல இருந்து சாமி வந்து கோயில இருந்து சிலை எடுத்துட்டு வந்து இங்க வந்து சாமி சுத்தம் பண்ணி பூசை பண்ணி எடுத்துட்டு போய் அவங்க இங்க கோயில சாமி கும்பிடுவாங்க.
0: நாமக்கல் மோகனூர் காவிரி ஆற்றில் ஏராளமானோர் புனித நீராடி பல்வேறு பூஜை பொருட்களை ஆற்றில் தூய்மை செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் பொதுமக்களும் புதுமண தம்பதியினரின் வருகையும் குறைவாக காணப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: மங்கள நாளான இன்று புதுமண தம்பதிகள் நீர்நிலைகளில் புனித நீராடி தாலிப்பெருக்கு எனப்படும் தாலி மாற்றி கொள்வது வழக்கம். ஆடி 18 நாளான இன்று புதுமண தம்பதியினர் தாங்கள் திருமணத்தின் போது அணிந்திருந்த மாலைகளை ஆற்றில் விட்டும் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள குழாய்களில் புனித நீராடியும் பொங்கி வரும் காவிரி போன்று தங்கள் வாழ்வு பெருகவும் மகிழ்ச்சி நிலைக்கவும் மாங்கல்யம் பெருகவும் வாழை இலையிட்டு பூ, குங்குமம், வெற்றிலை பழம், மங்கள பொருட்களை கொண்டு வழிபாடு செய்து பெற்றோர்களிடத்தில் ஆசி பெற்று தாலி மாற்றிக் கொண்டனர்.
0: தஞ்சை கும்பகோணம் மகாமகம் திருமஞ்சன படித்துறைகளில் வீடுகளிலிருந்து குடங்களில் தண்ணீர் எடுத்து வந்து காவிரி தாய்க்கு அபிஷேகம் செய்து மக்கள் வழிபட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: காவிரியினுடைய பெரிய ஆறு இருக்கிறது, ஆனால் நீர் இல்லை என்கின்ற ஒரு வருத்தமான நிலையிலே இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதுமண தம்பதிகள் பெண்கள் எல்லோரும் வீட்டிலிருந்து வந்து படித்துறையிலே தற்போது பூஜை செய்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புதுமண தம்பதிகள் சம்பிரதாயப்படி வழக்கமாக காளி கேரிகள் குறித்து தங்களுடைய எதிர்காலம் குறித்து அந்த பூஜையிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
0: மயிலாடுதுறை காவிரி ஆற்றில் பாரம்பரிய முறைப்படி காப்பரிசி, காதோலை, கருகமணி வைத்து மஞ்சள் கயிறுகள் கட்டி பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டனர். காவேரி கரை காவிரியம்மன் ஆலயத்தில் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
5: காவிரி அன்னையை கன்னிப்பெண்ணாக நினைத்து காப்பரிசி, காதால கருகமணி, கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம் வைத்து தீபமேற்றி வழிபட்டனர். பெண்கள் மஞ்சள் கயிறு

0: அணிந்தும் புதுமண தம்பதியினர் தாலி பிரித்து மீண்டும் கட்டும் பாரம்பரிய சடங்கையும் மேற்கொண்டனர். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
1: நாகை மாவட்டத்தில் காவிரி நீர்நிலைகள் நீரின்றி வறண்டு காணப்படுவதால் ஆடிப்பெருக்கு களையிழந்த நிலையில் விவசாயிகள் கடைமடை பகுதிகளில் காவிரி நீர் முறையாக சென்றடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகையில் மக்கள் தத்தம் வீடுகளில் ஆடிப்பெருக்கு விழாவை இனிதே கொண்டாடி வருகின்றனர். தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ உளவியல் பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப பிரிவுகளை சேர்ப்பது குறித்து ஆராய துறை சார்ந்த வல்லுநர்கள் குழு அமைக்கப்படும் என்றார். தாவீகா தலைமையிலான அரசின் கீழ் விவசாயிகள் அதிகம் பாதிக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழக அரசை கண்டித்து தஞ்சையில் இன்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய அவர், இப்பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். காவிரி பிரச்சினை, மேகதாது அணை விவகாரத்தில் மூத்த சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து தீர்வு காண தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, கடலூர், விழுப்புர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஒரகடம், மாம்பாக்கம், சிப்காட் தனியார் தொழில் நிறுவனங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:56. ஆகாஷ்வாணி
3: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனை தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
2: ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் ஒலிபரப்பு தொடர்கிறது.
3: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
4: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
3: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
4: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
3: வீதி நாடகம்,
4: நாட்டிய நாடகம்,
3: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
4: மாயாஜாலம்,
3: புராண கதைகள்,
4: பொம்மலாட்டம்,
3: தோல்பாவை கூத்து
4: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
3: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
4: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
3: https://cbcindia.gov.

0: ஐயன் என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையெண் 301, இரண்டாவது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442915154449.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
2: ஆகஸ்ட் 18 தேதி.

0: இலக்கியம் பேசுவோம்.
1: இளமை காலத்துல என்னுடைய வீட்டு வாசல்ல உயரமா இருக்கும் பாதாமி மரம். அந்த பாதாமி மரத்து மேல கிளையில உட்கார்ந்துதான் நான் தமிழ் பாடமே படிப்பேன்.
2: மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து காதல் இருந்து கொண்டே வருகிறது. எனவே அதை நீங்கள் எவ்வளவு

0: இலக்கியம் பேசுவோம்.
1: இளமை காலத்துல என்னுடைய வீட்டு வாசல்ல உயரமா இருக்கும் பாதாமி மரம். அந்த பாதாமி மரத்து மேல கிளையில உட்கார்ந்துதான் நான் தமிழ் பாடமே படிப்பேன்.
2: மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து காதல் இருந்து கொண்டே வருகிறது. எனவே அதை நீங்கள் எவ்வளவு எழுதினாலும் உங்களுக்கு சலிப்பது கிடையாது.
3: அந்த சைப்ரஸ் மரங்கள் வளர்வது போலவே அது கூடவே என் துயரமும் வளர்ந்து வருகிறது அப்படின்னு எழுதியிருப்பார் ஒரு இடத்துல.
4: முதல் கவிதை வந்து காவேரியை பற்றி ஒரு கவிதை.
5: வலியிலிருந்து விடுபடுறதுக்கு வார்த்தைகள் நமக்கு வந்து எவ்வளோ உதவி செய்யும்.
6: கவிஞனாக ஒரு கதை எழுதுகிற போது அதில் ஒரு கவித்துவமான உரைநடை வந்து இயல்பாகவே அமைந்து.
7: இன்று புத்தகம் வாங்குபவர்களாக பெற்றோர் இருக்கிறார்கள், படிப்பவர்களாக குழந்தைகள் இருக்கிறார்கள்.
8: ஆகாஷ்வாணி அலைவரிசைகளில் கேட்கலாம் முற்பகல் 11:02 வெள்ளியன்று இலக்கியம் பேசுவோம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளியன்று முற்பகல் 11:02 இலக்கியம் பேசுவோம்.

0: நேர்களை மீண்டும் திரைப்பட பாடல்களை மாலை 5:30 கேட்டு ரசிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் நீலாவதி மெகானி அவர்கள். மாணவி பிரியம் பிரதீக்ஷா ஜா.
1: படி உதாஸ் தி.
2: நன்ஹி பள்ளியில் இருந்து திரும்பிய பிறகு சோகமாக இருந்தாள்.
1: மம்மி நே பூச்சா தோ குச் போலி நஹி.
2: அம்மா கேட்ட போதும் எதுவும் சொல்லவில்லை.
1: ஏக்தம் சுப் கும்சும்.
2: முற்றிலும் மௌனம்.
1: பாப்பா கி உஸ் தின் சுட்டி தி சோ கர் பர் ஹி தே.
2: அப்பாவுக்கு அன்று விடுமுறை என்பதால் வீட்டில் இருந்தார்.
1: உன்ஹோனே பி பியார் சே புச்காரா பூச்சா.
2: அவரும் அன்புடன் அழைத்து கேட்டார்.
1: படி தேர் பாத் நன்னி கா துக் ஃபூட்டா.
2: நீண்ட நேரத்திற்கு பிறகு நன்ஹின் துக்கம் பொங்கியது.
1: பதா சலா ஹிந்தி வாலி மேம் நே உசே சீட் பர் கடா கர் தியா கியூங்கி வ ஹோம்வொர்க் கி காப்பி கர் பூல் கயி தி.
2: வீட்டு பாட பிரதியை வீட்டில் மறந்து விட்டதால் ஹிந்தி ஆசிரியை அவளை இருக்கையின் மேல் நிற்க வைத்து தண்டித்தது தெரிய வந்தது.
1: பாப்பா மேனே சாரா ஹோம்வொர்க் தோ கர் லியா தா.
2: அப்பா வீட்டு பாடம் எல்லாம் செய்து விட்டேன்.
1: மேம் நே ஃபூலோ பர் கவிதா லிக்னே கே லியே கஹா தா வ பி லிக்கி தி.
2: ஆசிரியை பூக்களை பற்றி கவிதை எழுத சொன்னார். அதையும் எழுதியிருந்தேன்.
1: லேக்கின் சல்தே சல்தே ஜல்தி மே காப்பி பஸ்தே மே டால்னா பூல் கயி.
2: ஆனால் அவசரத்தில் அந்த பிரதியை பையில் வைக்க மறந்துவிட்டேன்.
1: மேனே மேம் கோ பதாயா பர் உன்னே யக்கீன் நஹி ஆயா நன்ஹி ருவாசே ஸ்வர் மே போலி.
2: நான் ஆசிரியைக்கு எவ்வளவோ சொன்னேன் ஆனால் அவர் அதை நம்பவில்லை என்று தழுதழுத்து கொண்டே சொன்னாள்.
1: அரே தோ இஸ்மே ரோனே கி க்யா பாத் ஹே பாப்பா முஸ்குராயே.
2: இதில் அழுவதற்கு என்ன இருக்கிறது? அப்பா சிரித்தார்.
1: காப்பி பூல் கயி தோ உஸ்கி சஜா பி புகத்லி.
2: நோட்டு புத்தகத்தை மறந்ததற்கு தண்டனையும் கிடைத்து விட்டது.
1: அப் பூலோ சாரி பாத்.
2: அவ்வளவுதான், இப்போது எல்லா விஷயத்தையும் மறந்துவிடு.
1: ஹஸ்தே ஹஸ்தே போலே அரே வா புலக்கர் பனா கோய் ரோனே கி சீஸ் ஹே.
2: சிரித்து கொண்டே, அட மறதி என்பது அழவேண்டிய விஷயமா என்ன?
1: ஏ தோ ஹஸ்னே கி சீஸ் ஹே.
2: சிரிக்க வேண்டிய விஷயம்.
1: தும்ஹே மாலூம் ஹே பச்பன் மே மே கித்னா படா புலக்கர் தா.
2: சிறு வயதில் எனக்கு எவ்வளவு மறதி தெரியுமா?
1: ஹேரானி சே போலி சச் பாப்பா ஆப் பி புலக்கர் தே.
2: அவள் ஆச்சரியத்துடன், அப்பா உங்களுக்கும் மறதியா?
1: அரே தோடா பஹத் நஹி கிரேட் புலக்கர் தி கிரேட்.
2: ஆமா கொஞ்சம் இல்லை நிறைய மறதியின் மன்னன்.
1: சுனாவு அப்னே புலக்கர் பனே கா கிஸ்ஸா பாப்பா நே லம்பா சுர் சோடா.
2: என் மறதியின் கதையை சொல்லட்டுமா என்று அப்பா கதையை சொல்ல ஆரம்பித்தார்.
1: ஹா ஹா பாப்பா சுனாயே நா.
2: ஆமாம் அப்பா சொல்லுங்கள்.
1: உத்சுக்தா கே காரண் நன்னி அப்னா துக் பூல் கயி.
2: ஆர்வத்தால் அந்த சிறுமி தன் துக்கத்தை மறந்தாள்.
1: ஏக்தம் பாப்பா கே பாஸ் குர்சி கீச் கர் ஆ பேட்டி டூடி பர் ஹாத் ரக் கர் ஏக்தம் சுன்னே கோ தயார்.
2: உடனடியாக அப்பாவின் அருகில் ஒரு நாற்காலியை போட்டு கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு கேட்க தயாரானாள்.
1: அச்சா சுனோ பாப்பா நே லகாதி அப்னே பச்பன் கி ஓர் ஏக் லம்பி சலாங்.
2: சரி கேள். அப்பா தனது குழந்தை பருவத்து கதையை விவரிக்க தொடங்கினார்.
1: அரே கோய் 20 பஹலே கி பாத் சம்ஜோ தப் மே சோட்டா தா பஹத் சோட்டா.
2: 20 முன்னாள் நான் மிகவும் சிறியவன்.
1: தும்சே பஸ் தோ ஏக் சால் படா ரஹா ஹோங்கா.
2: உன்னை விட 2 பெரியவனாக இருந்திருப்பேன்.
1: தப் மேரி மா யானி தும்ஹாரி தாதி நே முச்சே தஹி லானே கே லியே கஹா.
2: அப்போது என் அம்மா அதாவது உனது பாட்டி என்னிடம் தயிர் வாங்கி வர சொன்னார்கள்.
1: கர் மே மெஹமான் ஆயே தே.
2: வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்திருந்தார்கள்.
1: ஔர் உன்கே லியே தஹி கி லஸ்ஸி பனானி தி.
2: அவர்களுக்கு லஸ்ஸி செய்ய வேண்டியிருந்தது.
1: சல்னே லகா தோ படே பையா நே கஹா சந்தர் ஜரா ஜலேபி பி லேதே ஆனா.
2: வீட்டில் இருந்து புறப்பட்டதும் அண்ணன் சந்தர் ஜிலேபியும் வாங்கி வா என்றார்.
1: மேனே கஹா டீக் ஹே.
2: நான் சரி என்றேன்.
1: 10 கா ஏக் நோட் ஜேப் மே டாலா ஔர் நிகல் படா.
2: 10 ரூபாய் நோட்டை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு கிளம்பினேன்.
1: சஸ்தே கா ஜமானா தா.
2: அது மலிவாக விற்ற காலம்.
1: தப் 10 ரூபாய் மே பஹத் சீசே ஆ ஜாதி தி.
2: அந்த காலத்தில் 10 ரூபாய்க்கு பல பொருட்கள் கிடைக்கும்.
1: கர் சே நிகல்னே ஹி வாலா தா கி பிதாஜி கோ குச் யாத் ஆயா.
2: வீட்டை விட்டு வெளியே வரும்போது அப்பாவுக்கு ஏதோ ஞாபகம் வந்தது.
1: போலே அகர் கேலே அச்சே மிலே தோ

0: एक दर्जन लेते आना।
1: நல்ல வாழைப்பழம் கிடைத்தால் ஒரு டஜன் வாங்கி வா என்றார்.
0: ஆர் உன்னோனே எக் சோட்டா சா தேலா முஜே பக்ரா தியா.
1: அவர் ஒரு சிறிய பையை என்னிடம் கொடுத்தார்.
0: தப் தக் தீதி போலி குப்தா ஸ்டேஷனரி வாலே சே எக் அச்சா சா பென் லே ஆனா மேரா பென் டூட் கயா ஹே.
1: அதற்குள் அக்கா குப்தா ஸ்டேஷனரியிலிருந்து ஒரு நல்ல பேனாவை வாங்கி வா, என் பேனா உடைந்து விட்டது.
0: தேர் சாரா ஹோம்வொர்க் பி பாக்கி ஹே.
1: இன்னும் நிறைய வீட்டு பாடங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது என்றாள்.
0: இससे पहले कि चीजें भूल जाऊं मैंने उन्हें फौरन एक छोटी सी कविता बना डाली.
1: நான் இந்த விஷயங்களை எல்லாம் மறப்பதற்குள் ஒரு சிறிய கவிதையை ஏற்றினேன்.
0: லானி ஹே தஹி லானி ஜலேபி எக் அச்சா சா பென் ஆர் கேலே பி.
1: வாங்கி வர வேண்டும் தயிர், வாங்க வேண்டும் ஜலேபி, ஒரு நல்ல பேனா மற்றும் வாழைப்பழமும் கூட.
0: மஜே மே ய கவிதா கி லைனே தோராதா ஹுவா ராஸ்தே மே ஆகே படதா கயா.
1: மகிழ்ச்சியில் கவிதை வரிகளை சொல்லிக் கொண்டே தெருவில் நடந்தேன்.
0: பஜார் ஆ சுகா தா,
1: சந்தை வந்திருந்தது.
0: அபி மே சீதாராம் ஹல்வாய் கி துகான் கி ஓர் படனே ஹி வாலா தா கி தேகா.
1: இப்போதுதான் சீதாராம் ஹல்வாய் கடையை நோக்கி நகர்ந்தேன்.
0: ஏக் ஜகா படி பாரி பீட் லகி ஹுயி ஹே.
1: அப்போது அந்த இடத்தில் கூட்டம் அதிகமாக இருந்ததை பார்த்தேன்.
0: मैंने उत्सुकता से झांका.
1: நான் ஆர்வத்தால் எட்டி பார்த்தேன்.
0: भालू वाला भालू नचा रहा था.
1: கரடி நடனமாடி கொண்டிருந்தது.
0: भालू नाच नाच कर ऐसे मजे के खेल दिखा रहा था कि क्या कहने.
1: கரடி நடனமாடி வேடிக்கையான விளையாட்டுகளை காட்டிக் கொண்டிருந்தது.
0: कभी राजा कभी मंत्री कभी नाई का स्वंग भरने लगता.
1: சில சமயம் ராஜாவாகவும் சில சமயம் மந்திரியாகவும் சில சமயங்களில் முடி திருத்துபவனாகவும் விளையாட்டுகளை காட்டிக் கொண்டிருந்தது.
0: கவி ठुमक ठुमक कर ससुराल जा पहुंचता.
1: சில நேரங்களில் நடனமாடி கொண்டே மாமியார் வீட்டையும் அடைந்தது.
0: तो कभी जमीन पर कलाबाजिया खाने लगता.
1: மேலும் சில சமயங்களில் தரையில் கலை திறனையும் காட்ட ஆரம்பித்தது.
0: देख कर मेरी ऐसी हंसी छूटी कि तालियां बजा बजा कर मैंने हाथ लाल कर लिए.
1: இதை பார்த்து நான் மிகவும் சிரித்தேன். நான் கைகள் சிவக்க கை தட்டி சிரித்தேன்.
0: ஆர் தப் தக் வஹா சே நஹி டலா ஜப் தக் பாலு வாலே நே பகாயதா கோஷ்னா நஹி கர் தி கி கேல் கதம் பைசா ஹஜம்.
1: விளையாட்டு முடிந்து விட்டது, பணம் வசூலாகி விட்டது என்று வித்தைக்காரன் விளையாட்டு முடிந்தது என்று அறிவிக்கும் வரை அங்கிருந்து நகரவில்லை.
0: ஜெய்சே ஹி பைசா ஹஜம் கி பாத் சுனி முஜே ஜட் சே யாத் ஆயா.
1: காசு செலவானது கேட்டவுடனே எனக்கு ஞாபகம் வந்தது.
0: அரே மேரே புஷட் கி ஜேப் மே தோ தஸ் கா எக் நோட் ஹே.
1: என் சட்டை பையில் 10 ரூபாய் நோட் இருக்கிறது.
0: மேனே ஜட் சே ஜேப் மே ஹாத் டால் கர் தேகா.
1: வேகமாக பாக்கெட்டில் கையை வைத்து பார்த்தேன்.
0: நோட் ஜியோ கா தியோ படா தா.
1: நோட் அப்படியே இருந்தது.
0: தபி முஜே யாத் ஆயா மே கர் சே குச் சீசே லேனே கே லியே ஆயா ஹூ.
1: சில பொருட்களை வாங்க நான் வீட்டிலிருந்து வெளியே வந்தேன்.
0: இஸ்லியே யே 10 கா நோட் மானே தியா ஹே.
1: அதனால் தான் அம்மா இந்த 10 ரூபாய் நோட்டை கொடுத்துள்ளார்.
0: மகர் வோ சீசே கான் சி தி யே பாத் திமாக் சே காயப் ஹோ சுகி தி.
1: ஆனால் அந்த பொருட்கள் என்ன, இந்த விஷயம் என் மனதிலிருந்து மறைந்து விட்டது.
0: மேனே யாத் கர்னே கி பஹத் கோஷிஷ் கி மகர் திமாக் காலி ஏக்தம் காலி.
1: நினைவு கூற நிறைய முயற்சித்தேன் ஆனால் முற்றிலும் ஞாபகம் இல்லை.
0: வஹா தோ பாலு கா நாச் ஆர் தமாஷா பசா ஹுவா தா.
1: கரடியின் நடனம் மட்டும்தான் ஞாபகம் இருந்தது.
0: கபி உஸ்கா ராஜா கி தர இட்லானா கபி மந்திரி கி தர கார்னிஷ் பஜானா கபி ठुमक ठुमक के ससुराल जाना और बीवी को रिझाना.
1: ராஜாவை போல் மந்திரியை போல சில சமயங்களில் மாமியார் வீட்டிற்கு சென்று அவரது மனைவியை கவர்வது, இவை மட்டுமே நினைவிருந்தது.
0: தோ முஷ்கில் சே கவிதா கி ஆக்ரி லைன் யாத் ஆயி.
1: இப்போது அதனால் கடைசி வரி மட்டுமே ஞாபகம் வந்தது.
0: மகர் வோ பி காஃபி குச் பதல் கயி தி.
1: ஆனால் அதுவும் நிறைய மாறிவிட்டிருந்தது.
0: யானி கி முஜே யாத் ஆயா லானே ஹே கேலே பி.
1: ஞாபகம் வந்தது ஒன்றுதான், வாழைப்பழங்களையும் கொண்டு வர வேண்டும்.
0: லேக்கின் கேலே கே அலாவா ஆர் க்யா க்யா லானா தா யே தோ யாத் ரஹா ஹி நஹி.
1: ஆனால் வாழைப்பழங்களை தவிர வேறு என்ன வாங்கி வர வேண்டும் என்பது நினைவில் இல்லை.
0: ஆர் கேலே கித்னே லே ஜானே ஹே யே பி ஏக்தம் பூல் கயா.
1: மேலும் வாழைப்பழம் எவ்வளவு வாங்க வேண்டும் என்பதை முற்றிலும் மறந்து விட்டேன்.
0: சாம்னே ஹி ஏக் கேலே வாலா கடா தா.
1: அவனுக்கு எதிரே ஒரு வாழைப்பழ வியாபாரி நின்று கொண்டிருந்தான்.
0: ठेले पर केले बेच रहा था.
1: வண்டியில் வாழைப்பழங்களை விற்று கொண்டிருந்தான்.
0: खूब बढ़िया पीले पीले केले.
1: மிகவும் அழகான மஞ்சள் வாழைப்பழங்கள்.
0: அச்சே பக்கே ஹுவே தே.
1: நன்றாக கனிந்திருந்தது.
0: தாஜே லக் ரஹே தே.
1: புதிதாகவும் தெரிந்தது.
0: உசே 10 கா நோட் பக்கடாயா ஆர் கஹா பாய் கேலே தே தோ.
1: 10 ரூபாய் நோட்டை கொடுத்து அண்ணா வாழைப்பழத்தை கொடு என்றேன்.
0: உஸ்னே பூச்சா கித்னே கேலே.
1: அவர் கேட்டார் எத்தனை வாழைப்பழங்கள்.
0: யா பூரே 10 ரூபாய் கே சாஹியே.
1: முழு 10 ரூபாய்க்கும் வேண்டுமா.
0: மேனே குச் சோச்சா ஃபிர் கஹா தீக் ஹே தே தோ.
1: கொஞ்சம் யோசித்து விட்டு சொன்னேன் சரி கொடு.
0: கேலே வாலே நே தோ தர்ஜன்.

0: निकाले और बोला, लाओ कहाँ है थैला।
1: வாழைப்பழ வியாபாரி இரண்டு டஜன் வாழைப்பழங்களை எடுத்து பை கொண்டு வா என்றார்.
0: மேனே தேலே மே கேலா டல்வாயா ஆர் கர் ஆ கயா.
1: வாழைப்பழத்தை பையில் போட்டுக்கொண்டு வீட்டிற்கு வந்தேன்.
0: ராஸ்தே மே உதேர்பூன் சல் ரஹி தி, கேலே கே அலாவா ஆர் க்யா லானா தா க்யா.
1: வழியில் குழப்பம், வாழைப்பழத்தை தவிர வேறு என்ன வாங்கி வர வேண்டும் என்ன.
0: மகர் குச் யாத் ஹி நஹி ஆ ரஹா தா,
1: ஆனால் எனக்கு எதுவுமே நினைவில் இல்லை.
0: யாத் ஆதா பி தோ க்யா ஹோ சக்தா தா,
1: ஞாபகம் வந்தால் கூட என்ன ஆக போகிறது.
0: பூரே 10 ரூபாய் தோ खर्च हो ही चुके थे,
1: 10 ரூபாயும் ஏற்கனவே செலவாகி விட்டது.
0: घबराहट के मारे केले का थैला इतना भारी लग रहा था कि मुझसे उठाए ना उठता था.
1: பதற்றம் காரணமாக வாழைப்பழம் தூக்க முடியாத அளவுக்கு கனமாக இருந்தது.
0: घर पहुंचते ही पिताजी ने मुझे नीचे से ऊपर तक घूर कर देखा.
1: நான் வீட்டை அடைந்தவுடன் என் தந்தை என்னை கீழிருந்து மேல் நோக்கி பார்த்தார்.
0: बोले, इतनी देर लगा दी चंदर.
1: चंदर இவ்வளவு நேரமா என்றார்.
0: मैंने झट से केले वाला थैला उनके हाथ में पकड़ाया और अपने पढ़ने वाले कमरे में खिसक जाना चाहा.
1: நான் அவசரமாக என் கையில் இருந்த வாழைப்பழ பையை அவருக்கு கொடுத்து விட்டு என் அறைக்குள் நுழைய விரும்பினேன்.
0: तब तक माँ आ गई.
1: அப்பொழுது அம்மா வந்து விட்டார்.
0: बोली, दही कहाँ है चंदर.
1: चंदर தயிர் எங்கே.
0: मेहमान तो कब के चले गए.
1: விருந்தினர்கள் எப்பொழுதோ கிளம்பி விட்டார்கள்.
0: तू कहाँ फंस गया था.
1: நீ எங்கே சிக்கி கொண்டாய்.
0: भैया ने मानो सूंघ कर कहा, जलेबी तो कहीं नहीं नजर आ रही है.
1: அண்ணனோ சரியாக யூகித்து சொன்னார், ஜிலேபியை காணோமே.
0: और दीदी ने कहा, पेन ठीक मिल गया था ना गुप्ता स्टेशनरी वाले से, जरा दिखा तो.
1: அக்கா, गुप्ता स्टेशनरी இருந்து பேனா கிடைத்ததா, எங்கே காட்டு பார்ப்போம் என்றாள்.
0: मैंने उस थैली की ओर इशारा किया जो पिताजी के हाथ में था और कमरे में घुसा और कमरा बंद कर लिया.
1: அப்பாவின் கையில் இருந்த பையை காட்டி இந்த சூழலில் இருந்து என்னை விடுவித்துக் கொண்டு என் அறைக்குள் நுழைந்து அறையை பூட்டினேன்.
0: थोड़ी देर में माँ ने दरवाजा खुलवाया और प्यार से पुचकारते हुए कहा,
1: சிறிது நேரத்தில் அம்மா கதவை திறந்து அன்பாக கூப்பிட்டார்.
0: तू दो दर्जन केले क्यों लाया बेटा.
1: எதற்கு இரண்டு டஜன் வாழை கொண்டு வந்திருக்கிறாய்.
0: घर के लिए तो एक दर्जन ही बहुत है.
1: வீட்டிற்கு ஒரு டஜனே போதுமானது.
0: अब बाकी एक दर्जन या तो तू खा या अपने दोस्तों को बुलाकर उन्हें खिला.
1: இப்போது மீதி உள்ள ஒரு டஜனை நீ சாப்பிடு அல்லது உன் நண்பர்களை அழைத்து கொடுத்து விடு.
0: மா மா अभी अभी पीछे भालू वाला आ रहा है, क्या मैं भालू को खिला दूं.
1: அம்மா அம்மா கரடி வித்தைக்காரன் பின்னாலேயே வருகிறான், கரடிக்கு நான் கொடுக்கவா.
0: भालू. माँ की आंखों में हैरानी थी.
1: கரடி அம்மாவின் கண்களில் ஆச்சரியம்.
0: हाँ माँ, मैंने रास्ते में भालू का तमाशा देखा था, खूब अच्छा.
1: ஆமாம் அம்மா, வழியில் கரடியின் ஆட்டத்தை பார்த்தேன், மிகவும் அருமை.
0: वो अब इधर ही आ रहा है, उसे खिला दूं ये एक दर्जन केले.
1: அவன் இங்குதான் வந்து கொண்டிருக்கிறான், நான் அதற்கு ஒரு டஜன் வாழைப்பழத்தை கொடுக்கட்டுமா.
0: बाहर खड़ी दीदी ये सुन रही थी.
1: வெளியில் நின்று கொண்டிருந்த அக்கா இதை கேட்டு கொண்டிருந்தாள்.
0: उसने शोर मचाकर पूरे घर में बता दिया कि चंदर तो रास्ते में भालू का तमाशा देख रहा था.
1: चंदर वळियिल करडियिन आट्टत्तै पार्त्तु कोंडिरुंदान निन्रु सत्तम पोट्टु वीडु मुळुक्क सोन्नाळ.
0: इसलिए भुलक्कड़ राम भूल गया सब कुछ.
1: அதனால் தான் மறதி மன்னன் எல்லாவற்றையும் மறந்தான் என்றாள்.
0: புலக்கர் ராம், வாஹ் வாஜி புலக்கர் ராம், घर भर में मेरा मजाक बना.
1: மறதி மன்னா, ஆஹா மறதி மன்னா, வீடு முழுவதும் நான் கேலி செய்யப்பட்டேன்.
0: और दोस्तों को पता चला तो उन्होंने भी खूब मजे लिए.
1: மற்ற நண்பர்களுக்கு தெரிந்ததும் அவர்களும் கேலி செய்தனர்.
0: कई सालों तक मेरा यही नाम चलता रहा, புலக்கர் भूलू राम.
1: பல வருடங்களாக மறதி மன்னன் என்ற பெயர் தொடர்ந்து கொண்டே இருந்தது.
0: सुन लिया ना, कहकर पापा ने जोर का ठहाका लगाया.
1: சரிதானே என்று சொல்லி அப்பா சத்தமாக சிரித்தார்.
0: तो नन्ही देर तक हंसती रही, खिल खिल खिल खिल.
1: பின்னர் சிறுமி நீண்ட நேரம் விழுந்து விழுந்து சிரித்து கொண்டே இருந்தாள்.
0: अच्छा पापा, अगर मैं फूलों वाली उस कविता के साथ भुलक्कड़ पापा नाम से भी एक कविता लिखकर मैम को दे दूं, फिर तो वो खुश हो जाएंगी ना, नन्ही बोली.
1: சரி அப்பா, அந்த பூ கவிதைகளோடு மறதி மன்னன் என் அப்பா என்று ஒரு கவிதை எழுதி ஆசிரியைக்கு கொடுத்தால் அவர் சந்தோஷப்படுவார் அல்லவா என்றாள் சிறுமி.
0: க்யூ நஹீ. பாப்பா மந்த மந்த முஸ்குராயே.
1: ஏன் கூடாது என்று அப்பா புன்முறுவல் செய்து கொண்டே சொன்னார்.
0: நன்னினே சச்முச் புலக்கர் பாப்பா நாம் சே கவிதா லிக்கி ஔர் அப்னி ஹிந்தி வாலி மேம் கோ தேதி.
1: நன்னி நிஜமாகவே மறதி மன்னன் என் அப்பா என்ற கவிதையை எழுதி தன் ஹிந்தி ஆசிரியரிடம் கொடுத்தாள்.
0: படுக்கர் மேம் கி பி ஹசி சூட் கை.
1: இதை படித்ததும் ஆசிரியையாலும் சிரிப்பை அடக்க முடியவில்லை.
0: உன்ஹோனே உசே ஸ்கூல் கி பத்ரிகா மே சாப்பா,
1: பள்ளி இதழில் அந்த கவிதையை வெளியிட்டார்.
0: உசே ஜோ பி படுத்தா உஸ்கி ஹசி சூட்தி, கில் கில் கில் கில் கில் கில்.
1: அதை படித்தவர்கள் எவராலும் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. இத்துடன் இந்த பாடம் முடிந்தது. அடுத்த வாரம் சந்திப்போம்.
0: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டீர்கள். கற்பித்தார் நீலாவதி மெகானி அவர்கள். மாணவி பிரியம் பிரதீக்ஷா ஜா.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். தென்காசி மாவட்டம் குண்டார் அணை 10 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கிய 7 சென்டிமீட்டர், ஊத்து 6 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் பெரியாறு, கிருஷ்ணகிரி மாவட்டம் பெனுகொண்டாபுரம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர், கோயம்புத்தூர் உபாசி, ஸ்ரீபுஷ்ணம், தேக்கடி, கடலூர், மேமாத்தூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு, குறிஞ்சிப்பாடி, விண்ட்வர்த், ஆவடி, மாஞ்சோலை, ஜம்புகுட்டப்பட்டி, ஹரூர், செங்கோட்டை, அயப்பாக்கம், வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியார் திட்டப்பகுதி, சோலையாறு, சென்கோனா ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், மகாபலிபுரம், மேல்பவானி, கருமாந்துறை, வால்பாறை, செம்மேடு, தென்காசி, முள்ளங்கினாவிளை, பார்வுட், ஹரூர், ஆர்கேபிட், கெடார், மாதவரம், பெரம்பூர், ஊத்தங்கரை, பாம்பாரணை, கொரட்டூர், மயிலாடுதுறை, பள்ளிக்கரணை, வடபழனி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கீழச்செருவாய், கொரட்டூர், சைதாப்பேட்டை, அவலாஞ்சி, சூரப்பட்டு, ஊத்துக்கோட்டை, ஹாரிசான், அடையாறு, கீழ்பண்ணத்தூர், ராணிப்பேட்டை, உட்பிரையர், லால்பேட், லப்பைக்குடிக்காடு, மணல்மேடு, அண்ணாநகர் மேற்கு, மின்னல், ஆனந்தாபுரம், வளசரவாக்கம், முகையூர், வெள்ளிவாக்கம், மணம்பூண்டி, ஆய்குடி, தேவாலா, அகரம் சீகூர், மேடவாக்கம், ஒக்கியம், துறைப்பாக்கம், அடவிநயினார் கோவில் அணை, கழியல், நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், கன்னிமார், கொளத்தூர், திருப்பரப்பு, திருக்கழுக்குன்றம், அமைந்தகரை, முண்டியம்பாக்கம், கண்ணகி நகர், நடுவட்டம், ஸ்ரீபெரும்புதூர், காட்டுமன்னார் கோவில், குழித்துறை, அம்பத்தூர், காரைக்கால், பேசின்பாலம், முகலிவாக்கம், கோழிப்போர்விளை, ஆனைமடுவு அணை, எறையூர், கருப்பாநதி அணை, கீழணை, மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை, ராஜா அண்ணாபுலைபுரம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38.5 டிகிரி செல்சியஸ் அரியலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கடலூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தஞ்சாவூர், கரூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, நீலகிரி, தருமபுரி, நாகப்பட்டினம், திருப்பத்தூர், திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். நாளை திருவண்ணாமலை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், சென்னை, மதுரை, செங்கல்பட்டு, தமிழ்நாட்டின் டெல்டா

மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் 5ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், சென்னை, மதுரை, செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.8 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:15. ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். விவித் பாரதி பண்பலை 101.4, சென்னை எஃப்எம் ரெயின்போ 100.1, சென்னை எஃப்எம் கோல்டு ஆகிய பண்பலை அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்திய அலையில் மாலை 5:30 சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5 மணி 29 நிமிடம்.

0: பொருளுக்காக உடலை இழக்கும் பரத்தையரின் பொய்யான தழுவல் இருட்டான அறையில் முகமரியா பிணத்தை தழுவியதைப் போன்றதாகும். குறள் எண் 913 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: பொருட்பெண்டீர் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணம் தழியற்று.
0: பொருளுக்காக உடலை இழக்கும் பரத்தையரின் பொய்யான தழுவல் இருட்டான அறையில் முகமரியா பிணத்தை தழுவியதைப் போன்றதாகும். குறள் எண் 913 அதிகாரம் வரைவின் மகளிர்.
2: குறளமுதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் இப்போது கேட்போம் திரைகானம். நேரம் 5:30. ஆகா திரைப்படத்தில் இருந்து முதல் பாடல் ஹரிஹரன் சித்ரா குரலில் ஒலிக்கிறது.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: வெவ்வேறு முறைகளை களைகளை கட்டுப்படுத்தலாம். சான்று பெற்ற விதைகளை உபயோகிக்கும் போது விதைகளின் மூலம் பரவக்கூடிய களைகளை கட்டுப்படுத்தலாம். ஓடை உழவு செய்யும் போது மண்ணில் அடிப்பகுதி உள்ள களை விதைகள், நூற்புழுக்கள், கோரை கிழங்குகள் போன்றவை மண்ணின் மேற்பரப்புக்கு கொண்டு வரப்படுகிறது. இதன் காரணமாக களை விதைகள் வந்து அழிந்துவிடும். நூற்புழுக்களும் கோரை கிழங்குகள் வெப்பத்தினால் அழிந்துவிடும்.
0: அங்கக வேளாண்மையில் களை மேலாண்மை குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ.பி. ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: திரைகானத்தில் தொடர்வது அருணாச்சலம் திரைப்பட பாடல் ஹரிஹரன் சித்ரா குரல்களில்.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராண கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட

0: விவரங்களுக்கு
1: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
0: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
1: தொடர்புக்கு
0: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையெண் 301, இரண்டாவது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
1: தொலைபேசி எண் 0442915154449.
0: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
2: ஆகஸ்ட் 18
3: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது ஹரிஹரன் பவதாரணி குரல்கள். திரைப்படம் காதலுக்கு மரியாதை.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
2: திரைக்கானத்திற்கு நிறைவாக நேருக்கு நேர் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்போம். ஹரிணி குரலில்

0: திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல். கேட்கும் முன்
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு மாய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் இன்றவை. 6:55 திரைகானம். 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் முருகேசன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியின் 5வது பகுதி. அங்கக வேளாண்மையில் களை மேலாண்மை. திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ பி ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்களின் உரை. மெலிசை வேளாண் செய்திகள் ஆகியன. 8:05 8:30 திரைகாலம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து. 9:15 செய்திச் சுடர். 9:30 ஸ்ரீ ராகவேந்திர சரித்திரம் இசை பேருரை நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின். எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 10 மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் தொகுப்பு. டெல்லி அஞ்சல் நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம் டால்ஃபின்கள் கடலில் வாழும் ஒரு புத்திசாலி உயிரினம். எழுதி வழங்கியவர் எஸ் லதா அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 4வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலத்தில் புது பொலிவு பெற்ற பூங்கா ரயில் நிலையம். கே கருணாநிதி அவர்கள் எழுதிய செய்தி. கோவை 7:55 நம்மை சுற்றி சூழல்

0: விழிப்புணர்வு தகவல்கள். 8:30 திரைகானம். காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீண இசை. ஷேர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கடம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். ஆர் அருணா அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஜே வடிவேல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சம்ரித் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெய்ஸ்ரீ சர்மா அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி அவர்கள். 2வது பகுதி. 2:15 திரைகானம். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. டாக்டர் வி ராகவனின் ஸ்ரீ முத்துசுவாமி தீக்ஷத சரித மகாகாவியம் நிறைவு பகுதி. உரை வழங்குபவர் உதவி பேராசிரியர் லாவண்யா ஜே ஈஸ்வர் அவர்கள். 2:55 வானிலை. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு மாய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரைசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 திரைகானம். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சி ராஜா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேரம் 6:04. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் மாநில ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.9°C. குறைந்த அளவு வெப்பநிலை 25.4°C. பதிவான ஈரப்பதம் 73%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.6°C. குறைந்த அளவு வெப்பநிலை 26.7°C. பதிவான ஈரப்பதம் 74%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலையிலோ இரவிலோ மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. மின்னலுடன் கூடியதாக இருக்கக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 37°C. குறைந்த அளவு வெப்பநிலை 25 முதல் 26°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Anuja Kumar. The Lok Sabha today passed the Supreme Court Number of Judges Amendment Bill. The bill aims to increase the number of judges of the Apex Court from the present 33 to 37, excluding the Chief Justice of India. In May this year, President Draupadi Murmu had promulgated an ordinance in this regard. Union Minister of Law and Justice Arjun Ram Meghwal moved the Supreme Court Number of Judges Amendment Bill. He said under the visionary leadership of Prime Minister Narendra Modi, the mantra of reform, perform and transform is being effectively implemented. The minister said that the bill is an important step in that ongoing reform process within the judicial sector. Earlier, the Lok Sabha was adjourned several times today amid protests by opposition parties over several issues. When the Lok Sabha began its proceedings at 11 a.m, Speaker Om Birla congratulated athletes for their outstanding performance at the 23rd Commonwealth Games at Glasgow. After that, Mr. Birla tried to take up the question hour, but the opposition members raised the issue of alleged police action during the students' protest. Mr. Birla expressed concern over the deliberate disruptions by some opposition members. Minister of Statistics and Programme Implementation Rao Inderjeet Singh introduced the Indian Statistical Institute Bill 2026. Finance Minister Nirmala Sitharaman introduced the Bankers' Books Evidence Bill 2026. The Rajya Sabha today passed the Micro, Small and Medium Enterprises Development Amendment Bill amid ruckus. The bill aims to further amend the Micro, Small and Medium Enterprises Development Act 2006. In the assembly by polls, BJP has retained the Manjalpur seat in Gujarat's Vadodara district. Party candidate Satyendra Bhai Patel defeated Congress Bhikabhai Rabari by over 30,000 votes. The by poll was necessitated after the seat fell vacant following the death of senior BJP MLA and former Gujarat Minister Yogesh Patel. Congress has retained the Datia Assembly seat in Madhya Pradesh. Its candidate, Ghanshyam Singh, defeated BJP's Ashutosh Tiwari by over 6,000 votes. The seat fell vacant following the disqualification of former Congress leader Rajendra Bharti. Meanwhile, counting of votes is underway for Bihar's Bankipur Assembly constituency. Jan Suraj Party candidate

0: வந்தியத்தேவன் பள்ளிப்படை தூணுடன் சேர்த்து கட்டப்பட்டிருந்தான். சற்று தூரத்தில் அவன் குதிரை ஒரு மரத்தில் கட்டப்பட்டிருந்தது. நந்தினி பல்லக்கில் ஏறிக்கொண்டு போய்விட்டாள். சிம்மாசனத்தை இரண்டு ஆட்கள் தூக்கிச் சென்றார்கள். ரவிதாசன் கோஷ்டியார் சிறுவனை அழைத்து கொண்டு விரைந்து போய்விட்டார்கள். அவர்களுடன் சென்ற தீவர்த்தியின் வெளிச்சமும் சிறிது சிறிதாக மங்கி மறைந்துவிட்டது. வந்தியத்தேவனைச் சுற்றிலும் கன்னங்கரிய காரிருள் சூழ்ந்தது. சிறிது நேரத்துக்கு முன்னால் அங்கு பார்த்த காட்சிகள், நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் கனவோ எனத் தோன்றியது. இருட்டில் ராட்சத வௌவால்கள் சடபடவென்று தங்கள் அகன்ற சிறகுகளை அடித்து கொண்டன. ஊமை கோட்டான்கள் உருமின. நரிகள் அகோரமான குரலில் முறை வைத்து ஊளையிட்டன. ஊளையிட்டு கொண்டே அவை நெருங்கி வருவது போல வந்தியத்தேவனுக்கு உணர்ச்சி ஏற்பட்டது. காட்டில் இனந்தெரியாத உருவங்கள் பல நடமாடின. கடம்பூர் மாளிகையில் அவன் கண்ட கனவு நினைவுக்கு வந்தது. ஆயிரம் நரிகள் வந்து தன்னை சூழ்ந்து கொண்டு பிடுங்கி தின்னப் போவதாக எண்ணி நடுங்கினான். அவசர அவசரமாக கட்டுக்களை அவிழ்த்து கொள்ள பார்த்தான். லேசில் அந்த கட்டுக்கள் அவிழ்கிற விதமாக தெரியவில்லை. வெளிச்சம் இருந்தால் கட்டுக்களை அவிழ்ப்பது சிறிது சுலபமாக இருக்கும். ஆனால் வெளிச்சம் என்ற அறிகுறியே அங்கில்லை. மின்னல் வெளிச்சமும் இல்லை. மின்மினி வெளிச்சம் கூட இல்லை. வானத்தில் ஒருவேளை மேகங்கள் அகன்று நட்சத்திரங்கள் தோன்றியிருந்தாலும் அவற்றின் வெளிச்சம் அந்த காட்டுக்குள் நுழைய இடமில்லை.
1: ஆகா, அது என்ன சத்தம்? காட்டில் எத்தனையோ ஜந்துக்கள் நடமாடும், அதில் என்ன அதிசயம்? இல்லை இல்லை, இது மனிதனுடைய காலடி சத்தம் மாதிரி இருக்கிறதே.
0: குதிரை லேசாக கனைத்தது. கால்களை மாற்றி மாற்றி வைத்து அவஸ்தைப்பட்டது. ஒருவேளை
1: புலி கிளி வருகிறதா என்ன?
0: வந்தியத்தேவன் கட்டை அவிழ்க்க அவசரப்பட்டான். பயனில்லை. அதோ ஒரு உருவம்,

0: அந்தக் காரிருளில் ஒரு கரிய நிழல் போன்ற உருவம் மனித உருவமா அல்லது வேறு என்னவாக இருக்க முடியும்? அது நெருங்கி நெருங்கி வந்தது. வந்தியத்தேவன் தன்னுடைய மனோதைரியம் முழுவதையும் சேகரித்துக் கொண்டான். தன்னுடைய தேகத்தின் பலம் முழுவதையும் காலில் சேர்த்து கொண்டான். ஓங்கி ஒரு உதை விட்டான். வீலென்று சப்தம் போட்டுக்கொண்டு அந்த உருவம் பின்னால் தாவிச் சென்றது. சிறிது தூரம் பின்னால் சென்றதும் டனார் என்று ஒரு சத்தம். பள்ளிப்படை சுவரில் அது மோதிக்கொண்டது போலும். பின்னர் அங்கேயே அந்த உருவம் சிறிது நேரம் நின்றது. பள்ளிப்படை சுவரில் சாய்ந்து கொண்டு நிற்பதாக தோன்றியது. இருட்டில் விவரம் தெரியாவிட்டாலும் அந்த உருவம் தன்னையே உற்று பார்த்து கொண்டிருப்பது போல வந்தியத்தேவனுக்கு உணர்ச்சி ஏற்பட்டது. கட்டுக்களை அவிழ்த்துக் கொள்வதற்கு மேலும் அவசரமாக அவன் முயன்றான். அந்த மந்திரவாதி பிசாசுகள் இவ்வளவு பலமாக முடிச்சுக்களை போட்டுவிட்டன. ஆகட்டும், மறுதடவை அந்த ரவிதாசனை பார்க்கும்போது சொல்லிக் கொடுக்கலாம். அந்த உருவம் இடம் விட்டு பெயர்ந்தது. பள்ளிப்படைக்குள்ளே போவது போல தோன்றியது. சிறிது நேரத்துக்கெல்லாம் பள்ளிப்படை கோவிலுக்குள் கூழாங்கற்கள் மோதுவது போல டன் டன் சத்தம் சில முறை கேட்டது. கோவில் வாசலில் வெளிச்சம். அதோ அந்த உருவம் கையில் ஒரு சுளுந்தை பிடித்து கொண்டு கோவிலுக்கு வெளியே வருகிறது. தன்னை நோக்கி வருகிறது. அது ஒரு காளாமுக வீர சைவனின் உருவம். நீண்ட தாடியும் சடைமுடியும் மண்டை ஓட்டு மாலையும் அணிந்த பயங்கரமான உருவம். வந்தியத்தேவன் அருகில் வந்து வெளிச்சத்தை தூக்கி பிடித்து அவனை உற்று பார்த்து கொண்டு நின்றது. பயங்கர தோற்றம் கொண்டிருந்த அந்த காளாமுக சைவரை அந்த நேரத்தில் அந்த இடத்தில் பார்க்கும் வந்தியத்தேவன் ஒரு கணம் திகிலடைந்தான். பிறகு அவனுக்கு இயற்கையான துணிச்சல் திகிலை விரட்டி அடித்தது. இவனை எங்கேயோ பார்த்திருக்கிறேனே, எங்கே என்று சிந்தித்தான். ஆம் ஆம், அரிச்சந்திர நதிக்கரையில் மரத்தடியில் படுத்திருந்த போது இரண்டு பேர் வந்து உற்று பார்த்து விட்டு போகவில்லையா? அவர்களில் ஒருவன் இவன். அவ்வளவுதானா? ஒரு தடவை மட்டும் பார்த்த முகமா இது? அந்த கூரிய பார்வையுள்ள கண்கள் வேறு எங்கேயும் பார்த்ததில்லையா? இதற்குள் காளாமுக சைவன் அவனை உற்று பார்த்து விட்டு என்று சிரித்தான். அந்த குரல் அடிக்கடி கேட்ட குரல் போல் இருக்கிறதே, நீதானா?
1: உனக்காக வாய்ந்த நள்ளிரவில் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன்
0: என்று காளாமுக சைவன் கூறிய போது அவன் வேண்டுமென்று சிறிது குரலை மாற்றிக்கொண்டு பேசியதாக தோன்றியது. பின்ன யாருக்காக வந்த என்று வந்தியத்தேவன் கேட்டான்.
1: இளவரசரை தேடிக்கொண்டு வந்தேன்
0: என்றான் காளாமுகன். எந்த இளவரசரை?
1: உனக்கு என்ன அதை பத்தி? நீ ஏன் கேட்கிற?
0: நானும் ஒரு இளவரசன்தான், அதனால் தான் கேட்டேன்.
1: இளவரசனோட முகலட்சணத்தை பாரு.
0: என் முகலட்சணத்துக்கு என்ன ஐயா குறைவு? உம்மை போல தாடி மீசையும் சடைமுடியும் எலும்பு மாலையும் அணிந்தால் என் முகம் லட்சணமாகி விடுமா?
1: அணிஞ்சு பாரு, அப்ப தெரியும்.
0: தாடி மீசையும் ஜடைமுடியும் எத்தனை நாளில் வளரும்?
1: அது என்ன பிரமாதம், ஒரே நாளில் வளர்ந்துடும். வேணும்னா ஒரு நாழிகையில கூட.
0: அப்படித்தான் இருக்கும் என்று நானும் நினைத்தேன்.
1: என்ன நினைச்சா?
0: ஒன்றுமில்லை. என்னை கட்டியிருக்கும் கட்டுக்களை அவிழ்த்து விடு, நானும் உங்கள் கோஷ்டியில் சேர்ந்து விடுகிறேன்.
1: போதும் போதும், ஒன்ன மாதிரியான ஒற்றர்கள் இன்னும் யாரோ எங்க கூட்டத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் எங்கள் மகாசங்கம் இன்று அப்படி முடிந்தது.
0: எப்படி முடிந்தது?
1: மகாசங்கத்துக்கு இளவரசர் வரப்போறாரு. அவர் சிம்மாசனம் ஏறினதும் இங்க மகா குருவை ராஜகுருவாய் ஏற்றுக்கொள்வதாய் வாக்களிக்க போகிறார் என்று காத்திருந்தோம். இளவரசர் வரவே இல்லை.
0: என்னை கட்டவிழ்த்து விடு. இளவரசர் ஏன் வரவில்லை என்று நான் தெரியப்படுத்துகிறேன்.
1: எந்த இளவரசர்?
0: வேறு யார், கண்டராதித்தரின் குமாரர் மதுராந்தகர்தான்.
1: நான் ஊகித்தது சரி.
0: என்ன யூகித்தாய்?
1: நீ ஒற்றன் என்று யூகித்ததை சொல்லுகிறேன்.
0: எதை கொண்டு யூகித்தாய்?
1: இளவரசரை தேடிக்கிண்டு வந்தபோது இந்த காட்டுக்குள்ளிருந்து சிலர் வெளியேறதை பார்த்தேன். அவர்கள் இன்னார் என்று எனக்கு தெரியும். நீ ஒற்றன் என்று சந்தேகித்துத்தான் அவர்கள் உன்னை கட்டி போட்டிருக்க வேண்டும். ஆனால் உன்னை உயிரோடு ஏன் விட்டு போனார்கள் இதுதான் தெரியல.
0: அதை நான் சொல்லுகிறேன். என்னை கட்ட அவிழ்த்து விடு.
1: நீ ஒன்னும் சொல்ல வேணாம். உன்னை கட்ட அவிழ்த்து விடவும் முடியாது. நான் சொல்லுகிறபடி செய்யறதா நீ ஒப்புக்கிண்டா?
0: நீ சொல்லுகிறபடி என்ன செய்ய வேண்டும்?
1: உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல தலையிடுறதில்லைன்னு ஒப்புக்கிண்டு 108 தோப்புகரணம் போடணும்.
0: அப்படியா சமாச்சாரம் என்றான் வந்தியத்தேவன். இந்த பேச்சு நடந்து கொண்டிருந்த போதெல்லாம் அவனுடைய கைகள் சும்மா இருக்கவில்லை. மெல்ல மெல்ல கட்டுக்களை அவிழ்த்து கொண்டே இருந்தன. 108 தோப்புக்கரணம் போட வேண்டும் என்று காளாமுகன் கூறிய போது எல்லா கட்டுக்களும் அவிழ்ந்து விட்டன. பாய்ந்தான் வந்தியத்தேவன், அவனை கீழே தள்ளினான். காளாமுகன் கையில் ஏந்தியிருந்த சுளுந்து பக்கத்தில் விழுந்தது. ஆனால் அடியோடு அணைந்து விடாமல் சிறிது வெளிச்சம் கொடுத்து கொண்டிருந்தது. கீழே விழுந்த

0: கலாமுகன் மார்பின் மீது வந்தியத்தேவன் ஏறி உட்கார்ந்து கொண்டு அவன் முகதாடியைப் பிடித்து உலுக்கினான். தாடி வந்தியத்தேவனுடைய கையோடு வந்து விட்டது. அதே சமயத்தில் காலாமுகன் வந்தியத்தேவனை உதறி தள்ளிவிட்டு எழுந்து நின்றான். தரையில் கிடந்த அணைந்து போகும் தருவாயிலிருந்த சுளுந்தை வந்தியத்தேவன் எடுத்து தூக்கி பிடித்தான். தாடியும் சடையும் இழந்த காலாமுகனுடைய முகம் சாக்ஷாத் வீர வைஷ்ணவ ஆழ்வார்க்கடியானுடைய முகமாக காட்சியளித்து இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து சிறிது நேரம் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். வைஷ்ணவரே, சம்பந்தமில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது என்று எனக்கு சொன்னீரே, நீர் மட்டும் என்ன செய்தீராம் என்று வந்தியத்தேவன் கேட்டான்.
1: உன்னை போல நான் அபாயத்தில் அகப்பட்டுக் கொள்ளலையே அப்பனே. நான் மட்டும் இப்போ வந்திருக்கலன்னா
0: நீர்தான் என் கட்டுக்களை அவிழ்த்து விட்டதாக எண்ணமா?
1: நீ ஏன் கட்ட அவிழ்த்துக்கின்றிருந்தாலும் இந்த காட்டிலிருந்து என் உதவி இல்லாம வெளியே போக முடியாது. நரிகளுக்கு இரையாக வேண்டியதுதான்.
0: நரிகள் கிடக்கட்டும். இங்கே சற்று முன் வந்து கூடியிருந்த மந்திரவாதி நரிகளை நீர் பார்த்திருந்தால் அந்த நரிகளிடமிருந்து நான் தப்பியதுதான் பெரிய காரியம்.
1: அந்த மந்திரவாதிகளை எனக்கும் தெரியும். மந்திரவாதிகள் மட்டும்தான் வந்திருந்தார்களா? இன்னும் யாராவது வந்திருந்தார்களா?
0: சிறிய மீன் ஒன்று வந்திருந்தது. புலியை விழுங்க ஆசைப்படும் அதிசயமான மீன் அது.
1: ஆஹா, சொல்லு சொல்லு சொல்லு, யார் யார் வந்திருந்தாங்க, என்னென்ன நடந்தது, விவரமா சொல்லு.
0: நீர் எதற்காக இந்த வேஷம் தரித்தீர்? சாயங்காலம் எங்கே போயிருந்தீர்? போயிருந்த இடத்தில் என்ன நடந்தது? அதையெல்லாம் சொன்னால் இங்கே நடந்ததை நான் சொல்லுகிறேன்.
1: நான் சொல்றதுக்கு ஒன்றும் அதிகமா இல்லை. இன்னைக்கு முன்னிரவில் கொள்ளிடக்கரையில் காலாமுகர் மகாசங்கம் கூடும்னு தெரிஞ்சுது. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு தான் இந்த வேஷம் போட்டுக்கிட்டு போனேன். பார்த்துட்டு கொள்ளிடக்கரையில் தோணித்துறையில் ஒன்று வந்து சந்திக்கலான்னு நினச்சேன். மகாசங்கமும் கூடிச்சு. பெரிய பருவேட்டரையர் வந்திருந்தாரா? காலாமுகர்களோட பெரிய குருவும் வந்திருந்தார். ஆனால் முக்கியமாக யார் வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அவர் வரல.
2: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: சுழற்காற்று தொடங்கறதுக்கு முன்னால தேவராளன் வந்தியத்தேவனிடம் சொன்னதை நினைவுபடுத்திப்போம். 1000 வருஷத்து அரசகுமாரனை காளிக்கு பலி கொடுக்கலாம் என்றுதான் இலங்கைக்கு வந்தோம். அது சாத்தியப்படவில்லை. அந்த வீர வைஷ்ணவனை வைகுண்டத்துக்கு அனுப்ப பார்த்தோம். அதுவும் முடியவில்லை. நீயாவது வலுவில் வந்து சேர்ந்தாயே, மிக்க சந்தோஷம். இப்போதைக்கு குறுநில மன்னர் இரத்தத்தோடு காளி திருப்தி அடைய வேண்டியதுதான். உடனே வந்தியத்தேவன் கேட்டான், அப்படியானால் ஏன் தாமதிக்கிறீர்கள்? வீர வாலிபனாகிய உன்னை கண்ட இடத்தில் பலி கொடுத்து விடலாமா? கரை சேர்ந்த பிறகு எல்லா பூசாரிகளையும் அழைத்து உற்சவம் கொண்டாடியல்லவா பலி கொடுக்க வேண்டும்? முக்கியமாக பூசாரிணி வர வேண்டுமே. இப்போ மீண்டும் வலிய வந்து சிக்கிக்கிட்டான் வல்லவரையன். ஏமாற்றத்தால் எழுந்த குரோதம் துணிக்க பூசாரியினிடம் சொன்னான் ரவிதாசன், தாங்கள் உடனே புறப்படுங்கள். இவனை நாங்கள் இந்த புண்ணியஸ்தலத்தில் பலி கொடுத்து விட்டு திரும்புகிறோம். ஆனால் அந்த உக்ர துர்காதேவி அந்த மந்திரவாதியை எப்படி அடக்கிட்டா என்பதை பார்த்தோம். நகைச்சுவைக்காக சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆனவர் எதிர்கொள்ள வேண்டிய அடுத்த பிரச்சனை அவரை விடுவிச்சாரே அந்த ஆளின் தொணதொணப்பு. கட்டுகளை வந்தியத்தேவன் அவிழ்த்து முடிக்கிற சமயம் பார்த்து காளாமுக வேஷத்தில் வந்து சேர்ந்துட்டான் திருமலையப்பன். வழிகாட்ட வந்த மாதிரி பேசி ஆழம் பார்க்குறான். நேர்களே, கருத்து தூண்டும் 2 தொடர்கள். கூழாங்கற்கள் மோதும் ஒலி. நெருப்பை உண்டாக்க ஆதி மனிதன் பயன்படுத்தின கல் சிக்கிமுக்கி எனப்படும். உறுதியான இந்த கற்களை ஒன்னோட ஒன்று உரசினா தீப்பொறி எழும். சிக்கி தீ, முகம் வாய். சிக்கிமுக்கி வாயில் நெருப்பை கொண்ட கல். சிலிக்கா என்கிற கனிமத்தால் ஆன கடினமான படிவு பாறையிலிருந்து கிடைக்கிற இந்த கல் ஃப்ளிண்ட் ஸ்டோன் எனப்படுகிறது. குருவின் அறிவுரை கேட்பவரின் மனத்துக்குள் மறைஞ்சிருக்கிற ஞானத்தை ஒளிரச் செய்வத சிக்கிமுக்கி கற்களின் உரசலுக்கு ஒப்பிடுவாங்க. தோப்புக்கரணம். வலது கை இடது காதையும் இடது கை வலது காதையும் கத்தரி போல் பிடித்து கொள்ள உட்கார்ந்தும் எழுந்தும் செய்கிற செயல் துவாபியாம் கர்ணகா. இரு செவிகளாலும்

0: என்கிற தொடர் தோப்பு கரணம் ஆயிடுச்சு. பெரும்பாலும் தண்டனை என்கிற பேரில் குறிப்பிடப்பட்டாலும் இது சிறப்பான உடற்பயிற்சி. கை முதலான புறக்கருவிகளை இயக்கி மனம் முதலான அகக்கருவிகளை பரம்பொருளிடம் ஊன்றி ஒன்ற செய்யும் ஆற்றல் மிகுந்த இந்த யோக முறைக்கு தோர்பிகி கைகள், கர்ணம் செவிகள் என்கிற இணைப்பினால இந்த பேர் வந்துச்சுன்னும் சொல்லுவாங்க.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: தொடர்வது திரையிசை பாடலொன்று, டி எம் சவுந்தரராஜன் குரலில் இரு மலர்கள் திரைப்படத்திலிருந்து.

0: திரை இசை கேட்டீர்கள். விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: ஏற்பாடு ஆயிடுச்சு. எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு.
2: காட்டு.
1: உடனடியாக 20,000 ரூபா லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பியிருக்கேன்.
3: RBI சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதத்தில் 29,88,000 கோடி ரூபாய் அளவிற்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால், உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீதித்துறையின் சேவைகளை மேம்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் மக்களுக்கு குறித்த காலத்திற்குள் நீதி கிடைக்கும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். உடல் உறுப்பு தானத்தில் சிறந்த மாநிலத்திற்கான விருது தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச உடல் உறுப்பு தினத்தை ஒட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் இந்த விருதினை வழங்கினார். தமிழகத்தின் சார்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இந்த விருதினை

0: தமிழகத்தின் சார்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இந்த விருதினை பெற்றுக் கொண்டார். இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: பள்ளி அறிக்கை வெளியிடுறத வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல வந்து கடந்த ஆட்சி நடைபெற்ற ஊழல்கள் என்னென்னலாம் வந்து கோயில் சொத்துக்கள் வந்து அபகரிக்கப்பட்டிருக்குது, கோயில் சொத்துக்கள் எப்படி எல்லாம் வந்து பல்வேறு இடங்களில் வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை எல்லாத்தையும் நாங்கள் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் யாரெல்லாம் அதில் வந்து ஈடுபட்டிருக்காங்கன்றதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஊழல் அப்படின்றது வந்து முற்றிலும் ஒழிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் நாங்கள் அதை வச்சிருக்கிறோம். நிச்சயமாக அந்த ஊழலை ஒழிப்போம். இது வரைக்கும் இருந்த ஊழல்களை எல்லாம் நாங்கள் ஒழித்துட்டு அதே போல கோயில் சொத்துக்களை வந்து முறைகேடாக யார் யாரெல்லாம் பயன்படுத்திருக்காங்க, முறைகேடாக
0: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு இதுவரை அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டாதது ஏன் என்று வினவியுள்ளார். கர்நாடகாவில் இது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். குறுவை நிவாரண சிறப்பு தொகுப்பை தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் ஓடா நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கும் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குறை கூறினார். தாவேக நிர்வாகிகளே பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் குறித்து அவதூறாக மிரட்டும் வகையில் பேசியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கியுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு ஜி கே இளந்திரையன் இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். எதிர்காலத்தில் இதுபோல் பேசப்போவதில்லை என்று தூத்துக்குடி நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகள் இந்த உத்தரவில் இடம்பெற்றுள்ளன. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை விடுவிக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தலின்படி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்து காரணமாக மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தும்பைப்பட்டி 4 வழிச்சாலை மேம்பாலம் பகுதியில் இன்று காலை சென்னையிலிருந்து திருநெல்வேலி நோக்கி கார் ஒன்று சென்று கொண்டிருந்த நிலையில் அங்கிருந்த மேம்பாலம் பகுதியில் முன்னே சென்ற இருசக்கர வாகனம் மீது எதிர்பாராத விதமாக கார் மோதியதில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் மறுபுறம் மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த காரின் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் ஒரு பெண் குழந்தை உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் படுகாயங்களுடன் இருவர் மீட்கப்பட்டு மேலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மேலூர் காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டதுடன் வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர். மாவட்ட ஆட்சியரும் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார். அதிகாலை நடந்த விபத்தில் பெண் குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றார்.
3: வட தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களான காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், ராமநாதபுரம் மற்றும் மேற்குத்தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு

0: திருமதி பத்மஜா இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி விவகாரத்தில் மேலும் 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 92 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம் 4 வெள்ளி 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம் 6 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் விஜேந்தர், பிரேம், யசோதன் ஆகியோரும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிஷாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஆர்யன் தாக்கர் இணையும், யசோதன் தீரஜ் இணையும், பிரேம் குல்தீப் இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் பிரேம் மணிஷா இணையும், மகளிர் இரட்டையர் பிரிவில் மணிஷா ஆண்ட்ரூ இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் 4 வெள்ளி 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியா தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவிலும் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சான்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித் குமார், ஆஷிஷ் யாதவ், தரணிதரன் தியாகராஜன், பூஜா, தனு சௌத்ரி உட்பட 36 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி அமெரிக்காவின் யூஜினில் நாளை மறுநாள் தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் வலுதூக்கும் பிரிவில் பதக்கங்களை வென்றவர்களுக்கான பரிசுத் தொகையை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று புதுதில்லியில் வழங்கினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி அடுத்த ஆண்டு சீனாவின் செங்டுவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: சீக்கிரம் டிபன் பேக் பண்ணுங்க ராஜு, மொபைல வை.
3: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
2: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
3: அப்ப சரியான நம்பர்
2: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
3: அக்கா, நீங்க காப்பாத்திட்டீங்க.
2: வேலையில இருந்து இல்ல.
3: ஆமா, RBI சொல்கிறது
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
1: நேரம் 6:40 45 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை நேயர்களின் ரசிக்க இருப்பது மனதில் நின்றவை. முதல் பாடல் பெரிய தம்பி, இந்த படத்திலிருந்து ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல்.

மனதில் நின்ற இனிய திரையிசை பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள் நேயர்களே. நேரம் 7 மணி. திரைகானமாக முதல் பாடல் ஆதி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா குரல்களில்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் முருகேசன் அவர்கள்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலருடன் ஆய்வுக் கூட்டம் மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, குழந்தைகள் பாதுகாப்புத்துறை, தாட்கோ மாவட்ட தொழில் மையம், மகளிர் திட்டம் உள்ளிட்ட துறையின் சார்பில் முடிவற்ற வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளில் உள்ளிட்டவர்களை குறித்து துறை வாரியாக விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டது. வங்கியின் மூலம் பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் பெறப்படும் கடன் உதவிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் விண்ணப்பங்களை உடனுக்குடன் பரிசீலனை செய்து அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு கடன் உதவிகளை விரைந்து வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பட்டா இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசலம் வட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா பேசும்போது, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சின்னசலம் வட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் பங்காரங் கிராமத்தில் வேளாண்மை துறையின் சார்பில் தேசிய எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் மதிப்பு சங்கிலி தொகுப்பு திட்டத்தின் கீழ் ஏக்கருக்கு ₹7,500 மானியத்தில் 60 கிலோ நிலக்கடலை பயிரிடப்பட்டுள்ள வயலினை நேரில் பார்வையிட்டு மின்னணு பயிர் கணக்கீடு பணியின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார். மேலும் நமச்சியாயபுரம் கிராமத்தில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் பயிரிடப்பட்டுள்ள மஞ்சள் வயல் மற்றும் கருவேப்பிலை வயலினை நேரில் பார்வையிட்டு மஞ்சள், கருவேப்பிலை போன்ற பயிர்களின் சாகுபடிகள் முறையில்

0: மானிய விவரங்கள், சந்தைப்படுத்தல் உள்ளிட்டவைகளை குறித்து கேட்டறிந்தார். மேலும் பயிர்களை உரிய முறையில் பராமரிக்கவும் முறையாக தண்ணீர் பாய்ச்சுவதை கண்காணிக்கவும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நம்பிச்சாபுரம் கிராமத்தில் விக்சித் பாரத் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளை பார்வையிட்டு பதிவேடுகள் குறித்து சம்பந்தப்பட்ட அலுவலரிடம் கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது, கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே விடாகம் ஊராட்சியில் விக்சித் பாரத் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் உத்தரவாத இயக்கம் திட்டத்தின் கீழ் ₹6.30 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கூடுதல் வட்டார நாற்று பண்ணையினையும் ₹2.16 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மரக்கன்றுகள் நடும் பணிகளையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் உளுந்தூர்பேட்டையில் ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய் மானிய நிதி திட்டத்தின் கீழ் ₹6 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் உளுந்தூர்பேட்டை புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டுமான பணிகளையும் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் ₹16.85 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகளையும் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து குடிநீர் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் ₹30.25 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் குடிநீர் குழாய் அமைத்தல் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்தல் பணிகளையும் ₹6.95 கோடி மதிப்பீட்டில் பாதாள சக்கரை இணைப்பு அமைக்கும் பணியினையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் புதிய பேருந்து நிலையத்தில் அடித்தள பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதையும் பாதாள சக்கரை இணைப்புகளையும் அதிகப்படுத்தவும் குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகளை விரைந்து முடித்திடவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. எனவே பணிகளை விரைவாகவும் தரவாகவும் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா இவ்வாறு தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 2027 ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமாக வீடுகள் பட்டியல் தயாரித்தல் மற்றும் வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் தொடங்கி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணி வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை மாவட்டம் முழுவதும் நடைபெற உள்ளது. பணிக்கான கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 2119 ஆசிரியர்கள் கணக்கெடுப்பாளர்களாகவும் 356 ஆசிரியர்கள் மேற்பார்வையாளராகவும் நியமிக்கப்பட்டு களப்பணியில் ஈடுபட்டனர். கணக்கெடுப்பாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று வீடுகள் குறித்து தயாரிக்கப்பட்டுள்ள 33 கேள்விகளை கேட்டு டிஜிட்டல் முறையில் தகவலை பதிவு செய்வார்கள். எனவே கணக்கெடுப்பிற்கு வரும் அலுவலர்களிடமிருந்து பொதுமக்கள் தங்கள் வீடுகள் பற்றிய சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்கி இந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பணிக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா கேட்டுக்கொண்டுள்ளார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என். முருகேசன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திசேதோ பக்தியார் ஒலி வீச் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இந்த பேச்சுக்களின் போது இந்தியாவின் பயிற்சி திட்டங்களின் மூலம் 3000 மேற்பட்ட உஸ்பெகிஸ்தான் அதிகாரிகள் பயனடைந்திருப்பதாக தெரிவித்தார். 16,000 மேற்பட்ட இந்திய மாணவர்கள் உஸ்பெகிஸ்தானில் உயர்கல்வி பயின்று வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இருசக்கர மின் வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதம் மட்டும் 330,000 இருசக்கர மின் வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 66% அதிகமாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜி

0: ஜித்தன் ராம் மான்ஜி சிறு குறு தொழில்துறையினருக்கான கடனுதவி வெகுவாக அதிகரித்துள்ளதாக கூறினார். இதன் காரணமாக இந்த தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2014 சிறு குறு தொழில்துறையினருக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்பட்டதாகவும் தற்போது இது 38 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். சிறு குறு தொழில்துறையினருக்கு உதவும் வகையில் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்தும் திரு ஜீத்தன் ராம் மான்ஜி எடுத்துரைத்தார். நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியதை சுட்டிக்காட்டினார். இந்த மசோதா மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். இதேபோல் மாநிலங்களவையில் சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்திலும் எதிர்க்கட்சிகள் பங்கேற்காததை சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உரிய வாய்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் அதனை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் வெள்ளத் தடுப்பு திட்டங்களுக்காக 2,536 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாக கூறினார். திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மாநில அரசுகளுக்கு இருப்பதாகவும் தொழில்நுட்பம் மற்றும் நிதியுதவியை மட்டும்தான் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்தார். குஜராத் மாநிலம் மாஞ்சல்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு சத்யேந்திரபாய் பட்டேல் வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் பீகாபாய் ரபாரியை விட 30,630 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். பீகார் மாநிலம் பான்கிபூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அதன் நிறுவனர் திரு பிரசாந்த் கிஷோர் பிஜேபி வேட்பாளர் திரு நிர்மல்குமார் சின்ஹாவை விட 19,000க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மத்திய பிரதேசத்தின் தத்தியா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட கியான் ஷியாம் சிங் தமக்கு அடுத்தபடியாக வந்த பிஜேபி வேட்பாளர் திரு அசுதோஷ் திவாரியை விட 6,016 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இன்று பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நரேந்திர சுவாமி, சிவராஜ் தங் தாகி உட்பட 19 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ரயில்வே கடந்த மாதம் 14 கோடியே 10 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 9% அதிகமாகும் என்று ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரயில்வே மூலம் மின் உற்பத்தி நிலையங்களுக்கான நிலக்கரி விநியோகம் கடந்த மாதம் 20% அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள சாலைகளில் பாதசாரிகளுக்கான பகுதி வரையறுக்கப்படுவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அலோக் ஆராதே அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திராவில் கைத்தறி நெசவாளர்களுக்கு வருடந்தோறும் 25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டம் வரும் 7ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட இருப்பதாக அம்மாநில ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி சவிதா அறிவித்துள்ளார். இன்று அமராவதியில் இது தொடர்பாக ஜவுளித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். தேசிய கைத்தறி தினமான வரும் 7ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், தகுதியுள்ளவர்கள் நாளை மறுநாள் மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பஞ்சாபில் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை 15 நாட்களுக்குள் விடுவிக்க வேண்டும் என்று அம்மாநில அரசுக்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.

0: இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த பொறுப்பு தலைமை நீதிபதி அஸ்வினி குமார் மிஸ்ரா, நீதிபதி ரோஹித் கபூர் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. நிதிச்சுமையை காரணம் காட்டி அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை வழங்காமல் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து அம்மாநில அரசின் தலைமைச் செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் தலைமையில் இன்று உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதற்கட்டமாக வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக அந்த கூட்டத்தில் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்க உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேற்கு வங்கத்தில் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான வருவாயை அதிகரிக்க வகை செய்யும் வழிகாட்டு நெறிமுறைகளை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. பஞ்சாயத்து அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இந்த நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மேற்கு வங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான வருவாயை 5 மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் எவ்வித பேச்சுக்களும் நடைபெறவில்லை என்று ஈரான் கூறியுள்ளது. ஈரானுடன் மத்தியஸ்தர்கள் வாயிலாக பேச்சுக்கள் நடைபெறுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்த நிலையில் ஈரான் இதனை தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. ரோல்பா மாவட்டத்தில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் 4.4 பதிவானது. இதன் காரணமாக பியூச்சான் மாவட்டத்தின் சில பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் டி பாலாஜி சேராலே தங்கப்பதக்கத்தையும் ருத்ரகுமார் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் காதா கட்டாக்கே வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற சத்தீஸ்கரை சேர்ந்த ஞானேஸ்வரி யாதவிற்கு அம்மாநில அரசு 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவித்ததோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பதவி உயர்வையும் வழங்கியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் வெற்றி பெற்றார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான 20 வயதுக்குட்பட்டோருக்கான 1வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சத்யேந்திர மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். அசர்பைசானின் பாக்குவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 92 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டிகள் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. 15 நொடி. ஆகாஷ்வாணி பண்ணைச் செய்தி. உழவர் நண்பர்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாலி, வரகு, சாமை, பாசிப்பயறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடி முருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி, தட்டை பயிறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை, இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். அல்லது இயக்குனர் விதை மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது தொலைபேசி எண்கள் 0422661123, 0422661132. இந்த எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in. முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. உங்கள் முருங்கைக்காயில் காய் ஈ தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களிலிருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரி

வைத்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரனல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய் பூச்சி உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காய் ஈ தாக்குதலை நாம் கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள்: குறைந்த அளவு விதையே தேவைப்படும், அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர்கட்டுதல் அவசியம். கோனோவீட்டர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோனோவீட்டரை பயன்படுத்தலாம். இலைவண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கிறார். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு: புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டை கோழி, சண்டை கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் 1 வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் 1 வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழுப்பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ரானிகட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி. இப்போது கேட்போம்.

0: அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி.
1: ஏன் வள்ளி, ஏரிக்கரைக்கு தோழிங்க நாம எல்லாரும் ஒன்னா போகணும்னு ஆசைப்பட்டது நீதான். ஆனா நேத்து நாங்க எல்லாரும் ஒன்னு கூடி ஆட்டோம் பாட்டோம்னு இருந்தோம், ஒன்ன மட்டும் அங்க காணலையே.
2: ஆசையாதான் இருந்துச்சு.
1: அப்புறம் என்ன, எந்த வேலையா இருந்தாலும் பறவு பார்த்துக்கலாம்னு விட்டுபிட்டு ஏரிக்கரைக்கு வந்திருக்கலாம்ல. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி விளையாடின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா.
2: வேற எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு வந்திருப்பேன், ஆனா கழனியில களைச்செடிக அதிகமாயிடுச்சுன்னு அன்னைக்குதான் களை எடுத்தோம். இந்த நேரத்துல மச்சானுக்கு உதவுலன்னா எப்படி?
1: ஆனா கழனியில களை எடுத்ததா இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி கூட சொன்னியே.
2: களைச்செடிகளை கட்டுப்படுத்தினாதானே பயிருக்கு சரியான சத்துக்கள் போய் சேரும்.
1: அதெல்லாம் சரிதான் புள்ள, ஆனா களை நிர்வாகம் சரியா செஞ்சா இப்படி அடிக்கடி களை எடுக்க வேணாம்ல.
2: சரி, வேற எப்படி களைகளை கட்டுப்படுத்தலாம்னு

0: நீ தான் சொல்ல, ஆனா மருந்தடிக்காம.
1: வள்ளி, திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ பி ஸ்ரீனிவாச பெருமாள் அவங்க அங்கக வேளாண்மையில் களை மேலாண்மை பத்தி தெளிவா எடுத்து சொல்றாங்க. இந்த விவரங்களை நீ மொதல் கேளு.
2: நாம் பயிர் செய்யும் பயிர்களுக்கு இடையில் வளரக்கூடிய தேவையற்ற செடிகளே களைகளாகும். ஆண்டுதோறும் இந்தியாவில் களைகளினால் 92,000 கோடி அளவிற்கும் தமிழ்நாட்டில் 3,000 கோடி அளவிற்கும் பாதிப்பு

கலைகளாகும். ஆண்டுதோறும் இந்தியாவில் கலைகளினால் 92,000 கோடி அளவிற்கும் தமிழ்நாட்டில் 3,000 கோடி அளவிற்கும் பாதிப்பு ஏற்படுகின்றன. இந்த கலைகள் நாம் பயிர்களுக்கு இடும் இடுபொருட்களை எடுத்துக்கொண்டு மிகவும் வேகமாக வளர்கின்றது. இந்த கலைகளை பல்வேறு முறைகளில் நாம் கட்டுப்படுத்தலாம். கட்டுப்படுத்துவதற்கு முன்பு நம் கலைகளின் வகைகளை பற்றி அறிந்து கொள்வோம். பொதுவாக நாம் பயிர் செய்யும் பயிர்களில் 3 வகையான கலைகள் காணப்படுகின்றது. 1, புல் வகை கலைகள். கிராமிண குடும்பத்தை சேர்ந்த கலைகள் புல் வகை கலைகள் எனப்படும். அவை நெல் மிரட்டி, வரிசினாம்புல், சீலைப்புல் போன்றவைகளாகும். அடுத்தது கோரை வகை கலைகள். இந்த சைப்பரேசிய குடும்பத்தில் வளரக்கூடிய கலைகள் வந்து நம்ம வந்து கோரை வகை கலைகள் என்று கூறுவோம். இவற்றில் மணிக்கோரை, ஊசிக்கோரை, கோரைக்கிழங்கு என்ற 3 வகையான கோரை கலைகள் உள்ளது. இவற்றுள் கோரைக்கிழங்கு என்பது மிகவும் ஆபத்தான கலைகளாக விவசாயி மற்றும் விஞ்ஞானிகளால் அறியப்படுகிறது. மற்றொன்று வகையான கலையானது அகன்ற இல கலைகள். இந்த புல் வகை கலைகள், கோரை வகை கலைகளை தவிர்த்து வளரக்கூடிய இருவித்திலை தாவரங்களை அகன்ற இலை கலைகள் என்று நாம் கூறுவோம். கலைகளை கட்டுப்படுத்தும் முறைகள், வெவ்வேறு முறைகளை நாம் இந்த கலைகளை கட்டுப்படுத்தலாம். முதலில் பாதுகாப்பு முறை. கலைகள் வருவதற்கு முன்பு கட்டுப்படுத்தும் முறையே பாதுகாப்பு முறையாகும். நாம் தேர்வு செய்யும் விதைகள் கலை கலப்பு இல்லாத விதைகளாக நன்று சான்று பெற்ற விதைகளை தேர்ந்தெடுத்து விதைக்க வேண்டும். அவ்வாறாக நாம் சான்று பெற்ற விதைகளை உபயோகிக்கும் போது விதைகளின் மூலம் பரவக்கூடிய கலைகளை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக தொழுவுரம். நாம் வயலுக்கு இடும் தொழுவுரங்களை பொதுவாக எந்த பயிராக இருந்தாலும் 12.5 டன் வரை தொழுவுரங்கள் தேவைப்படும். அவ்வாறாக நாம் இடும் தொழுவுரமானது எந்த ஒரு களை விதைகள் இல்லாத தொழுவுரம் இருக்க வேண்டும். அதை எப்படி பெற முடியும் என்றால், நன்கு மக்கிய தொழுவுரங்களை நம் வயலில் இடும்போது எந்த ஒரு களை விதைகள் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி அந்த தொழுவுரத்தை வயலில் இட்டவுடன் பயிர்கள் எடுத்து நன்கு உபயோகித்து கொள்ளும். அடுத்ததாக நாம் பார்க்கும் அனைத்து விவசாயிகளால் பயன்படுத்தும் முறையானது கோடை உழவு. கோடை உழவு என்பது சித்திரை வைகாசி மாதங்கள். பொதுவாக இந்த மாதங்களில் தமிழ்நாடு, இந்தியா அனைத்து பகுதிகளிலும் அதிகமான அளவு வெப்பநிலை காணப்படும். இந்த காலத்தில் கோடை உழவு செய்யும் போது மண்ணில் அடிப்பகுதி என்பது 5 முதல் 10 சென்டிமீட்டர் அளவிலுள்ள மண்ணில் அடிப்பகுதி உள்ள களை விதைகள், நூற்புழுக்கள், கோரை கிழங்குகள் போன்றவை மண்ணின் மேற்பரப்புக்கு கொண்டு வரப்படுகிறது. அப்பொழுது பார்த்தீர்களால் மண்ணில் 40 முதல் 50 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக களை விதைகள் வந்து அழிந்துவிடும், நூற்புழுக்களும் வந்து அழிந்துவிடும். அது மட்டுமில்லாமல் இந்த கோரைக்கிழங்குகள் வெப்பத்தினால் அழிக்கப்பட்டு மற்றும் பறவைகளால் எடுத்து செல்லப்படுகிறது. இவ்வாறாக நம்ம அங்கக முறையில் களைகளை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தீர்கள்னால் சில உளவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி களைகளை கட்டுப்படுத்தலாம். நிலப்போர்வை. நிலப்போர்வை ஆங்கிலத்தில் வந்து மல்ச்சிங் என்று சொல்வார்கள். இந்த நிலப்போர்வையானது நாம் பயிர் செய்யும் பயிர்களுக்கு இடையில் காய்ந்த இலைகள், கரும்போட இலைகள், நெல்லட வைக்கோல் ஆகியவற்றை நாம் வயலில் இட வேண்டும். இவ்வாறாக நம்ம வயலில் பதப்பி விடும்போது வயலில் வெளிச்சம் புகும் தன்மை வந்து குறைந்து விட இருக்குது. நிலத்தில் சூரிய ஒளி புகும் தன்மை குறைந்து விடுவதால் வயலில் உள்ள களைகளின் விதைகள் முளைக்கும் தன்மை குறைந்து விடுகிறது. அது மட்டுமில்லாமல் சிறிது காலம் கழித்து நிலத்தில் இட்டுள்ள மூடாக்குகள் மக்கி வயலுக்கு வந்து உரமாக வந்து கிடைக்குகிறது. அடுத்ததாக நாம் என்ன பார்க்கணும், ஊடு பயிர். ஊடு பயிர் என்பது நாம் பயிர் செய்யும் பயிர்களுக்கு இடையில் விதைக்கும் பயிர்களே ஊடு பயிர்களாகும். பொதுவாக நாம் மிகவும் விரைவாக வளரக்கூடிய உளுந்து, பச்சை பயிறு, தட்டைப்பயிறு போன்ற விதைகளை நாம் ஊடு பயிராக பயிர் செய்யலாம். இந்த ஊடு பயிர்கள் பொதுவாக அகலமான இடைவெளி உள்ள பயிர்களான கரும்பு, பருத்தி போன்றவற்றில் இதனை நாம் பயிர் செய்யும் பொழுது இவை மிகவும் வேகமாக வளர்ந்து நிலத்தை மூடிக்கொள்வதால் சீக்கிரமாக வந்து களைகளெல்லாம் வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்து வந்து பயிர் சுழற்சி. பயிர் சுழற்சி என்பது அங்கக வேளாண்மையில் நாம் களைகளை கட்டுப்படுத்தும் மிகவும் முக்கியமான முறையாகும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப வயலில் நாம் உபயோகிப்பதால் அந்த பயிரில் இருக்கிற களைகளோட தன்மை வந்து அதிகமாகிடுது. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த களைகளை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமான ஒரு செயலாக ஆகிவிடுது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு பயிர் சுழற்சி. ஒரு பருவத்தில் நெல் பயிர் செய்தோம் என்றால் அடுத்த பருவத்தில் உளுந்தோ அல்லது எண்ணெய் வித்து பயிரான நிலக்கடலை, எள்ளு ஆகியவற்றை பயிர் செய்தோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலம் வந்து நல்ல ஊட்டச்சத்து அதிகம் பெற்று நல்ல விளைச்சல் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் களைகளும் நாம் கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக நம்ம நெல் வயலை ஊடு பயிராக அசோலா என்ற உயிர் உரத்தை வந்து பயன்படுத்தலாம். இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து
டூயல் கிராப்னு

0: சொல்வாங்க. பொதுவாக இது நவரை மற்றும் குருவி காலங்களில் நாம் நெல்லுக்கு இடையில் அசோலா பயிர் செய்வதால் வயல்களில் வந்து அதிக அளவு வந்து தழைச்சத்து கிடைக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த அசோலா நெல்லுக்கு தேவையான தழைச்சத்து அளவில் 20% குறைக்கிறது. களைகளும் இல்லாமல் சூழ்நிலையை வந்து ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக கோனோவீடர் என்ற இயந்திரத்தின் மூலம் நாம் களைகளை கட்டுப்படுத்தலாம். இந்த வகை கோனோவீடரில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம சதுர வடிவில் பயிர் செய்யும் நெல் பயிரில் இந்த கோனோவீடரை பயன்படுத்துவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா முன்னோக்கியும் பின்னோக்கியும் இரண்டு பயிர்களுக்கு இடையில் நாம் உபயோகிக்க வேண்டும். முன்னோக்கும்போது நிலத்தில் உள்ள களைகளை பிடுங்கப்பட்டு பிறகு நம்ம பின்னோக்கி இழுக்கும்போது அந்த பிடுங்கப்பட்ட களையானது மண்ணில் அழுத்திவிடும். இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து களை வந்து அனைத்தும் திருப்பம் வந்து மண்ணிலே வந்து அழுந்தி விடுவதனால் உங்களுக்கு மக்கி உரமாக கிடைக்கிறது. நம்ம நிலத்தை வந்து நன்கு காற்றோட்டம் உள்ளதாக செய்வதனால் நிலத்தில் உள்ள அனைத்து நீர் மற்றும் நாம் வயலிலிடும் சத்துக்கள் எடுத்துக்கொள்ளுகிறது. ஏன் அங்கக வேளாண்மைக்கு செல்ல வேண்டும் என்றால் தற்போதுள்ள கால சூழ்நிலையில் செயற்கை உரங்கள் வைத்து விவசாயம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்பட்டு மண்ணினோட வளமைத்தன்மை வந்து குறைஞ்சி போகுது. அதனால் வந்து நம்ம மண்ணம் பார்த்திங்கன்னா நஞ்சாக போயிடுது. இதனை குறைப்பதற்காக அங்கக வேளாண்மையில் தற்போது சொன்ன முறைகள் மூலம் களைகளை கட்டுப்படுத்தி அதிக மகசூல் அது மட்டும் இல்லாமல் நஞ்சில்லா உணவுகளை உற்பத்தி செய்யலாம்.
1: என்ன பிள்ள, அங்கக வேளாண்மையில் களை மேலாண்மை பத்தின விவரங்களை திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ பி ஸ்ரீனிவாச பெருமாள் அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்புல அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல.
2: ஆமா செல்வி, களைகளை எப்படி வகைப்படுத்தி தெரிஞ்சுக்கிறதுனோ, இயற்கை முறையில் களைகளை கட்டுப்படுத்த என்னென்ன வழிமுறைகள் இருக்கணும் இவங்க தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்களே. இப்போதானே புரியுது, இது போல் தொழில்நுட்பங்களை சரியாக கடைபிடிக்காமல் நாங்கள் களைகளை கட்டுப்படுத்த எங்கள் நேரத்தை தான் அதிகமாக செலவு செஞ்சுருக்கோம்னு.
1: வள்ளி, இப்போ தான் இந்த தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டல்ல, இனியாச்சும் உங்கள் கழனிக்கு தேவையான களை கட்டுப்பாட்டு முறைகளை சரியாக பயன்படுத்திக்க புள்ள.
2: கண்டிப்பாக, இவங்க சொன்ன முறைகளை பயன்படுத்தி எங்கள் கழனியில் களைகளை கட்டுப்படுத்தி பயிரையும் சீராக பராமரிப்போம். அதுக்கு செலவிடுற நேரத்தையும் குறைச்சி மற்ற விஷயங்களையும் கவனத்தை செலுத்துவோம்.
1: அப்படின்னா
2: இனி தோழிகளோட அதிக நேரம் செலவு செய்ய முடியும்ல.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: நிலக்கடலை விதை விதைப்பு கருவியின் மூலம் உற்பத்தி மேலாண்மை. நிலக்கடலை ஒரு முக்கியமான பருப்பு வகையைச் சேர்ந்த எண்ணெய் வித்து பயிராகும். இது உலகளவில் எண்ணெய் மற்றும் புரதச்சத்து நிறைந்த உணவாக பயன்படுகிறது. இதன் பூர்வீகம் பிரேசில் ஆகும். அங்கிருந்து 11 நூற்றாண்டில் பல்வேறு நாடுகளுக்கு பரவியதாக அறியப்படுகிறது. இந்தியாவில் நிலக்கடலை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி பற்றி தெரிந்து கொள்ளலாம். உலகளவில் நிலக்கடலை உற்பத்தியில் இந்தியா, சீனா, நைஜீரியா, அமெரிக்கா, சூடான் போன்ற நாடுகள் முன்னிலையில் உள்ளன. இதில் 60% மேல் சீனா மற்றும் இந்தியா பங்கு வகிக்கின்றன. இந்தியாவில் சராசரியாக ஹெக்டருக்கு 1.4 டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்திய அளவில் குஜராத் நிலக்கடலை சாகுபடியில் அதிக பங்கினை வகிக்கிறது. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், குஜராத், கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா நிலக்கடலை உற்பத்தி செய்யும் முக்கிய மாநிலங்கள் ஆகும். நிலக்கடலை பயிரினை கை மூலம் விதைத்தால் ஏக்கருக்கு 50 கிலோ விதை தேவைப்படும். விதைப்பு செய்ய 12 நபர்கள் தேவைப்படும். குறைந்தது 8 மணி நேரம் செலவாகும். அதே நாட்டு கலப்பை மூலம் விதைத்தால் 4 மணி நேரத்தில் 3 நபர்கள் கொண்டு 50 கிலோ விதையை விதைக்கலாம். இதே விதைப்பு கருவி மூலம் விதைத்தால் ஏக்கருக்கு 50 கிலோ விதையினை 50 நிமிடங்களில் 1 நபர் உதவியுடன் செய்துவிடலாம். இதற்கான செலவும் மிகவும் குறைவு. தமிழ்நாட்டில் நிலக்கடலை சுமார் 6.19 லட்சம் ஹெக்டரில் பயிரிடப்பட்டு சுமார் 10.98 லட்சம் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் 70% மானாவாரியிலும் 30% இரவையிலும் பயிரிடப்படுகிறது. முக்கியமாக மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் சுமார் 56.1 ஹெக்டரில் நிலக்கடலை சாகுபடி செய்யப்படுகிறது. உயர் விளைச்சல் பெற வறட்சி மற்றும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை தேர்வு செய்வது முக்கியமாகும். திண்டிவனம் எண்ணெய் வித்து ஆராய்ச்சி நிலையத்தில் வெளியிடப்பட்ட TMV 7-13 மற்றும் VRI 2-3-6 போன்ற ரகங்கள் மானாவாரி நிலக்கடலை சாகுபடிக்கு உகந்தவைகளாகும். இந்தியாவில் நிலக்கடலை இந்தோனேஷியா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், மலேசியா, தாய்லாந்து நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா நிலக்கடலை உற்பத்தியில் மாறுபாடுகளை சந்தித்துள்ளது. காலநிலை மாற்றங்கள், அதிக இடுபொருள், விற்பனை விலையின் ஏற்ற இறக்கம், தவறான விதை இடைவெளி, விதைப்பு முறையின் குறைபாடு, சரியான தொழில்நுட்பங்களை கடைபிடிக்காமை போன்றவை நிலக்கடலை உற்பத்தி குறைவதற்கு முக்கிய காரணிகளாகும். நிலக்கடலை சாகுபடியில் விதைப்பு முக்கிய பணியாகும். பாரம்பரிய முறையில் விவசாயிகள் கைமுறை விதைப்பில் அதிக உழைப்பையும் நேரத்தையும் செலவிடுகின்றனர். இதை எளிதாக்கும் வகையில் டிராக்டருடன் இணைத்து நிலக்கடலை விதைக்கும் இயந்திரம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. இக்கருவியை கொண்டு வயல்களில் விதைப்பு பணி மேற்கொள்வதன் மூலம் அதற்கான செலவை கணிசமாக குறைக்கலாம். குறிப்பாக மானாவாரி விவசாயிகளுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். இக்கருவியின் மூலம் பயிர் 1.5 அடி முதல் 3 அடி இடைவெளியிலும் வரிசைக்கு வரிசை குறைந்தது 1.5 அடி முதல் நமது தேவைக்கேற்ப இடைவெளியிலும் விதைக்க இயலும் என்பது இதன் மற்றொரு சிறப்பம்சமாகும். மானாவாரி நிலங்களில் நிலக்கடலை விதைக்கும் இயந்திரத்தை பயன்படுத்தி விதைக்கலாம். இவ்வகையில் TNAU-ஆல் மேம்படுத்தப்பட்ட விதை விதைக்கும் இயந்திரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதிக ஆரம்ப செலவு மற்றும் கிராமங்களில் பழுது பார்க்கும் வசதிகள் இல்லாததால் இந்த கருவி அதிக அளவில் பிரபலமடையவில்லை. இக்கருவியின் மூலம் விதைக்கும் போது வரிசைகளுக்கு இடையில் சீரான இடைவெளி, சீரான ஆழம், எளிமையான உழவு முறை, சீரான விதைப்பு, சரியான முளைப்பு திறன், பணம் சேமிப்பு, குறைந்த நேரம் மற்றும் அதிக விளைச்சலும் பெறலாம். குறிப்பாக மானாவாரி நிலங்களில் ஈரப்பதம் குறையும் முன் குறைந்த நேரத்தில் அதிக பரப்பில் விதைப்பதற்கு இந்த கருவி பொருத்தமானதாகும். இக்கருவி வணிக ரீதியில் அனைவருக்கும் எளிதில் கிடைக்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழிவகை செய்துள்ளது. நிலக்கடலை விதைப்பு இயந்திரத்தின் பல்வேறு பரிமாணங்களில் 195 முதல் 230 சென்டிமீட்டர் நீளத்திலும் 97 முதல் 155 சென்டிமீட்டர் அகலத்திலும் உருவாக்கப்பட்டுள்ளது.

அதன் அளவுக்கு ஏற்ப அவற்றின் விலையும் மாறுபடும். அதன் செயல்பாட்டிற்கு 35 HP டிராக்டர் தேவைப்படுகிறது. இதன் எடை 425 கிலோ. இந்த இயந்திரத்தின் மூலம் ஓர் ஏக்கர் விதைப்பதற்கு ₹550 செலவாகும். நிலக்கடலை விதை விதைக்கும் இயந்திரத்தின் முக்கிய நன்மைகளை தெரிந்து கொள்ளலாம். எளிமையான உழவு, குறைந்த மனித ஆற்றலுடன் வேகமாக விதைக்க முடியும். சீரான விதைப்பு, அதாவது விதைகள் சரியான இடைவெளி மற்றும் ஆழத்தில் விதைக்க பயன்படுவதால் பயிர் வளர்ச்சி மேம்படுகிறது. விதைகள் ஒரே மாதிரி இடைவெளியுடன் விதைக்கப்படுவதால் முளைப்பு திறன் அதிகரிக்கிறது. சரியான ஆழத்தில் விதைப்பதால் நீர் பயன்பாடு குறைந்து பயிர் வளர்ச்சி சீராக இருக்கும். விதைப்பு முறையின் மேம்பாடு மூலம் நிலக்கடலை உற்பத்தி அதிகரிக்கிறது. விதைப்பு செலவை குறைத்து விவசாயிகளின் லாபத்தை அதிகரிக்கிறது. மண்ணின் கட்டமைப்பு மற்றும் ஆரோக்கியம் நீண்ட காலம் பாதுகாக்கப்படுகிறது. மேலும் நிலக்கடலை விதை விதைக்கும் இயந்திரம் விவசாயிகளுக்கு சிறந்த தேர்வாக அமைகிறது. தொழில்நுட்ப வளர்ச்சியின் பயன்பாட்டில் இது நவீன விவசாயத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் மூலம் மனித ஆற்றலை குறைத்து விளைச்சலை அதிகரித்து அதிக லாபம் பெறலாம். நவீன வேளாண்மையில் பயிர் வளர்ச்சி ஊக்கிகள். பயிர்களின் சீரான வளர்ச்சிக்கும் அதிக விளைச்சலுக்கும் தரமான விதைகள், மண்வளம், தண்ணீர், உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. எனினும் பயிர்களின் உற்பத்தி திறன் மற்றும் தரத்தினை மேம்படுத்த பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் எனப்படும் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் அவசியமாகும். பொதுவாக அனைத்து பயிர்களிலும் தேவையான அளவு வளர்ச்சி ஊக்கிகள் இயற்கையிலேயே உருவாகின்றன. இவை பயிரின் விதை, வேர், தண்டு, இலை, பூ, காய் ஆகிய பல பகுதிகளில் உற்பத்தி செய்யப்பட்டு மற்ற பகுதிகளுக்கு சென்று பல்வேறு வினையியல் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. ஆனால் ஊட்டச்சத்துக்களும் தண்ணீர், சூரிய வெளிச்சம் மற்றும் தகுந்த தட்ப வெப்பநிலை ஆகியவை தேவையான அளவு கிடைக்காத போது இவ்வளர்ச்சி ஊக்கிகள் சரியாக உற்பத்தியாவதில்லை. பயிர்களில் இவற்றின் உற்பத்தி பாதிக்கப்படும் போது பயிர்களில் பல்வேறு செயல்பாடுகள் சரிவர நடைபெறுவது இல்லை. பயிருக்கு அளிக்கப்பட்ட நீர், உரம் ஆகியவற்றால் நற்பலனும் ஏற்படுவதில்லை. எனவே வளர்ச்சி ஊக்கிகள் பயிருக்கு அவசியமானதாக கருதப்படுகிறது. கரிமப்பொருள் வகையைச் சார்ந்த வளர்ச்சி ஊக்கிகள் பயிர் சாகுபடியில் பயன்படுத்தப்படும் இரசாயன பொருட்களில் முக்கியமான ஒன்றாகும். வளர்ச்சி ஊக்கிகள் தாவர இனங்களை துரிதமாக வளர செய்வதுடன் அவற்றின் உருவத்திலோ அல்லது கட்டமைப்பிலோ மாற்றத்தை ஏற்படுத்த பயன்படுகின்றன. இயல்பாகவே தாவரம் வளரும்போது ஊக்கிகளும் உற்பத்தியாகின்றன. ஓரிடத்தில் உண்டாக்கப்பட்டு மற்ற பாகங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பலவித மாற்றங்களை விளைவிக்கின்றன. இந்த ஊக்கிகள் மிகச் சிறிய அளவிலேயே சிறந்த பலனை அளிக்கின்றன. தாவரங்களிலிருந்து இயற்கையிலேயே கிடைப்பவைகளுடன் செயற்கை முறையில் தயாரிக்கப்படும் வளர்ச்சி ஊக்கிகளும் தற்போது பயன்பாட்டில் உள்ளன. இவை ஆக்சின்கள், ஜிப்ரலின்கள், சைட்டோகைனின்கள், வளர்ச்சி தடுப்பான்கள் மற்றும் எத்திலின் வகைகள் என்று 5 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. மேலும் குறிப்பிட்ட வகைகளை சாராத வளர்ச்சி ஊக்கிகளும் சமீப காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. வளர்ச்சி ஊக்கிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருவதுடன் பயிரின் பல்வேறு பிரச்சினைகளையும் தீர்த்து கொண்டே வருகின்றன. உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சானக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போலவே பயிர் வளர்ச்சி ஊக்கிகளும் பல்வேறு வணிக பெயர்களில் விற்பனை செய்யப்படுகின்றன. வளர்ச்சி ஊக்கிகளின் சிறப்பான செயல் திறன்களில் வேர் வளர்ச்சியை அதிகரித்தல், மொட்டு தோன்ற செய்தல், பயிரின் வளர்ச்சியை அதிகரித்தல், பூக்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல், பூ, பிஞ்சு, காய் உதிர்வதை தடுத்தல், காய் மற்றும் பழங்களின் அளவை அதிகரித்தல், முற்ற செய்தல், கனிய வைத்தல், தாவரங்களின் இன மாற்றங்களை கட்டுப்படுத்துதல் போன்றவை முக்கியமானவைகள் ஆகும். தோட்டக்கலை உத்திகளில் விதை இனவிருத்தி செயல் ஒரு முக்கிய பணியாகும். உதாரணமாக எலுமிச்சை, மா, சப்போட்டா போன்ற பழ வகைகளில் பதியம் போடுதல், ஒட்டுக்கட்டுதல், தூர்விடுதல், விண்பதியம் போடுதல் ஆகிய இனப்பெருக்க முறைகளை கையாளும் போது சிறந்த பலன் அளிக்க வளர்ச்சி ஊக்கிகள் மிகவும் பயன்படுகின்றன. அவற்றில் ஐபிஏ, என்ஏஏ, என்ஏடி, ஜிஏ போன்றவை முக்கியமானவைகள் ஆகும். பயிர் வளர்ச்சி ஊக்கிகளின் பயன்பாடு பயிருக்கு பயிர் மாறுபடும். ஆகவே ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி ஊக்கி அனைத்து வகையிலும் பலன் தரக்கூடியது என கருத முடியாது. மேலும் இவற்றை பயன்படுத்தும் முறை வளர்ச்சி ஊக்கியை பொறுத்தும் பயிரின் பாகங்களை பொறுத்தும் மாறுபடும். இவற்றை தனியாக தூளாகவோ அல்லது முகப்பூச்சு, சுண்ணாம்பு போன்ற தூளுடன் கலந்து கலவையாகவோ பயிர் வகைகளில் பயன்படுத்தலாம். வளர்ச்சி ஊக்கிகள் தூள் வடிவில் கிடைக்கின்றன. வேர், தூர்கள், குச்சிகள், தண்டுகள் ஆகியவற்றின் கீழ்ப்பகுதியை நீரில் நனைத்து பின்பு தூளாக உள்ள தகுந்த வளர்ச்சி ஊக்கிகளில் முக்கி எடுத்து நடலாம். இதை தவிர கரைசலின் அடர்த்தி திறன், தண்டு, குச்சி ஆகியவற்றின் பருமனை பொறுத்தும் மிருதுத்தன்மை, சிறிது

0: பெயரளவு கடினத்தன்மை மற்றும் அதிக கடினத்தன்மை ஆகியவற்றிற்கு தகுந்தவாறு வளர்ச்சி ஊக்கிகளை தயாரித்து பயன்படுத்த வேண்டும். விண்பதியம் போடும்போது தண்டுகளில் மோதிர வடிவில் பட்டை நீக்கிய பாகத்தில் தகுந்த வளர்ச்சி ஊக்கியின் தூளையோ அல்லது கரைசலையோ தடவிவிட்டால் அதிக அளவில் வேர்கள் தோன்றும். ஒட்டு கட்டும்போது அல்லது முளை கட்டும்போது வளர்ச்சி ஊக்கிகளை பயன்படுத்தலாம். ரூட் ஸ்டாக் எனப்படும் அடி மரச்செடியில் சியான் எனப்படும் குச்சி அல்லது முளையை நுழைத்து கட்டும்போது வளர்ச்சி ஊக்கிகளை தூள் அல்லது குழம்பு வடிவத்தில் தடவி ஒட்டு கட்டலாம். இவற்றை தவிர பயிர்களின் விதை பொருளை சேமித்து வைக்கும்போது அவை முளைத்து சேதம் விளைவிக்கின்றன அல்லது முளைப்புத்தன்மை குறைய ஆரம்பித்து விடுகிறது. உருளைக்கிழங்கு, வெங்காயம் போன்ற பயிர்களில் விதை பொருட்களை சேகரித்து வைக்கும்போது அவை முளைத்து சேதமாகாமல் இருக்க மாலிக் ஹைட்ரசைட் எனும் ஊக்கியை பயன்படுத்தலாம். முளைக்கும் திறனில் மந்தநிலையை அகற்றவும் தகுந்த ஊக்கிகளை பயன்படுத்தலாம். கார்பன் டை சல்ஃபைடு எனும் ஊக்கியை உருளைக்கிழங்கு விதை துண்டுகளோடு கலந்து வைப்பதால் மந்தநிலை ஏற்படுவது நீக்கப்பட்டு விரைவில் முளைக்க செய்ய முடியும். சரியான வளர்ச்சி அடைந்தவுடன் பயிர்கள் பூக்க ஆரம்பிக்கின்றன. சில சமயங்களில் முன்பாகவோ அல்லது தாமதமாகவோ பூக்க ஆரம்பிக்கின்றன மற்றும் சில சமயங்களில் மிக குறைவாகவோ அல்லது அதிக அளவோ பூக்கள் தோன்ற ஆரம்பிக்கின்றன. இதை சரி செய்ய வளர்ச்சி ஊக்கிகளை பயன்படுத்தி பலன் பெறலாம். தக்க தருணத்தில் பூக்கள் தோன்ற வகை செய்யலாம். மேலும் தேவையான அளவே பூக்கள் தோன்ற செய்து அதனால் பழங்களின் எண்ணிக்கையையும் பருமனையும் தேவையான அளவு அதிகரிக்கலாம். உதாரணமாக அன்னாசி பழச்செடியின் குருத்து பகுதியில் 50 மில்லி NAA வளர்ச்சி ஊக்கியை ஊற்றினால் நல்ல பலன் கிடைக்கும். பல வகை பயிர்களில் பூக்கள், பிஞ்சுகள் மற்றும் காய்கள் உதிர்வதை காண்கிறோம். உதாரணமாக மா, மிளகாய், பயறு வகைகள், பருத்தி முதலிய பயிர்களில் இக்குறைகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. ஒவ்வொரு பயிர் வகைகளிலும் ஒன்றும் அதற்கு மேற்பட்ட காரணங்கள் இருப்பினும் சாதாரணமாக மாறுபட்ட தட்பவெப்ப நிலைகள் மற்றும் ஊட்டச்சத்து குறைவால் பயிரில் வளர்ச்சி ஊக்கிகளின் உற்பத்தி தடைபடுகிறது. இதன் காரணமாக பூக்கள் மற்றும் பிஞ்சுகள் உதிர்கின்றன. இவற்றை தடுக்க 25 முதல் 50 மில்லி அடர்திறன் கொண்ட நாப்தலின் அசிட்டிக் அமிலம் போன்ற ஊக்கிகள் உதவியாக இருக்கின்றன. தற்போது இந்த ரசாயன பொருட்கள் அடங்கிய வளர்ச்சி ஊக்கிகள் பல்வேறு வணிக பெயர்களில் விற்கப்படுகின்றன. பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். பொதுவாக வளர்ச்சி ஊக்கிகள் மிக குறைந்த அளவில் இத்தனை பங்கு என்ற அளவில் பரிந்துரை செய்யப்படுகிறது. 1 PPM திறன் கொண்ட மருந்து கரைசலை 1 மில்லி எடுத்து 1 லிட்டர் தண்ணீரில் கரைக்க வேண்டும். கரைசல் தயாரிக்க பயன்படுத்தப்படும் தண்ணீர் சுத்தமானதாக இருக்க வேண்டும். அமில அல்லது உப்பு நீராக இருத்தல் கூடாது. பயிர் ஊக்கிகளை முன்காலை அல்லது பின் மாலையில்தான் தெளிக்க வேண்டும். வளர்ச்சி ஊக்கிகளை பரிந்துரைக்கப்படும் அளவில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அதிக அளவில் பயன்படுத்தினால் பயிர்களில் தேவையற்ற வினையியல் மாற்றங்கள் உருவாகி சேதங்களை விளைவிக்கும். பூஞ்சானக்கொல்லி மற்றும் பூச்சிக்கொல்லி போன்ற வளர்ச்சி ஊக்கிகள் எஞ்சிய நஞ்சுகளை பயிர்களில் தேக்குவதில்லை. ஆகையால் வளர்ச்சி ஊக்கிகளை பயன்படுத்துவதில் எந்தவித தீமைகளோ அல்லது பக்க விளைவுகளோ ஏற்படாது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி தொடர்பது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதத்தில் 29,88,000 கோடி ரூபாய் அளவிற்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால், உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீதித்துறையின் சேவைகளை மேம்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் மக்களுக்கு குறித்த காலத்திற்குள் நீதி கிடைக்கும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி, சிறு குறு தொழில்துறையினருக்கான கடனுதவி வெகுவாக அதிகரித்துள்ளதாக கூறினார். இதன் காரணமாக இந்த தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2014 சிறு குறு தொழில்துறையினருக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்பட்டதாகவும் தற்போது இது 38 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். சிறு குறு தொழில்துறையினருக்கு உதவும் வகையில் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்தும் திரு ஜிதன் ராம் மாஞ்சி எடுத்துரைத்தார். ரயில்வே கடந்த மாதம் 14 கோடியே 10 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 9% அதிகமாகும் என்று ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரயில்வே மூலம் மின் உற்பத்தி நிலையங்களுக்கான நிலக்கரி விநியோகம் கடந்த மாதம் 20% அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை விடுவிக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தலின்படி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உடல் உறுப்பு தானத்தில் சிறந்த

0: மாநிலத்திற்கான விருது தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச உடல் உறுப்பு தினத்தை ஒட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் இந்த விருதினை வழங்கினார். தமிழகத்தின் சார்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இந்த விருதினை பெற்றுக் கொண்டார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு இதுவரை அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டாதது ஏன் என்று வினவியுள்ளார். கர்நாடகாவில் இது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். குறுவை நிவாரண சிறப்பு தொகுப்பை தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் ஓடா நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கும் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குறை கூறினார். தாவேக நிர்வாகிகளே பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். டாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் பெற்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் டி பாலாஜி செராலே தங்கப்பதக்கத்தையும் ருத்ராகுமார் வெண்கலப் பதக்கத்தையும் பெற்றனர். மகளிர் பிரிவில் கதா கடாக்கே வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் வெற்றி பெற்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 92 கிலோ இடைப்பிரிவில் சாக்ஷம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சானியா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித் குமார், ஆஷிஷ் யாதவ், தரணிதரன் தியாகராஜன், பூஜா, தனு சௌத்ரி உட்பட 36 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி அமெரிக்காவின் யூஜினில் நாளை மறுநாள் தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி அடுத்த ஆண்டு சீனாவின் செங்டுவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். ஹரிஹரன் சித்ரா குரல்களில் காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து முதல் பாடல்.

கேட்ட பாடலோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் திரைகானம் 8:30 ஒலிக்கும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஆங்கிலத்தில். டெல்லி அஞ்சல்.

0: her road into history books by becoming the first Indian woman to be a part of the Tour de France Femme in Switzerland. The 19-year-old led a pack of 8 talented cyclists from Afghanistan, Algeria, Chile, Ethiopia, with 2 riders, Namibia and Uganda, during the ceremonial start at stage 2 of the grueling race yesterday. The event started on 1st of this month in Lausanne and will end on the 9th August in Nice. In a bilingual live phone-in program, Public Speak, tonight at 9:30 p.m., we will bring a discussion on cyber fraud and cyber security, safeguarding the digital citizen. During the program, listeners can ask questions on telephone numbers 011-2371-7117, 011-2371-7106. Alternatively, you can also send your queries via WhatsApp to the number 928-909-4044. And now, before we end the bulletin, the headlines once again. Lok Sabha passes bill to increase the strength of Supreme Court judges from 33 to 37. Rajya Sabha clears legislation to simplify dispute resolution and address payment delays faced by MSMEs. In Assembly by-polls, Jan Suraj leader Prashant Kishore wins Bankipur seat in Bihar. BJP retains Manjalpur in Vadodara, Gujarat. Congress keeps Dathia in Madhya Pradesh. Karnataka Chief Minister D.K. Shivkumar expands cabinet, inducting 19 new ministers. Red alert issued for very heavy rainfall in Assam, Meghalaya, sub-Himalayan West Bengal and Sikkim till tomorrow. In POJK, situation worsens overnight as security forces open fire on protesters refusing to disperse. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி தொடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்று மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை உலகம் முழுவதும் தாய்ப்பால் விழிப்புணர்வு குறித்த செய்திகள் எங்கும் ஒளிபரப்பப்படுகின்றன, பதிவு செய்யப்படுகின்றன, ஒரு விழிப்புணர்வு வழங்கப்படுகிறது. இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக டாக்டர் ஐஸ்வர்யா பார்த்தசாரதி வந்திருக்கிறாங்க. அவங்க 10 மகப்பேறு மருத்துவத்தில் சிறப்பு மிக்க வல்லுநராக திகழ்ந்து வருகிறாங்க. ஸோ அவங்கள நம்மளோட நிகழ்ச்சியில் வரவேற்போம். வணக்கம் மேம்.
4: வணக்கம்ங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தது.
3: தாய்ப்பால் வாரம் அப்படின்றது வந்து நம்ம ஆண்டாண்டுகாலமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். அந்த காலத்தில் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலப்போக்கில் ஒரு நவீன காலமாக இருக்கிறதுனால வேகமாக போகிற வாழ்க்கையில் நம்முடைய இயற்கை சார்ந்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்மளால் செய்ய முடிவதில்லை. ஸோ இன்றைக்கு இருக்கிற சவால்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரியும் தான் இருக்கிறது. ஏன்னா காலம் நேரம் அப்படின்றது வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு உலகம் போய்கிட்டிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது உலகத்தில் தாய்ப்பால் வாரம் ஒன்று கொண்டாட வேண்டிய ஒரு கட்டாயத்தினால தான் வந்து இந்த விழிப்புணர்வு அதிகமாக நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு வேணால் சொல்லிக்கலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில். இப்போ முதல்ல நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு தாய்ப்பால் அவசியம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியமானது? ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் கற்பந்தரிச்சு ஆரம்பித்த உடனே மக்கள் எல்லாருமே வந்து ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஸ்கேன் எடுக்கிறதுல தப்பு கிடையாது, பட் ஆனால் அந்த ஸ்கேனில் என்ன ரிசல்ட் வருதோ அதை வந்து கூகுளில் போட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் தான் இன்றைக்கி இருக்குது. அதனால் வந்து நேரடியாக மருத்துவர் இடத்துல வந்து உங்களுக்கு ஆலோசனை கேட்குறதுக்கு பதிலாக இப்போ வந்து இன்டர்நெட் மூலமாக நிறைய விஷயங்களை மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன நம்ம ஒழுங்காக செய்யணும்? ஒரு குழந்தை பிறந்ததும் என்ன மாதிரியான விஷயங்களை ஒரு தாய் செய்ய வேண்டிய நிலைமைக்கு இருக்கிறாங்க?
4: ஒரு நல்ல கேள்வி மேடம். முதல்ல இந்த வேர்ல்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் வீக், உலக தாய்ப்பால் ஊட்டும் இந்த வாரம் எதனால கொண்டாடப்படுதுன்றத நான் ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 7 வரைக்கும் 120 கண்ட்ரீஸில் வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1990 இன்னசென்டி டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய ஆர்கனைசேஷனுக்கு இதை வந்து தாய்ப்பால் ஊட்டுறத ப்ரமோஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. இது எந்த ஒரு ரீசன்னாலனா, நம்ம நல்ல வசதியானவங்களில் ஓகே, ரொம்ப கொஞ்சம் ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு சத்துணவு இல்லாட்டியும் வந்து ஊட்டம் அப்படிங்கிறது ரொம்ப வெளியிலேருந்து எடுக்க

0: முடியாது. அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப ஒல்லியாகவோ இல்லை அந்த குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப அடிக்கடி வந்து உடம்பு சரியாமல் போகிறத பார்த்துட்டு இந்த தாய்ப்பால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா இந்தியா இப்படிங்கிற மாதிரி சில அந்த காலத்தில் கண்ட்ரீஸில் வந்து இதெல்லாம் வந்து விடக்கூடாது இந்த கல்ச்சுரல் ஹேபிட்ஸை அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்த ஒரு நல்ல ஒரு பழக்கம். அது இன்னும் வந்து பிரபலமாக போயிட்டே இருக்குது. நம்ம வளர்ந்துட்டோம், ஆனால் வந்து நம்ம இன்னும் மனுஷங்க தான். நம்ம வந்து பயாலஜிக்கு எதிர்க்க வந்து எதுவும் ரொம்ப பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறது எதுக்குன்னா, பிறந்து 1 hourலேயே வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயமும், அண்ட் முதல் 6 மாதம் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். அதை தவிர வந்து இந்த பவுடர் பால் கொடுக்கறதோ இல்லாட்டியும் முக்கால்வாசி பேர் கிராமங்கள் சைட்லலாம் அந்த காலத்தில் எப்போ ரொம்ப விழிப்புணர்வு அதிகமாக இல்லையோ தாய்ப்பால் தவிர்த்து மாட்டுப்பாலும் கொடுத்துருவாங்க, ஏன்னா குழந்தை குண்டாவே இல்லை அப்படின்றதுனால. அதை வந்து தவிர்க்கிறதுக்காகவும், அதனால் ஏற்பட்ட ப்ராப்ளம்களை ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்களை தவிர்க்கிறதுக்காகவும், அண்ட் இந்த குழந்தைக்கு கொடுக்குற தாய்ப்பால் 6 மாதத்தோடு நிப்பாட்டாமல் 2 வயது வரைக்கும் மேக்ஸிமம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு மூவ் தான் இந்த வேர்ல்டு பிரெஸ்ட் ஃபீடிங் டே. என்ன நம்ம காலம் இருந்தாலும் நம்மளோட இயற்கை அண்ட் பயாலஜி மாறாதுங்க. ஸோ நம்ம இன்னும் மனுஷங்க தான். நம்ம வந்து அந்த தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன கூகுள் சாட் ஜிபிடி வந்தாலும் சில விஷயங்கள்லாம் மாறப்போகாது. பெண்களுக்கு தான் ப்ரெக்னென்சி ஆவாங்க, பெண்கள் தான் குழந்தைய பேர் வந்து இருக்கும், பெண்கள் தான் தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த பேசிக் விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு சில விஷயங்களுக்கு நம்ம அதுக்கு எப்படி அடாப்ட் பண்ணிக்கலான்றது மாத்திரம்
1: நீங்கள் அழகாக சொன்னீங்க. அதாவது சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து 2 வயசு வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்றது வந்து பொதுவாக ஏற்கப்பட்ட ஒரு கருத்து. எல்லார் வீட்லேயும் அது நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் வந்து உங்களுக்கு 2 வருஷம் உங்களுக்கு லீவ் கிடைக்கிது. பெரும்பாலான பெண்கள் வந்து வேலைக்கு போகிற பெண்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தகவல் தொழில்நுட்பம் ஐடியில் நிறைய பிள்ளைங்க வேலை பார்க்குறாங்க. அது இல்லாமல் பொதுவாகவே வந்து அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப மாறி இருக்கு. இப்போ காலையில் வந்து முந்தி காலத்தில் வந்து 10 மணிலேருந்து 5 மணி இல்லை 9லேருந்து 4 மணி அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. ஆனால் இப்போது உங்களுக்கு வந்து அடாப்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்குது, ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு குறைந்தது ஒரு 11 மணி நேரம் அவங்க வந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன மாதிரியாக வந்து அவங்க குழந்தைகளை கவனிக்க முடியும்?
0: அந்த காலத்தில் வந்து தாய்மார்கள் வேலை வந்து வீட்டை சார்ந்து தான் நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ காலத்தின் கட்டாயமாக இது போய் தான் ஆகணும். நான் நீங்கள் எல்லாருமே வேலைக்கு வந்தால் தான் வந்து நம்மளோட ஃபேமிலி லெவல் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஸோ அந்த ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலி ஸ்ட்ரக்சருன்றது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வர்றதுனால தான் வந்து ப்ராப்ளம் வந்து ஆரம்பிக்குது. இப்போது மகளும் வேலைக்கு போகிறாங்க, அவங்களோட தாய்மார்களும் வேலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்களோட நிறைய பேர் வீட்டில் அவங்க பாட்டி இன்னும் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. சில பேர் வீட்லலாம் வந்து ஊரில் கிராமங்களில் தாய்மார்கள் அவங்களோட தாய் அண்ட் அவங்களோட ஃபேமிலி இருக்குது. இங்கே வந்து வேலைக்காக வரும்போது ரொம்ப அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் கட் ஆகும்போது தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஒரு ஹெல்ப் கட்டாயமாக எடுத்துக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம். தாய்ப்பால் டைரெக்டாக தான் கொடுக்கணும்னு கிடையாது. நம்ம வந்து பம்ப் பண்ணி அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரோசன் மில்காகவும் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நியூ விஷயத்துக்கு இவங்க அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். அதை நம்ம பண்ண முடியாது, பண்ணால் அது விஷமாயிடும் அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப அக்செப்டட் மெத்தட்ஸ். இதை 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஃப்ரீசரில் போட்டால் 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ எப்பெல்லாம் கிடைக்குதோ பம்ப் பண்ணி அந்த மாதிரி நம்ம போட்டோம்னா, நீங்கள் இல்லைன்னாலும் அந்த ஊட்டச்சத்தை வேறு யாராவது தாயோ இல்லாட்டியும் அவங்க அப்பாவோ இல்லாட்டியும் வந்து அவங்க தாத்தாவோ யார் வேணால் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்ஸ் அடாப்ட் பண்ணுறது.
1: இப்போ இந்த 3-3-3 ரூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3 மணி நேரம் வெளியே வச்சா பால் கெட்டு போயிடும். அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசப்படுது. அதாவது ஒரு தாய்ப்பாலை வந்து ஃப்ரீஸ் பண்ணால் கூட அதை கரெக்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமா தான் ஃபீடிங்க்கு வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் குழந்தை அழுகும்போது உடனே வந்து அதை எடுத்து கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதை எப்படி நம்ம டீல் பண்ணுறது?
0: இது நான் சொல்லிடுறேங்க. ஸோ முதல்ல ஃப்ரோசன் மில்க்கு அண்ட் வந்து ஃப்ரெஷ் அந்த ரெஃப்ரிஜரேட்டட் அதாவது மில்க்குன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வந்து எப்போவுமே ஃப்ரெஷ் தான், இல்லை டவுட்டே கிடையாது. அடுத்தது வந்து ரெஃப்ரிஜரேட்டர் எடுத்து ஒரு 2 நாளில் நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற மில்க், அதாவது ஒரு 2வது இல்லை 3வது தட்டில் வச்சிருக்கிற மில்க், அதுக்கப்புறம் தான் ஃப்ரோசன் மில்க். ஃப்ரோசன்கிறது நம்ம ஃப்ரீசர் உள்ளே போட்டு யூஸ் பண்ணுற மில்க். இதில் ஏன் வந்து அதோட பெனிஃபிட்ஸ் கம்மினா, சில இந்த

0: லிவிங் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். தாய்ப்பாலுங்கிறது வெறும் பால் கிடையாது, அதில் செல்கள், லிவிங் செல்ஸ் எல்லாம் இருக்கு, ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியது. அதெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சு போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பட் வேற வழியே இல்லைன்ற போது, எதுவுமே இல்லாததுக்கு பவுடர் பால் கொடுக்கறதுக்கு இது பெட்டர் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதை சஜஸ்ட் பண்றோம். எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் மில்க்கு நீங்கள் எடுத்து 4 மணி நேரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரூல் ஆஃப் 3, ரூல் ஆஃப் 4 எப்படி வேணால் சொல்லலாம். அண்ட் ரெஃப்ரிஜரேட்டட் மில்க் வந்து 4 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஃப்ரீசரில் இருக்கிற மில்க் வந்து 4 லேருந்து 6 மாதம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து 12 மந்த்ஸ்ன்னு கூட சொல்கிறாங்க, பட் ஜென்ரலாக நான் 6 மாதம் மட்டும்தான் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து 1 நாளைக்குள்ளே யூஸ் பண்ணிடணும். இதுதான்,
1: 1 நாள் பூரா அது கெட்டு போகாது இல்லையா. உள்ள இருந்து நீங்க வெளியே எடுத்து வச்சா எப்படியும் ஒரு சின்ன இதுல தான் கொடுப்பாங்க. அப்போ வந்து அது எவ்வளவு அளவுக்கு குடிக்க முடியுமோ குழந்தை அந்த அளவுக்கு,
0: அந்த அளவுக்கு எடுத்துட்டு. நான் சொல்றது என்னன்னா, ஒன்ஸ் அதை எடுத்து வெளியில வச்சிட்டீங்கன்னா 4 மணி நேரம் தான் இருக்கும். சப்போஸ் நீங்க ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து அதை பாலை சுட பண்ணி வச்சிட்டீங்கன்னா திருப்பி நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கலாம், ஃப்ரீசர்ல வைக்காம. பட் அதை அந்த ஒரே நாள்லயே நீங்க எடுத்து
1: முடிச்சிடணும்.
0: அதுக்கப்புறம் நீங்க தூர தூக்கி போட்டுருணும்.
1: ஸோ இப்போ இன்னொரு ஒரு விஷயம், மதர் ஃபீடிங் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி வேலைக்கு போகிற பெண்கள் எப்படி அதை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறது? இப்போ காலையிலேயே வந்து அவங்க பம்ப் பண்ணி வச்சிடணுமா, இல்லை வந்து இப்போ நீங்கள் வந்து 4 மணி நேரம் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அது வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு ஆஃபீஸ் போயிட்டு வரக்கூடிய நிலைமையில இப்போதைக்கு இல்லை. ஸோ ஆனால் நாம் என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா, நிறைய க்ரெஷஸில் 9 மாத குழந்தைகள், 7 மாத குழந்தைகள் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த 4 மணி நேரம் அப்படின்னா அவங்க கரெக்டாக அந்த 4 மணி நேரம் பார்க்கணும் இல்லையா?
0: கட்டாயமாக ஒன்ஸ் அந்த பிரெஸ்ட் மில்க் வந்து ரெஃப்ரிஜரேட்டருக்கு போகாமல் 4 மணி நேரம் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். கிரிஷஸ் அந்த மாதிரி இடத்துல இப்போ ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்குது, லேபிள் பண்ணி இது இந்த இவங்களோட பால் தான், இந்த குழந்தையோடது தான் எடுத்து லேபிள் பண்ணி கொடுத்துடுறாங்க. ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலான்னா, முந்தானி நாள் நைட்டே வந்து எடுத்து நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுடுங்க. அன்னைக்கு மார்னிங்கான சப்ளையை வந்து நீங்கள் பேபிக்கு டைரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் கிரிஷில் கொண்டு போய் விட்டுட்டு, அண்ட் முன்னாடி நாள் நைட்டோட அந்த மில்க் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதை தவிர இல்லாமல் ஒன்ஸ் வந்து அவங்க வெளியில் போகும்போது, அதாவது 6 மாதம் தாண்டின குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தவிர மற்ற ஃபீடிங்கும் நமக்கு யூஸ் பண்ணும்போது, ஸோ ஒரு ஃபீடு மார்னிங் ஃபீடு வந்து நார்மலான ஒரு கஞ்சியோ இல்லாட்டியும் ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ கொடுத்துட்டு அப்புறமா வந்து தாய்ப்பால் கொடுத்தா வர்றதுக்குள்ள பை த டைம் ஒரு 8 ஹவர்ஸ்க்குள்ளே சரியாக இருக்கும்.
1: அதுக்கப்புறமா வந்து இப்போ தாயை பற்றி பார்க்கணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து தாய்ப்பால் வரமாட்டேங்குது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து முதல்ல தாய் வந்து தேவையான ஊட்டச்சத்துக்களை அவங்க எடுத்துக்கணும். ஸோ என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்களை அவங்க எடுத்துக்கணும், எப்படி வந்து அவங்க தங்களை கவனிச்சிக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனை வராது?
0: மெயின் திங் வந்து இதில் தேவை வாட்டர் ஹைட்ரேஷன் நல்லா இருக்கணும் தாய்மார்களுக்கு. ஏன்னா நம்ம கொடுக்குற பாலில் 98% வாட்டர் தான். ஸோ நல்ல தண்ணி குடிக்கணும். தண்ணிக்கு பதிலாக இளநீர், ஜூஸு, எது உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ அதை வந்து எடுத்துக்கணும். ஒவ்வொரு வாட்டி ஃபீடிங் பண்ணுறதுக்கு முன்னாடியும் 1 நாளைக்கு 2.5-3 லிட்டர் தண்ணி நீங்கள் அவசியமாக குடிக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா புரதச்சத்து, அதில் உங்களுக்கு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சோர்சஸ், பெஸ்ட் நான் வெஜிடேரியன் சோர்சஸ் தான், எக்கு, ஃபிஷ்ஷு, சிக்கன் அந்த மாதிரி. சில ஃபிஷ்ஷிலேயே அந்த பால் சுரான்லாம் சொல்லுவாங்க, அதில் வந்து ஜென்ரலாகவே பால் சுரக்கக்கூடிய தன்மைகள் உள்ள பொருட்கள்லாம் இருக்குது. பட் ஜென்ரலி ஃபிஷ் இஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். வெஜிடேரியன்னா சுண்டல், பருப்பு வகைகள். அடுத்தது வந்து உங்களுக்கு ஃபைபர், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சீஸ்னல், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த நட்ஸ் தான் எடுத்துக்கணும், இந்த சீட்ஸ் தான் எடுத்துக்கணும், இந்த ஹனி கலந்துருக்கணும், அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே கிடையாது. இதை தவிர இல்லாமல் சில ஸ்பெஷல் ஃபுட்டில் உங்களுக்கு பால் சுரக்கக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பூண்டு, வெந்தயம், ஓட்ஸு, பால் சுறா, இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு நார்மலை விட அதிகமாக வந்து பால் சுரக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம இயற்கையாகவே நம்ம ஊரில் வந்து தொன்று தொட்டு இதெல்லாம் வந்து பண்ணிட்டு வர்றாங்க. அது ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து எடுத்துக்கலாம். சில மெடிசன்ஸ், சதாவரின்னு ஒரு மெடிசன் நாங்கள் வந்து கொடுப்போம், அதை கலந்த வந்து டேப்லெட்ஸ் எல்லாம், அது வந்து ஆயுர்வேதிக் தான், பட் வந்து ஜென்ரலாகவே எல்லாருமே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. அந்த ரூட்டில் வந்து பால் சுரக்கிறதுக்கான தன்மைகள் அதிகமாக இருக்குது.
1: ஸோ இப்போ வந்து பொதுவாகவே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குழந்தைங்களை பார்க்குற பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அடுத்த வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, சொல்லுவாங்களா, குழந்தை வந்து வெயிட்டாகவே இல்லை, ரொம்ப அப்படி மெல்லீஸாக இருக்குது, என்னத்தை கொடுக்குறீங்க அப்படியெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ தாய்ப்பாலுக்கும் குழந்தையுடைய எடைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா?
0: தாய்ப்பாலுக்கும் குழந்தையோட எடைக்கும் கட்டாயமாக சம்மந்தம் இருக்குது. அந்தந்த

0: டைமில் அது வெயிட் போட்டே வரணும். குறிப்பாக தாய்ப்பால் மட்டுமே எடுத்திருக்கிற குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன்றதுனால குழந்தையோட எடை சரியாக ஏறலைன்னா ஓவர் அண்ட் அபவ் தட் வந்து ஃபார்டிஃபிகேஷன் ஃபார்முலா வந்து போடுவாங்க. சப்போஸ் வந்து வசதிகள் இருந்தது அப்படின்னா மில்க் பேங்க், டோனர் மில்க் பேங்க்லேருந்து வேற இன்னொரு ஒருத்தங்க நன்கொடையாக கொடுத்த மில்க்கையும் வந்து கொடுக்கலாம். ஸோ இது தவறு கிடையாது. சில பெண்களுக்கு வந்து தாய்ப்பால் இயற்கையாகவே கம்மியாக இருக்கும், இல்லை சில கண்டிஷன் அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப சிக்கா இல்லை ஏதாவது மதர் இருந்தாங்கன்னா தாய்ப்பால் சுரக்கிறது கம்மியாக இருக்கும். ஏஜ் அதிகமான தாய்மார்கள் 35 வயசுக்கு மேலே குழந்தை பிறக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் தாய்ப்பால் வருது, இல்லை ட்வின்ஸில் வந்து தாய்ப்பால் வந்து ஒருத்தருக்கு போதுமானதாக இருக்கும் இன்னொருத்தருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம 45 ஹியூமன் ஃபார்முலா எடுத்துக்கிறது தவறு கிடையாது.
1: நேயர்களே, உலக தாய்ப்பால் வார தினத்தையொட்டி சிறப்பு நிகழ்ச்சியின் 2nd பாகம் புதன்கிழமை அன்று இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும்.

0: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி ஸ்ரீ ராகவேந்திர சரித்திரம் இசை பேருரை. நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள். விவி சீனிவாசராவ் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.
1: ஸ்ரீமான் வேங்கடநாதார்யக கவிதா.

ஆனந்தயுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதே அவர்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதா குய முனி கிருபையா பிராப்த மோக்ஷாஷ்டமந்தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிமபரம் சம்சயே தேசிகேந்திரம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகா.

यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् என்கின்றார் கீதையிலே கண்ணன். மேலே சொல்லிச்சே சொல்கிறார், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துர்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகேயே என்கின்றார். இத்தேர்த்தட்டிலே அமர்ந்து நம்மை காப்பதற்கு ஸ்ரீ கிருஷ்ணன் தந்த உத்தரவாதம் சாதாரண உத்தரவாதம் இல்லை. பகவான் மகான்களை அவதரிக்கச் செய்கின்றால் தான் அவதாரம் செய்யாத பொழுது அவ்வகையிலே கலியின் கொடுமை அகன்று மாநிலர்கள் நல்வழி கடைபிடித்து துயரங்களை கடந்து வாழ உலகிலே மகான்கள் அவதரிக்கின்றார்கள். ஆதிசங்கர பாதர், பகவத்பாதர், மத்வர், இராமானுஜர், வேதாந்த தேசிகர் என்று வடக்கே பெரிய சங்கீத வித்வான்களாக நிறையா வருகிறார்கள். அப்படி தோன்றியவர்களின் மத்வ சம்பிரதாயத்தை உலகத்திலே கடைபிடித்து நம்மையெல்லாம் ஆட்கொள்ள வந்தவர் யாருனாக்க ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. துவைத மதத்தை ஸ்தாபனம் செய்த மத்வாச்சாரியார் இந்த தத்துவத்தை உலகிலே பரப்பி சிறந்தவராக எல்லாரையும் ஆக்குகின்றார் யாருனாக ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. இந்த ராகவேந்திர சுவாமி யாருனாக்க சதுர்முக பிரம்மா உலகத்திலே அவருக்கு பூஜை செய்தவர்களில் சிறந்தவர் சங்ககர்ணர். பூலோக சுபிக்ஷத்துக்கு வேண்டி சங்ககர்ணர் மூணு அவதாரம் செய்கின்றார். கிருதயுகத்திலே பிரகலாதன், அடுத்து வியாசராகவும், கலியுகத்திலே ஸ்ரீ ராகவேந்திரன் அவதாரம் செய்கின்றார். இவருடைய அவதாரம் திம்மண்ணப்பட்டர் கொய்கிலாம்பாள் தம்பதியருக்கு வெங்கடரமண திருப்பதியிலே இருக்கிற பெருமாளுடைய அனுகிரகத்தினால கிபி 1595 அவதாரம் செய்கின்றார். குழந்தை வளர்ந்து பெரியவனாகின்றார். உடனே திம்மண்ணப்பட்டர் என்ன பண்ணுறார், தன்னுடைய தமக்கை கணவரிடம் கொண்ட அந்த குழந்தையை விட்டுறார். தமக்கை கணவர் என்னன்னாக்கா பெரிய சங்கீத வித்வான் மாமேதர், ஒரு கிருஷ்ணதேவராயருடைய சமஸ்தானத்திலே பெரிய வைணிகர். அதனால் வேதங்களை சொல்லிக் கொடுக்குறதோட வைணிகத்தையும் சொல்லிக் கொடுக்குறார். அதனால் சிறந்து விளங்குகிறார். குழந்தைக்கு வந்து வளர்ந்த உடனே 16 வயசு ஆகிறது. அந்த காலத்தில் வந்து 16 வயசு ஆச்சுன்னா ஒரு கல்யாணத்தை பண்ணிவிடுவான். அதனால் புவனகிரியில் உள்ள சரஸ்வதி என்னும் கன்னிகை திருமணம் செய்து கொள்கிறார். ஞான மார்க்கத்தில் சிறந்து விளங்கிய ராகவேந்தர் வெங்கடநாதன், அதாவது அவருக்கு வெங்கடநாதன் என்ற பெயர். ஏன்னாக்க திருப்பதி வெங்கடாச்சலபதியினுடைய அனுகிரகத்தினால் அவர் பிறந்ததினால அவருக்கு வெங்கடநாதன் பின்னால் தான் அவருக்கு ராகவேந்தராக மாறுகிறார். கும்பகோணம் சுதீந்த தீர்த்தருடைய ஆசிரமத்துக்கு போய் அவரிடம் சரணாகதி அடைகின்றார். ஏன்னாக்க புவனகிரியில் அவருக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் வசதி கிடையாது. ஏன்னாக்க அவர் வந்து சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி பல கலிகளை கற்றுக்கொள்ளவில்லை. அதனால் வந்து அவர் என்ன பண்ணுறார், நேராக சுதீந்திர தீர்த்தருக்காக அவரிடம் வர்றதுக்காக நேர கும்பகோணம் வருகிறார். சிறிது காலம் கும்பகோணத்தில் இருக்கின்றார். அப்பொழுது குருவினுடைய அனுகிரகம் அவருக்கு கிடைக்கின்றது. உயர்ந்த குருவினுடைய ஒரு விசேஷம் என்னன்னாக்க அவர் நமக்கு நல்ல ஞானத்தை அளிக்கின்றார். எப்படின்னாக்க கு அப்படின்னாக்க அஞ்ஞானம், அது போக்குகிற குரு. இதை வந்து கபீர்தாசர் எப்படி சொல்கிறார், சத்குரு தியாகராஜ சுவாமி எப்படி சொல்கிறார்னாக்க

குரு சுதீந்திர தீர்த்தனிடம் வேத இதிகாச மத்வ கொள்கைகள் கோட்பாடுகள் நன்று கற்று ஸ்ரீமடத்தின் சார்பில் மதுரை செல்கிறார். மதுரை சென்று பெரிய சதஸில் கலந்து கொண்டு எல்லாரையும் வாதத்தில் வருகிறார். தனது சங்கீத திறமையால் தஞ்சையில் பெரிய சபையில் மன்னர் மகான்கள் அவர்கள் முன்பு தன்னுடைய சங்கீத புலமை மற்றவற்றில் எல்லாரையும் வென்று பரிசுகள் வாங்கி வருகிறார். ஆனால் குரு சுதீந்திர தீர்த்தருக்கு இவர்கிட்ட ஒரு தனியான ஒரு அன்பு பாசம். சிறிது காலம் கும்பகோணத்தில் மறுபடியும் வந்து இதுக்கு போகிற புவனகிரி போகிற புவனகிரி போனாக்க மறுபடியும் அங்கே அவருக்கு வந்து வாழ்வதற்கு தினப்படி வறுமைன்னா வறுமை, அப்போ ஏற்பட்ட வறுமை, தரையிலே போட்டு சாப்பிடுவார் அப்படி ஏற்பட்ட ஒரு வறுமை. அதனால் திரும்பி முறையும் சுதீந்திர தீர்த்தத்தில் வருகிறார். சுதீந்திர தீர்த்தத்தை வணங்கின உடனே அவருக்கு குருவினிடம் வந்து தனியான பரிவு, குருவுக்கு இவரிடம் தனியான பரிவு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே பாக்கி சிஷ்யர்கள்லாம் அங்கேருந்து வர, குருவே நாங்கள் ஒரு சமாச்சாரம் சொல்கிறோம், நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாதுன்னு சொல்கிறார். என்னன்னாக்க, நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து ராகவேந்திரத்தை பாடத்தை சொல்லி கொடுக்குற வேங்கடநாதன்ட்ட, அவன் என்ன பண்ணுறான், நேர பாடங்களை படிக்காமல் நேர காவேரி கரையில் போய் படுத்துன்னு தூங்குறான் அப்படின்னு சொன்னவுடனே சிஷ்யர்கள் திருப்பி திருப்பி சொன்ன உடனே குருவுக்கு சந்தேகம் வந்துடுது. உடனே குரு என்ன பண்ணுறார், ஒரு நாளைக்கு இரவு ஒரு கையில் பந்தத்தை எடுத்துக்கொண்டு நேர வேங்கடநாதா வேங்கடநாதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். போயின்ட்டுருக்குச்சே வழியில் இருட்டில் வந்து காலில் ஒரு ஓலைச்சுவடு தட்டுப்படுறது, அதை திறந்து பார்க்குறார். அதில் வந்து ஞானசுதாவுக்கு அபூர்வமான ஒரு வியாக்கியானத்தை எழுதிக்கிறார். அதுக்கு போய் சுதா பரிமளம் என்று பேர். அப்புறம் வந்து குரு ஆச்சரியப்படுகிறார். அப்புறம் அங்கேருந்து போச்சே காவேரி கரையில் வந்து குளிர் நடுங்கின்னு வேங்கடநாதன் படுத்துட்டுருக்கான். உடனே என்ன பண்ணுறார், ஆஹா இப்போ ஏற்பட்ட ஒரு வியாக்கியானத்தை எழுதிவிட்டு குரு குளிரில் படுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காஷாயத்தை எடுத்து அவன் மேலே போத்திடுறான். போத்தி விட்டு நேரம் மடத்துக்கு வந்துடுறார். காலம்பரம் எழுந்த உடனே பார்த்தாக்க வெங்கடநாதன் மேலே காஷாயம் போத்தி இருக்கிறது. உடனே என்ன பண்ணுறார், அழுது கொண்டே நேரம் குருவிட்ட வந்து, குருவே எனக்கு கெட்ட பேர் ஏற்பாடு பண்ணுறதுக்காக வேண்டி யாரோ தங்களுடைய புனிதமான ஒரு காஷாயத்தை என் மேலே போத்திட்டு போயிருக்காரு. உடனே சிரிக்கிறார் குரு. பாக்கி சிஷ்யர்கள்லாம் கூப்பிட்றான், இங்கே வாங்கும் இந்த பேர்பட்ட வியாக்கியானத்தை யார் எழுதியிருக்காருனாக்க வெங்கடநாதன் எழுதியிருக்கான். அதுக்கு பரிசாகத்தான் என்னுடைய காஷாயத்தை அவன் மேலே நான் தான் போத்தினேன், ஆனால் அவன் மேலே பொறாமப்படாதீங்க அப்படின்னு சொன்னே எல்லாரும் ஓடிப்படுறான். குரு சிறிது காலத்திலே அவருக்கு உடல்நலக்குறை வந்துகிறது. உடனே யோசனை பண்ணுறார்.

தனக்கு பின்னால் வந்து இந்த மடத்தை கட்டி காப்பதற்கு யார் இருக்கா? ஆனால் வந்து சகல கலையிலும் வெல்லவராக இருக்கக்கூடிய வேங்கடநாதன் வந்து அவருடைய பார்வை போகிறது. உடனே கேட்கிறார், இந்த மடத்தை பின்னால் அலங்கரிப்பதற்கு யார் ஏற்றவன் என்று யோசனை முடிஞ்சு உடனே நேர வெங்கடநாதா, இங்கே வா, ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும், சொல்லுங்கள் குருவே. என்னன்னாக்க, எனக்கு நாளுக்கு நாள் வயசாயின்றிருக்கு, உடம்பு சரியாயின்றிருக்கு, சரியாக மாட்டேங்கிறது. அதனால் எனக்கு பின்னால் வந்து ஸ்ரீமடத்தை காப்பாற்றுவதற்காக உனக்கு தான் அந்த பட்டத்தை கொடுக்கணும் ஆசைப்படுறேன்னு சொன்னோடனே, கிருஷ்ண கிருஷ்ணா ராம ராமா, எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகியிருக்கு, எனக்கு ஒரு குழந்தை வர பிறந்திருக்கு, அதனால் என்னால் வந்து இந்த மடத்தை இவ்வளோ பெரிய மடத்தை வந்து சம்ரட்சணை என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன். உடனே குரு சிரிச்சுட்டு, இவனுக்கு இவன் வந்து என்னுடைய ஆணைக்கு கட்டுப்போட்டு உருவானு சந்தோஷத்தில் உட்காந்துருக்கேன். அந்த நேரத்தில் வெங்கடநாதன் வீட்டுக்கு போகிறார். ஒரே மனசில் ஒரே குழப்பம், குழப்பத்தில் இருந்துக்கிச்சே உடனே மனைவி பார்க்குறார், குழந்தைய பார்க்குறார். இவளை விட்டுவிட்டு நம்ம போகணுமே போகணும்னு சொல்லியிருக்கே குழப்பத்தில் இருந்துச்சே. அந்த தினத்தில் ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த கனவிலே சாக்ஷாத் கலைவாணி நேரே வருகிறாள். கலைவாணி வந்து சொப்பனத்தை வந்ததை தவிர நேரே வந்து அவன் முன்னே நின்று கொண்டு, வெங்கடநாதா கவலைப்படாதே, இந்த ஸ்ரீமடத்தின் தலைமையை ஏற்று பெரிய மகானாகப் போகின்றாய் அப்படின்னு சொன்னோடனே பக்கத்திலிருந்து மூலராமர் வந்து, மடத்தினுடைய மூலராமர் வந்து பக்கத்தில் நின்று சொல்கிறார், வெங்கடநாதா சரஸ்வதி சொன்னபடி நீ நேர மடத்துக்கு போ, சுதீந்திர தீர்த்தனுடைய காலில் விழு, அவர் கட்டளைப்படி அந்த ஸ்ரீமடத்தின் தலைமை பொதிப்பை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு சொன்னோடனே மனைவிட்ட கூட சொல்லிக்கலை. நேரம் கெடுக்கெடுக்கெடு ஓடுறார். ஓடி ராத்திரி 12 மணி இருக்கும். நேர மடத்தினுடைய கதவை போய் தட்டுறார். குருதேவா குருதேவா குருதேவா தட்டின உடனே, யார் யார் இந்த நேரத்தில் யார் வந்து கதவு தட்டான்னு திறந்து பார்த்தாக்க, குருதேவா என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாப்பா என்னாச்சு? ஒன்றுமில்லை, என்னுடைய கனவிலே கலைவாணி வந்தால், கலைவாணி வந்து எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், தங்களுக்கு பின்னால் இந்த மடத்தினுடைய பொறுப்பை என்னை ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லியிருக்கிறார் மூலராமன் சொல்லியிருக்கிறார். அதனாலே நான் வந்து தங்களுடைய ஆணைக்கு கட்டுப்படுகிறேன். ஆனால் எனக்கு வந்து இந்த மடத்தினுடைய பொறுப்பை எனக்கு கொடுத்தாங்க, நான் சந்தோஷம் வாங்கிக்கொள்கிறேன்னு சொன்ன உடனே உடனே சந்தோஷப்படுறார் குருதேவர் சுதீந்திர தீர்த்தர். உடனே பெரிய வேதசரஸ் கூட்டுகிறார். மகான்கள் மகனியர்கள் பெரிய யாகங்கள் யக்கியங்கள்லாம் பண்ணுறார். மன்னர் ரகுநாத் பூபால் அவர்கள் அழைத்து அவருடைய முன்னிலையில் சாலிவாகன சகாப்தம் 1545 கிபி 1623-24 தஞ்சாவூர் அரண்மனையில் சன்னியாசம் பெறுகிறார். அன்று முதல் அவருக்கு வந்து பட்டம் வாங்கின உடனே அவருக்கு வந்து வேறு வெங்கடநாதன்கிற பேர் மாறிடும் மொழியும், ஆனால் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் அப்படின்னு பட்டம் கொடுக்குறார். அவருடைய கணவனை வந்து கணவனை தேடி தேடி பார்க்குறா சரஸ்வதி. கணவனை காணும். அந்த ஊரில் இருக்கிறவெல்லாம், ஏண்டி இப்படி பண்ணிட்டியே, உங்களை கணவனை இப்படி விட்டுட்டியே அப்படின்னு சொன்னோடனே, என்ன ஒன்று புரியலையே, அவரை தான் நான் தேடிட்டுருக்கேன், என்னாச்சு உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாமல் அவர் சன்னியாசம் வாங்கிட்டாரா? சன்னியாசம் வாங்கிட்டாரா? பிரபு பிரபு பிரபுன்னு ஓடுறா ஓடுறா ஓடி என்ன பண்ணுறா, தடுக்கி ஒரு பாழுங்கணத்தில் போய் விழுந்துடுறான். எல்லாரும் சொல்லுவா பாழுங்கணத்தில் போய் அவர் தற்கொலை பண்ணிட்டான். தற்கொலை பண்ணிக்கல, ராகவேந்திரருக்கு வெங்கடநாதனுக்கு மனைவியாக இருக்க தற்கொலை பண்ணிக்கல. உடனே அவருடைய ஆவி என்ன பண்ணுறது, மடத்துக்கு போகிறது, மடத்து வாசலில் போய் நிற்கிறது. மடம் வந்து வேதவியாசரார் செய்யப்பட்ட மடம் இல்லையா, அது உள்ளே போக முடியல, வெளியில் நின்று பிரலாபிக்கிறது. சுவாமி இப்படி பண்ணி விட்டீர்களே, என்னை தவிக்க விட்டீர்களே, குழந்தை என்னை தவிக்க விட்டீர்களே என்று பிரலாபிக்கிறது. உடனே ராகவேந்திரருக்கு பழைய ஞாபகங்கள்லாம் அவருந்து இருந்தாலும் சன்னியாசாசனம் ஆயினத்துக்கு அப்புறம் பழைய ஞாபகம் வரப்படாதோ இல்லையோ, அதனால் வந்து என்ன பண்ணுறார், கையில் தீர்த்தத்தை எடுத்துக்கிறார். தீர்த்தத்தை அக்ஷத்தையோடு எடுத்து அந்த ஆவி மேலே ஓங்கி அடிக்கிறார். அடித்த உடனே, இதை மாதிரி நீ நல்ல பதவிக்கு அடைவார், கௌதம கோத்திரத்தில் நீ பிறந்ததுனால நீ நல்ல பதவி அடைவார் என்று சொல்லிவிட்டு அன்றைக்கு சொல்கிறார், கௌதம கோத்திரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இவளுக்காக ஒரு சுமங்கலி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறான். சிறிது காலம் கழித்து கடம் தஞ்சையை விட்டு நேரம் கும்பகோணத்துக்கு வரார். கும்பகோணத்தில் வந்த உடனே ஒரு நாளைக்கு வந்து சாரங்கபாணி கோயிலுக்கு போகிறார். சாரங்கபாணி கோயில் போன உடனே அங்கே இருக்கிற பண்டிதர்கள்லாம் ஆண்டாளூர் திருப்பாவை சொல்லிகிட்டே இருக்கா, மாரிமலை முழஞ்சின் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கமறிவுற்று தீவிழித்து வேறு

இதை கேட்ட உடனே நரசிம்மரை பற்றி பாடுற பாட்டோ இல்லையோ, இவர் யாருடைய அவதாரம், பிரகலாதனுடைய அவதாரம் இவர், ராகவேந்திர சுவாமிகள். அதனால் உடனே அவருக்கு வந்து ஆவேசமாக வந்து

நரசிம்மா நரசிம்மா நரசிம்மா நல்லார். உடனே அங்கே இருக்கிறவெல்லாம் பயந்து போய், ஓஹோ இவர் மேலே வந்து சுவாமி வந்துடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஒரு கற்பூரார்த்தி பண்ணுறார். அவரை சமணப்படுத்துகிறார். உடனே சமணம் ஆகிறார். உடனே கிளம்பி மறுபடியும் மடத்துக்கு வந்துடுறார். சோழ மண்டலத்தில் பஞ்சம் வந்துடுத்து. அதனால் ராஜா என்ன பண்ணுறார், கும்பகோணத்தை மடத்தில் இருக்கிற ராகவேந்திரன் வந்து அழைக்கிறார். அழைச்சி வந்து சோழ மண்டலத்தில் இந்த மாதிரி பெரிய பஞ்சம் வந்துடுத்து, அதனால் இன்றைக்கி பெரிய யாகங்கள் எங்கெங்கள் பண்ண வேணும் அப்படின்னு சொன்ன உடனே பெரிய யாகங்கள் எங்கெங்கள் பண்ணுறான், பிரமாதமாக பண்ணுறான் எங்கெங்கெல்லாம். இங்கேயும் பண்ணால் உடனே மூணு நாட்கள் இங்கேயும் இங்கேமெல்லாம் பண்ண உடனே மட மழை கொட்டுறது, உடம்பு உலகெல்லாம் சுபீட்சமாகிடுது. அதுக்கப்புறம் ராகவேந்திரன் என்ன பண்ணுறார், தன்னுடைய மடத்தினுடைய சொத்தெல்லாம் எடுத்து ஏழைகளுக்கு தானம் பண்ணுறான். இந்த காலத்தில் யாராம் பண்ணுவாளா, அப்படி பண்ண மாட்டான், ஏழைகளுக்கு தானம் பண்ணுறார். இதை பார்த்த மன்னருக்கு ஒரே சந்தோஷம். உடனே ஒரு வயிறு அட்டிகை எடுத்து ராகவேந்தர் கையில் கொடுக்குறார். ராகவேந்தரை பார்த்துட்டு சிரிக்கிறார். பார்த்துட்டு உடனே கண்ணை மூடின்னு ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு அக்னிக்குள்ளே போட்டுடுறான். அக்னிக்குள்ளே போட்ட உடனே மன்னனுக்கு ஒரே கோபம் வந்துடுது. தன்னை அவமானப்படுத்தியதாக எண்ணிக்கொண்டு, சுவாமி நான் தங்களை கௌரவப்படுத்துறதுக்காக வந்து அக்னி வைரட்டியை கொடுத்தா நீ அக்னியில் போட்டுவிட்டுருக்களே அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுறான். உடனே சிரிச்சுட்டே ராகவேந்திரன் அக்னிக்குள்ளே கையை விடுறார். கையை விட்டு உள்ளுக்குள்ளே எடுத்த உடனே பல பல பலன்னு முன்னை விட ஜாச்சி பல பல போல அந்த அட்டிகை வருகிறது. ராஜாட்ட கொடுக்குறான். ராஜா வந்து உடனே பயந்துட்டு அவர் காலையில் விழுந்து, இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களுடைய மகிமையை தெரியாமல் பேசிவிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அட்டிகை வந்து திரும்பி உங்கள்கிட்டயே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே இந்த அட்டிகை வாங்கி மறுபடியும் வந்து தன்னுடைய ஸ்ரீராமருக்கு சாத்தி விட்டுறேன். அப்புறம் மகான்கள் பாதத்தோழி பெருமை பற்றி சொல்ல வேண்டியது. ராகவேந்தர் சிரித்து கொண்டே விஷயம் பல விஷயங்களை சொல்கிறார். மகான்களின் பாதத்தோழியை பற்றி எப்படி சொல்ல வேண்டும், அதை பற்றி சொல்ல வேணும் இல்லையோ. சத்குரு தியாகராஜர்கிட்ட இது இந்த இந்த சமாச்சாரத்தை கொண்டு போனால் அவர் ஒரு கீர்த்தனை சொல்கிறார். ராமா உன் பாதம் புனிதா, உன் பாதுகை புனிதா, உன் பாததூளி புனிதா. ஏன்னா பாதுகை பரதனுக்கு ராஜ்யம் அளித்தது, ஆனால் பிரதிநிதித்துவம் தந்துவிட்டது, ஆனால் உன் பாததூளி ஒரு கல்லையும் பெண்ணாக மாற்றியதே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ராகத்தை பாடுறார, ராமப்பிரியா ராகத்தை பாடுறார்.

இன்னொரு கீர்த்தனை சொல்லிச்சு, அகலியே வந்து உன்னுடைய பாத தூளிப்பட்டு ஒரு கல்லாக இருந்த பெண்ணாக மாறியதே அப்படின்னு சொல்லி.

வேதாந்த தேசிகர் பாதுகா சகசிரத்தை விசேஷமாக கொண்டாடுறார். சந்த ஸ்ரீரங்க பிரித்தீச சரணத்ராண சேகராக ஜயந்தி புவனத்ராண பத பங்கஜரே நவகம் பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம் எது பஞ்சமசேஷ

பாதுகுனுடைய பெருமையை பாதுகாத்து துகள் இருக்கா இல்லையா? அந்த சந்த ஸ்ரீரங்க பிரத்யேச சரணத்திரான சேகராக ஜெயந்தி புவனத்திரான பதபங்கஜ ரேடவாக என்று அந்த பாததூளியின் பெருமை வந்து தன்னுடைய சிஷ்யனுக்கு அவர் மூலமாக தெரிவிக்கிறார். ஒரு சமயம் அவருடைய சிஷ்யன் வந்து என்ன பண்ணுறான், அங்கேருந்து வரான், குருவே நமஸ்காரம் பண்ணுறேன், என்னடா என்ன வேணும்? ஒன்றுமில்லை, எனக்கு வந்து கிரகஸ்தாசிரமத்தில் ஈடுபடணும்னு ஆசையாக இருக்குது, அதனால் என்ன பண்ணணுங்கிற. ஒன்றுமில்லை, எனக்கு கையில் பொன் பொருள் எதுவுமே இல்லை, அதனால் தாங்கள் வந்து எனக்கு பொன் பொருள் எல்லாம் கொடுத்தாக்க நான் எடுத்துகிட்டு போய் ஒரு கல்யாணத்தை பண்ணி சௌக்கியமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னோடனே சிரிக்கிறேன், பொன் பொருள் வேண்டுமா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நேரத்தில் ராகேந்திர சுவாமி தன்னுடைய காலில் வெண்டை மண்ணை போட்டு தேய்ச்சின்னு இருக்கார். இந்த மண்ணை எடுத்து கொண்டு வந்து நேர சிஷ்யனுடைய கை நீட்டு அப்படின்னு சிஷ்யன் கை நீட்டுறான், ஒரு துணியில் வந்து அப்படியே அள்ளி போடுறேன், எடுத்துட்டு போய்ட்டு வா. உடனே சிஷ்யன் என்ன பண்ணுறான், சேவிக்கிறான், சேவிச்சுட்டு ராகவேந்திர சுவாமி கொடுத்தா அது மணலும் பொன்னாக மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் வச்சுட்டு நேராக போயின்ட்டுருக்கான். போயின்ட்டுருக்குச்சே பல ஊர்களுக்கு கடந்து போயின்ட்டுருக்குச்சே, இருட்டாகிடுது ஒரு நாளைக்கு போச்சே. ஒரு வீட்டு திண்ணையில் போய் படுத்துட்டுருக்கான், படுத்துட்டுருக்கச்சே திடீர்னு ராத்திரி 12 மணிக்கு ஹா ஹா ஹா ஹானு ஒரே பேய் அலறல் கேட்குறது. கண்மூழிச்சு பார்க்குறான், ஒரு பேய் நின்றுருக்கு. பேய் சொல்கிறது, என்னை இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு வந்து அனுமதி கொடு அப்படின்னு சொன்ன உடனே, எதுக்காக வீட்டுக்குள்ளே நீ போகணுங்க? இல்லை, என்னுடைய குழந்தைகளெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிற கொன்னுட்டார்,

0: அவருக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது, அந்த குழந்தைய நான் கொல்ல போகிறேன். மகாபாவி ஏற்கனவே வந்து இந்த மாதிரி கொண்டுட்டு தான் இந்த மாதிரி ஒரு வடிவத்தை எடுத்துட்டுருக்க, ஆனால் அப்படிலாம் செய்யப்படாது. உள்ளுக்குள்ளே நேராக போயேன் அப்படின்னா போக மாட்டேங்கிறது பை. ஏன் போக மாட்டேங்கிறேன்னு கேட்குறேன். உடனே அது சொல்கிறது, உங்களுடைய தலைமாட்டில் வந்து ஒரு மூட்டை வச்சுட்டுருக்க, அதுலேருந்து ஒரு அக்னி வந்து என் மேலே வந்து படுறது, என்னால் உள்ளுக்குள்ளே போக முடியல அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா, எனக்கு வந்து பொண்ணும் பொருளும் கொடுத்தாக வந்து இந்த மூட்டையை நான் தூக்கி போட்டுருவேன், கொடுக்குறியா அப்படின்னு சொன்னோடனே, பூதம் வந்து பெரிய பொன் மூட்டை கொண்டு தொப்புன்னு போடுறது. போட்டுற உடனே இந்த சிஸ்டன் என்ன பண்ணுறான், இந்த மண் மூட்டையை எடுத்து இந்த பூதத்து மேலே ஓங்கி அடிக்கிறான். அடித்த உடனே இந்த பூதம் வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுது. உடனே படுத்துக்கிறான். ராத்திரி வீட்டுக்குள்ளே இருக்கிற காலம்பரை வெளியில் வந்து, ஆமாம், வாசலில் வந்து ஏதோ கராட்டம் நடந்தது, என்ன நடந்தது, ஒரே கச்சமுச்சா சத்தம் கேட்டது, என்னென்ன உடனே இந்த சிஸ்டன் சொல்கிறான், ஒன்றும் இல்லை, ஒரு பூதம் வந்தது, நான் இந்த மாதிரி போயிட்டே இருக்குச்சே போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்குச்சு, என்ன ஆச்சுன்னாக்க, ஒரு பூதம் வந்து என்னை வந்து தடுத்தது. இந்த பூதம் வந்து என்ன சொல்லித்து, ஒன்றும் இல்லை, உள்ளுக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு குழந்தைய கொல்ல போகிறோன்னு சொல்லித்து, அதுக்காக நீ என்ன பண்ணேன், நீ எங்கே போயின்ட்டுருக்கேண்ணா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா போயின்ட்டுருக்கேன், இதை மாதிரி இடைஞ்சல் தான் வருதுன்னா. உடனே அவர் என்ன பண்ணுறா, நேரம் உள்ளுக்குள்ளே போகிற.
1: ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே சக்தி சிங். लोकसभा में सर्वोच्च न्यायालय के न्यायाधीशों की संख्या 33 से बढ़ाकर 37 करने वाले विधेयक पारित हो गया है. विधि और न्याय मंत्री अर्जुन राम मेघवाल ने विधेयक पेश किया. उन्होंने कहा कि इस विधेयक से न्यायिक क्षेत्र में चल रही सुधार प्रक्रिया से एक महत्वपूर्ण बदलाव आएगा.
2: आज प्रस्तुत यह विधेयक भी न्यायिक क्षेत्र में उसी सुधार श्रृंखला की एक
0: यूज पड़ते रहा. அதனால வந்து கிருஷ்ணனை பார்த்த உடனே அங்க வந்து அற்புத சேவையை பார்க்கிறார். நியாய முக்தாவளி என்ற நூலை சமர்ப்பிக்கின்றார்.

இப்படி பல க்ஷேத்திரங்களுக்கு போகின்றார். போச்சே கிரீட்டகிரி என்ற ஊரிலே வெங்கடதேசா என்றவருடைய வீட்டுக்கு அவர் அந்த அந்த வீட்டில் என்னென்னா விசேஷமான ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு, அதை பார்க்கறதுக்காக வந்து போகிற மாதிரி அவர் போகிறார். போன உடனே இவரை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த வெங்கடதேசாய்க்கு வந்து மகா சந்தோஷம், ஆகாகா நான் அழைக்காமலே குருநாதர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு விசேஷமாக இது பண்ணுறார். உட்காத்தி வச்சு அனுகிரக பாஷம் நடந்துட்டுருக்கு. மகான்கள் காலை வச்சாக்க அந்த இடத்துல இருந்து புஷ்பங்களும் பழங்களும் அப்படியே நிறையா காய்ச்சி தொங்கும் போலியோ. அவர் கிருஷ்ணன் வந்து தன்னுடைய திருவடியை காமிச்ச உடனே பிருந்தாவனத்தில் பழங்களும் புஷ்பங்களும் அப்படியே நிறையா பொங்கான பொங்கமாக வந்ததும். அது மாதிரி மகான்களுடைய திருவடி பெற்ற உடனே அந்த இடத்துல நிறையா புஷ்பங்களும் பழங்களும் வந்த உடனே அந்த ஊரில் வந்து நிறையா மாமரங்கள் நிறையா இருக்குது. மாமரத்தில் நிறையா மாம்பழங்கள் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறார் இந்த வெங்கடதேசா, என்ன பண்ணுறார் அந்த மாம்பழத்தெல்லாம் எடுத்து ரசமாக பண்ணி அன்றைய தினத்தில் ஒரு ஸ்பெஷல் டின்னர் போட்டு எல்லோரும் கொடுக்கறதுக்காக பண்ணுறார். உட்காந்துட்டு மகான்கிட்ட வந்து அனுகிரக பாஷம் கேட்ட உடனே உடனே உனக்கு ஒரு குழந்தை இருக்குமே, அந்த குழந்தைய அழிச்சிடுவா அப்படின்னு சொல்லி ராகவேந்திரன் சொல்கிற உடனே குழந்தைய தேடின்னு போகிற தேடின்னு போனாக்க சமய கட்டில் பார்த்தாக்க ஒரு பெரிய அண்டாளு குழு குழு குழு குழு சத்தம் கேட்கறது. பார்த்தா அவருடைய குழந்தை அவர் குழந்தை செத்து போயிருக்கிறான். உடனே திக்கிச்சு போகிறான், ஓடி வந்து சுவாமி இது மாதிரி ஆயிடுத்து என்ன பண்ணுறது தவிக்கிறான். உடனே பகவானை பிரார்த்தனை பண்ணுறார். பிரார்த்தனை பண்ணிவிட்டு உடனே ரங்கப்பிரபோ இது மாதிரி இந்த குழந்தைக்கு வந்து ஆயுஷ கொடு அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்த கேசவ ஜனார்தன

அப்படின்னு சொல்லிட்டு கையில அஷ்டத்தை எடுத்துக்கிறார், ஜலத்தை எடுத்துக்கிறார். அந்த கீழே படுக்க வைத்த குழந்தை மேலே இப்படி தெளித்த உடனே அப்படியே அந்த குழந்தை உயிரோடு எழுந்துன்றது. உடனே சந்தோஷப்படுறார். உடனே அவர் வந்து அந்த அவருக்கு சந்தோஷத்தை தாங்க முடியாமல் உடனே ரெண்டு பேரும் ஆடுகிற குதிக்கிறார்கள். உடனே தேசாய வீட்டில் வந்து அந்த பூஜை இருக்கக்கூடிய ராமரை எல்லாரும் பாடுகிறார்கள். ஆசைத்து ஹிமாச்சலம் செய்த ராகவேந்தர் சுவாமி, நம் குருராஜர் ராகவேந்தர் சுவாமி பூமாலை பொன்மாலை பாமாலை என்று சூட்டி மழுகிறார். பூமாலை வாடிவிடும், மனத்தோடு இருக்கும். பொன்மாலை அழகாக ஒளி வீசும், ஆனால் அழிந்துவிடும். பாமாலை என்றும் விடாது. எம்பெருமான் பெருமையை பேசும் அப்பேற்பட்ட பாமாலைகள் பல செய்கின்றார். அவருடைய பாடல்களிலே தீர வேணுகோபால என்ற ஒரு முத்திரை இருக்கும். திருமலை போகின்றார். திருமலை போய் திரும்பி வரும்போது ஒரு கல்லறை மேலே உட்காந்துக்கிறார். கல்லறை மேலே உட்காந்த உடனே அங்கேருந்து ஓடி வரான். சாமி சாமி, இது கல்லறை சாமி, இது மேலே உட்காராதீங்க, இது மேடு இல்லை, உட்காராதீங்க, ஏன்னா போடா கல்லறை இல்லைடா. இல்லை சாமி, இது உள்ளுக்குள்ளே வந்து நவாபோட குழந்தைக்கு பாம்பு குடிச்சுட்டு செத்த முன்னாடி தான் அடக்கம் பண்ணிக்கிட்டு போனாங்க, அது மேலே உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு சிரிச்சுட்டே, போடா இந்த கல்லறையை தோண்டுடா அப்படின்னு தோண்டின உடனே கல்லறைக்குள்ளேருந்து குழந்தை எடுத்து போடுறா. குழந்தை எடுத்து போடின உடனே அந்த குழந்தை மேலே ஒரு தீர்த்தத்தை தெளித்த உடனே அந்த குழந்தை உசுரோடு வந்துடுது. நவாப் ஓடி விரிகிறார். ஜாதி வித்தியாசம் பார்க்காமல் அந்த காலத்திலேருந்து ராகவேந்திர சுவாமிகள் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் இல்லையா. நவாப் ஓடுகிறார். ஓடி வந்து கிருஷ்ணாபூர் என்ற பிரதேசத்தை குருநாதருக்கு தருகிறார். ஆனால் என்ன பண்ணுறார், எல்லாத்தையும் மடத்துக்கே எல்லாத்தையும் எழுதி வச்சுடுறார் மடத்துக்கு. ஒரு சமயம் குருநாக வந்து கண்ணை மூடிக்கொண்டு அமைதியாக வழக்கத்துக்கு மாறாக அமர்ந்திருக்கச்சே அவருடைய அத்தியந்த சீடர் அப்பண்ணா, தாங்கள் எப்பொழுதும் இப்படி அமர்ந்ததில்லையே, ஏன் இப்படி அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். உடனே அவர் சொல்கிறார், எவன் ஒருவன் நல்ல நிலைமையிலும் மனம் பேதத்தின் நிலையும் பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணனை நினைப்பாரோ அவரே சிறந்த பக்தர். அப்பண்ணா இதில் என்ன சந்தேகம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டவன், இல்லை. உடனே வந்து நேரம் என்ன பண்ணுறார், கண்ணை மூடிக்கிறார். திவிவா புவிவா மவாஸ்துவாசோ நரகா நரகேவந்தகம் பிரகாமம் அவதீரித சாரதாரவிந்தோ ஸ்மரணே சிந்தயானி. அப்புறம் இப்படி யாத்திரா போயின்னு இருக்கச்சே ஒரு பெரிய புல்வெளி, புல்வெளியில் ஒரு மாடு ஏகப்பட்ட 200 மாடுகள் மேய்ச்சின்னு இருக்கச்சே அங்கேருந்து தூரத்தனுக்கு பார்த்தாக்க ஒரு பிராமண பையன் மாதிரி இருக்கு, தோளில் பூனல் இருக்கு. சிஷ்யர்களை கூட்டு அவனை வந்து கூட்டின இங்கே கூட்டுவான், அவனை கூட்டுவான் அப்படின்னு கூட்டின வந்த உடனே பக்கத்தில் நிற்க வைக்கிறான். ஏன்பா நீ வந்து பிராமணன் தானே? ஆமாம் சாமி, உங்களை பார்த்தா பெரிய மகான் மாதிரி இருக்கே, இவர் யார்? இவர் தான் குரு ராகவேந்திரன். அப்படியா? எனக்கு வந்து தாய் தந்தையர்கள் இல்லை, இருந்தாலும் ஊரில் இருக்கிறவளாம் என்ன செஞ்சாக்க எனக்கு கொண்டு வந்து எங்கள் மாமாட்டை கொண்டு வந்து விட்டுவிட்டான். மாமா எனக்கு கல்வியெல்லாம் அவனுக்கு கற்பிக்காமல் ஒரு 200 மாட்டை கொண்டு வந்து கொடுத்து மேய் இங்கு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்ன குருநாதர் சிரிக்கிறான். அப்படியா, கவலைப்படாதே, உனக்கு நல்ல நிலைமை ஏற்படும், கவலைப்படாதேன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறார் குருநாதர், என்ன பண்ணுறார், அவனை ஆசீர்வாதம் பண்ணுறார். பண்ண உடனே சிஷ்யர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறா, உனக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டம் ஏற்படுகிறதோ அப்போ வந்து குருவினுடைய பேரை சொல்லும் அப்படின்னு சொன்னோடனே, குருவினுடைய பேர் என்ன அப்படிங்கிறதான். குருவினுடைய பேர் ராகவேந்திர சுவாமி. குரு ராகவேந்திரா, குரு ராகவேந்திரா, குரு ராகவேந்திரா அப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இப்படி சொல்லிகிட்டே இருக்கச்சேன் ஒரு நாளைக்கு மாடு போயிச்சுட்டு இருக்கச்சேன் பெரிய புல்வெளியில் ஒரு குதிரையில் வருது. கிடுகிடு கிடுகிடு குதிரை மேலே ஒரு வருகிறார். அவர் தான் நவாப் மசூத் கான். அவர் வரும்பொழுது குறுக்க வந்து ஒருத்தன் ஓடி வந்து ஒரு ஓலையை கொடுக்குறான். இந்த ஓலையை கொடுத்த உடனே அதில் என்ன எழுதியிருக்குன்னு அந்த மசூத் கானுக்கு ஒன்றும் புரியலை. உடனே என்ன பண்ணுறார், தள்ளி பார்க்குற, தள்ளி நின்று ஒரு பிராமணன் தான் நின்றுருக்கான். ஏ பிராமன், இங்கே வா இங்கே வா, விட்ட உடனே அங்கேருந்து ஓடி வரும். இந்த ஓலையில் என்ன இருக்குது எழுதி சொல், படித்து சொல்லு. உடனே சொல்கிறான், எனக்கு படிக்க தெரியாது ஐயா, எனக்கு படிக்க தெரியாது. பிராமணனாக இருந்து படிக்க தெரியவில்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி சாட்டையால் ஓங்கி அடித்து, இப்போ நீ ஒழுங்காக

சொல்லலைனாக்க உன்னை வந்து கொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல உடனே குரு ராகவேந்திரா குரு ராகவேந்திரா அப்படின்னு கத்துறான். அலறின உடனே உன்னை ஓலையை வாங்கிக்கிறான், ஓலையை வாங்கி படிக்கிறான். அது என்ன எழுதியிருக்குனாக்க, மகா மன்னருக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த நவாப் வந்து நிறையா வரி வசூல் பண்ணி நாட்டை நன்றாக காப்பாற்றுவதனாக அவனுக்கு வந்து பதவி உயர்வு கொடுக்கிறார். உடனே அந்த சமாச்சாரத்தை கேட்ட உடனே, ஏ பிராமன் நல்ல சமாச்சாரத்தை சொன்னேன், நல்ல சமாச்சாரத்தை சொன்னேன். ஆமாம், உனக்கு வந்து படிக்க தெரியான்னு சொன்னியே, எப்படி படித்தேன் எப்படி படித்தேன்னு கேட்குறேன். ஒன்றுமில்லை, என்னுடைய குருவினுடைய அனுகிரகத்தினால் குருவினுடைய பேரை சொன்னேன், குருவினுடைய பேரை சொன்ன உடனே அவருடைய அனுகிரகத்தினால் எனக்கு உடனே படிக்க வந்தது அப்படின்னு சொன்னேன். ஆஹா, எல்லாம் குரு ராகவேந்திரன் மகிமை, எல்லாம் குரு ராகவேந்திரன் அப்படின்னு உடனே, ஐயா எங்கள் குருவின் மகிமை அப்பேற்பட்டது, படிக்க தெரியாத எனக்கு படிக்கும்படியாக சீமித்தார் குருவின் அருள். மசூத்கான் சந்தோஷத்தோடு நம்புகிறார், எனக்கு நல்ல சமாச்சாரத்தை சொன்னேன், அதனால் உன்னை வந்து இந்த என்னுடைய ஆட்சியிலே வந்து உன்னை திவானாக பண்ணுகிறேன் அப்படின்னு திவானாக பண்ணி விடுகிறார். திவானாக நியமித்த உடனே அடிக்கடி மசூத்கானும் வெங்கண்ணாவும் தொழில் பேசின்றிருப்பான். மகானுடைய பெருமைகளை ஒருத்தி சொல்வார். ஆனாலும் வந்து மசூத்கானுக்கு ஒரு சந்தேகம், இப்பேற்பட்டவருக்கு ஒரு சாமியார் மாதிரி இருக்கிறார், அவருக்கு போய் இப்பேற்பட்ட மகிமையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வெங்கண்ணா இங்கே வா, நான் வந்து தங்களுடைய குருவுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய இது கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே என்னன்னாக்கா ஒரு ஒரு பெரிய தட்டில் வந்து என்ன பண்ணுறார், வெங்கண்ணாவுக்கு தெரியாமல் தட்டில் வந்து பெரிய மாமசங்களையும் முட்டைகளும் அதைகளும் நான்வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு நேரம் பட்டாளம் மூடி வெங்கண்ணாட்ட கொடுக்குறேன், வெங்கண்ணா எடுத்துன்னு வா, ராகவேந்திரத்தை போய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னே ராகவேந்தர் வந்து பார்த்து சிரிக்கிற உடனே மசூத்கான் ஓரமாக ஒழிஞ்சு நின்று பார்க்குறான் என்ன நடக்கிறதுன்ட்டு. வெங்கண்ணா எங்கே வந்த, மசூத்கான் வந்து தங்களுக்கு வந்து ஒரு வெகுமதி அளித்திருக்கிறார், அதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அதுங்க கீழே வைங்கிற, கீழே வச்ச உடனே உடனே அதை பார்க்குற பார்த்துட்டு சிரிக்கிறேன். சிரிச்சுட்டு மூலராமா இதுவும் உன்னுடைய சோதனையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ராமாய சாஸ்வத சுவே

உடனே கண்ணை திறந்து பார்த்து உடனே சில மந்திரங்களை சொல்கிறார். மந்திரங்களை சொல்லி கையிலே ஜலத்தை எடுத்துக்கொள்கிறார். தீர்த்தத்தை எடுத்து அஷ்டத்தை எடுத்து அது மேலே போடுகிறார். போட்டு ஒரு சிஷ்யனை கூப்பிட்டு இந்த பட்டம் மேலே திறந்து காமிப்பா அப்படின்னு. பட்டம் திறந்த உடனே உள்ள பழங்களும் புஷ்பங்களுமாக அப்படியே ஜொலிக்கிறது. இதை பார்க்குற மசூத்கார் ஓடி வரான். ஓடி வந்து, சுவாமி சுவாமி சுவாமி, தங்களுக்கு நான் அவசாரம் பண்ணிட்டேன், தங்களுடைய மகிமை தெரியாமல் செய்து விட்டேன். என்னப்பா செஞ்சு? ஒன்றும் இல்லை, மாமசத்தை கொண்டு வச்சு அதுங்களே நீ அதெல்லாம் நீங்கள் பழமாக மாற்றி விட்டீர்களே, பழமாக மாற்றி விட்டீர்களே, விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்கிறான். இதுக்கு தண்டனை எனக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னோடனே ராகவேந்திர சிரிக்கிறார். உனக்கு தண்டனை கிடையாது. அதனால் எனக்கு வந்து குருநாதா, எனக்கு

என்ன சொல்றதே தெரியல. உங்களுக்கு வந்து என்னுடைய கிராமமாக இருக்க மந்திராலயத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், மந்திராலயத்தை கொடுக்குறேன்னு. எனக்கு ஆதோனி வேண்டாம், ஆதோனி வேண்டாம், ஆதோனியில் தான் மந்திராலயம் இருக்கிறது. எனக்கு மந்திராலயம் என்ற ஒரு கிராமத்தை கொடுத்தால் போகணும்னு சொன்ன உடனே ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறார், தன்னுடைய சிஷ்யர்களாக இருக்கக்கூடிய வெங்கண்ணாவையும் அப்பண்ணாவையும் அழிச்சுக்கிறார். ஓடி வந்து என்ன ஒரு இடத்த காமிக்கிறார், காமிச்சுட்டு இந்த இடத்த தோண்டு அப்படிங்கிறார். இடத்த தோண்டின உடனே துங்கபத்திரையில் ஒரு இடத்தை தோண்டின உடனே அந்த இடத்த தோண்டின உடனே அங்கே ஒரு பலிபீடம் தெரிகிறது. பலிபீடம் தெரிந்த உடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், அப்பனே என்ன ஆச்சரியப்படுகிறாயா, என் பூர்வ ஜென்மத்தில் நான் பிரகலாதனாக இருந்தபொழுது இங்கே யாகம் செய்தேன், அதனால் நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும்னாக்க, எனக்கு பிருந்தாவன பிரவேசம் பண்ண காலத்திலே இந்த மாஞ்சாலா கிராமத்திலே எனக்கு பிருந்தாவனத்தை அமைக்க வேண்டும். என்ன பண்ணணும்னா, அதை தவிர வந்து சிஷ்யர்கள் அழைச்சுங்கிறார். அழைச்சிக்கிட்டு நேராக ஒரு இடத்துக்கு போன உடனே ஒரு கல்லை காமிக்கிறார். இந்த பாறையில் வந்து என்ன விசேஷம்னாக்க, சீதாராமர் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார்கள், அமர்ந்த இடத்துலான இந்த விசேஷமான இந்த பாறை, இதை எடுத்துக்கொண்டு போய் நான் பிருந்தாவன பிரயோஜனம் செய்தபோது அங்கே கீழே போட்டு விட்டு அது மேலே நான் அமர்ந்து கொள்கிறேன். பிருந்தாவனத்தின் மேலே வந்து 16,000 சாலி கிராமங்களை கொண்டு வந்து கண்டகி நதியினை கொண்டு வந்து அது மேலே அதில் வந்து போட வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து கண்ணால் ஜலம் விடுறான். உடனே 16,000 சாலி கிராமங்களை கொண்டு வருகிறார்கள், பிருந்தாவனத்தை நிரப்புகிறார்கள். அது பெரிய வைணிகர்கள்லாம், பெரிய வைணிகராக இருக்கிறதுனால ஒரு வீணையை எடுத்துக்கொள்கிறார். வீணையை எடுத்துக்கொண்டு வந்து நேராக உட்காந்துக்கிறார் அது மேலே உட்காந்துட்டு உடனே பாட்டு பாடுறார். அவர் வந்து ஒரே ஒரு பாட்டு தான், அந்த ஒரு பாட்டு தான் கிடச்சிருக்கு, அதுவும் வந்து பைரவி ராகத்தில் பாடுகிறார்.

சொல்லிக்கொண்டே எண்ணுகின்றார். வீணை கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு சாலி வாகன சாப்தம் 1593 கிபி 1671 விரோதி வருஷம் சிராவண மாதம் கிருஷ்ணபக்ஷம் த்விதியை வியாழக்கிழமை விடியற்காலை புனிதமான பிராம்ம முகூர்த்தத்திலே பிருந்தாவன பிரவேசம் செய்கிறார். உள்ளே செல்லும் பொழுது, பக்தர்களே, எனது பூத உடல்தான் உங்களை விட்டு பிரிகின்றது. நான் எப்பொழுதும் உங்களுடனே இருப்பேன். 700 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு உங்களையெல்லாம் அனுகிரகிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு அறிகுறியாக 700 இடங்களிலே பிருந்தாவனம் தோன்றும், அங்கே விசேஷமான எல்லாம் நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேர உள்ளுக்குள்ளே போயிடுறார். அந்த நேரத்தில் என்ன இருந்தோம், எப்பொழுதும் குருவை விட்டு பிரியாத இவருடைய அத்தியந்த சீஷர் அப்பண்ணாச்சார் என்ன பண்ணுறார், ஒரு சமயம் துங்காபத்ரா நதி தாண்டி தன் உறவுக்காரர் வீட்டுக்கு போகும்படி நிர்பந்தம் ஏற்படுகிறது. அவர் பிருந்தாவன பிரவேசம் பண்ணச்சு அவர் கூட இல்லை, கிளம்பி போயிடுறார். அப்பொழுது விட்டு பிரிந்து போக முடியாத நிர்பந்தம் ஏற்படுகிறது. அது என்ன சமயம் என்றால், குருநாதர் பிருந்தாவன பிரவேசம் செய்யும் அந்த நாள். அக்கறைக்கு போன உடனே அப்பண்ணாச்சாரியருக்கு என்ன பண்ணுறதுனாக்க, இது விஷயம் தெரிந்த உடனே திரும்பி ஓடோடி வருகிறார். குருநாதா குருநாதா குருநாதா சொல்லிக்கொண்டே ஓடி வருகிறார். ஓடி வந்த உடனே அந்த துங்கபத்திரை ஒரே வெள்ளம் போகின்றது. வெள்ளம் போன உடனே குருநாதா என்னால் இந்த வெள்ளத்தை தாண்டி வர முடியவில்லையே, குருநாதா குருநாதா அலறல். உடனே ஒரு ஆசிரியர் கேட்கறது, அப்பண்ணா கவலைப்படாதே, என்னை நினைத்து என் மீது ஒரு ஸ்தோத்திரத்தை செய்து கொண்டு வா, செய்து கொண்டு வந்தால் துங்கபத்திரை வழிவிடும். சொன்ன உடனே தலைமேல் கை கூப்பிக் கொள்கிறார். கூப்பிக்கொண்டு

சொல்லிக்கொண்டே வருகிறார். எப்பொழுது எப்படி கிருஷ்ணனை தலையை சுமந்து கொண்டு வசுதேவர் வரும்போது எம்மனை வழிவிடுகிறதோ அதே மாதிரி உள்ளுக்குள்ள வந்த உடனே துங்கபத்திரி வழிவிடுகிறது. நேரம் வந்து பார்த்தால் குருதேவர் பிருந்தாவன பிரதேசம் செய்து கொண்டிருக்கிறார். உள்ளுக்குள்ளே பார்த்த உடனே, குருதேவா பிருந்தாவன பிரதேசம் செய்து விட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதன் முன்னால் வணங்கி விட்டு, சுவாமி தங்கள் மீது ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லி கொண்டு வந்தேன், அதற்கு வந்து பல சுதியாக ஒரே ஒரு ஸ்லோகத்தை அருள வேண்டும் சொன்ன உடனே, யோ பக்தியா குரு ராகவேந்திர சரணத்வந்தம் ஸ்மரன் எப்படேது ஸ்தோத்திரம்.

உடனே தொண்டை கட்டி போயிடுறது. தொண்டை கட்டின உடனே குருநாதா குருநாதா தொண்டை கட்டி போயிடுறது. என்ன பண்ணுறேன்னு சொன்ன உடனே தோற்றத்தை முடிக்க முடியல. உடனே உள்ளுக்குள்ளேருந்து ஒரு பிருந்தாவனத்துக்குள்ளேருந்து ஒரு குரல் கேட்கறது, சாக்ஷி ஹயா சோத்ரகி, சாக்ஷி ஹயா சோத்ரகின்னு சொன்னேன். சாக்ஷி ஹயா சோத்ரகி, சாக்ஷி ஹயா சோத்ரகி.

இவர் பல பாஷ்யங்கள் செய்கிற பல மிரக்கள் செஞ்சதோட பல பாஷ்யங்கள் செய்கிறார். மத்வர் ஜெயதீர்த்தர் வியாசதீர்த்தர் இவர்கள் நூலை பற்றியினர். ஜெயதீர்த்தர் நியாயசுதாவுக்கு வியாசருடைய தாற்பரிய சந்திரிகை பண்ணுகிறார். நியாயசுதாவுக்கு பாஷ்யம் எழுதியதால் சுதா பரிமளாச்சார் என்ற இவருக்கு பெயர் வருகிறது. இவர்கள் பாடல்கள் முழுவதும் வேணுகோபால் என்று ஒரு முனியும். இவர் வந்து சேத்தலானம் செய்யும்போது பரிபூர்ண தேவநகர் போகிறார், கமலாலயம் போகின்றார், சம்புகேஸ்வரர் போகின்றார், ராமேஸ்வரர் போகின்றார், அழகிரி போகின்றார், திருவனந்தபுரம் போகின்றார், ஜனார்தனம் போகின்றார், திருநெல்வேலி போகின்றார், மதுரை போகின்றார், ஸ்ரீரங்கம் போகின்றார், நாமக்கல் போகின்றார், வேலூருக்கு போகின்றார், கர்நாடகத்தில் உடுப்பிக்கு போகின்றார், கோலாப்பூர் போகின்றார், பிஜப்பூர் போகின்றார், குக்கி என்ற இடத்துக்கு போகிறார், சுப்பிரமணியாவுக்கு போகிறார். எல்லா இடத்துலையும் விரும்ப வந்து பாட்டுகள் பாடிக்கொண்டு போகவே இல்லை. மத்துவ சம்பிரதாயத்தை கொடுத்த அந்த சம்பிரதாயத்தை உலகத்தில் சொல்லி கொண்டு போகிறார். இவர் எழுதிய நூல்கள் வந்து பாட்டர சங்கிரகா, நியாயசுதா, தந்திர தீபிகா, தாத்பரிய சந்திரிகா, நிறையா உபனிஷத்துக்கு காமெண்ட் நிறையா பண்ணுகிறார். இப்போ ஏற்பட்ட ஒரு ராகவேந்திர சரித்திரத்தை சொல்லக்கூடிய ஒரு பெரிய அனுகிரகம் இந்த இடத்தில் எனக்கு கிடைக்கிறது. அதனால் வந்து பூர்த்தியாக ஒரு கீர்த்தனை பாடி இதை முடிக்கிறேன்.

மங்களம் கோசலேந்திராய மகனே குணாப்தய சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் பார்த்தசூ

இதுவரை ஸ்ரீ ராகவேந்திர சரித்திரம் இசைப்பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தினார் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள், வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 10:30. ஆகாஷ்வாணி. காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் அம்மன் கோவில் கிழக்காலே திரைப்படத்திலிருந்து ஒலிக்கவிருப்பது கே.ஜே.சுதாஸ் சித்ரா குரல்கள்.

0: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் மெல்ல திறந்தது கதவு. திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்

0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராண கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301-2வது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442-2951-5449.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
0: ஆகஸ்ட் 18
2: நிறைவாக SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. குரல்களில் பூக்களை பறிக்காதீர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.9°C, இயல்புக்கு 1.7°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 25.4°C, இயல்புக்கு 1.2°C குறைவு. பெய்த மழையளவு 2.7 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 92%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.6°C, இயல்புக்கு 1.4°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 26.7°C, 0.6°C கூடுதல். பெய்த மழையளவு 16 மில்லிமீட்டர். ஈரப்பதம் 95%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலையிலோ இரவிலோ மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36°C, குறைந்த அளவு வெப்பநிலை 25 முதல் 26°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை நாளும் அறிவோம். டால்ஃபின்கள் கடலில் வாழும் ஒரு புத்திசாலி உயிரினம். எழுதி வழங்கியவர் எஸ் லதா அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலத்தில் புது பொலிவு பெற்ற பூங்கா ரயில் நிலையம், கே கருணாநிதி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 முதல் 8:30 திரைகானம். காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீண இசை, சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கடம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்து சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரல். ஆர் அருணா அவர்களின் பாட்டு, எஸ் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஜே வடிவேல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெலிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சம்ருத் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெய்ஸ்ரீ சர்மா அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி அவர்கள், 2வது பகுதி. 2:15 திரைகானம். பிற்பகல் 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. டாக்டர் வி ராகவனின் ஸ்ரீ முத்துஸ்வாமி தீக்ஷித சரித மகாகாவியம் நிறைவு பகுதி. உரை வழங்குபவர் உதவி பேராசிரியர் டாக்டர் லாவண்யா ஜே ஈஸ்வர் அவர்கள். 2:55 வானிலை, 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 மணிக்கு திரைகானம். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சி ராஜா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. முயல்கள், எலிகள் மற்றும் பிற செல்ல பிராணிகள் வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவர்களின் உரை. வீட்டுத் தோட்டம் அமைத்தல் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை ஆகியன இடம்பெறும். 8:05 8:30 திரைகானம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் செயற்கை கோள்கள் குறித்து இயற்பியல் துறை ஆசிரியர் முனைவர் ஆர் கே கலை எழிலி அவர்களுடன் நேர்முகம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு டெல்லி அஞ்சல். 100.1 FM கோல்டு அலைவரிசையில் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 3:10 இனிய ராகம். உஸ்தாத் அலி அக்பர் கான் அவர்களின்

0: for 15 days starting 29th of July, an order which was upheld by the Cauvery Management Water Management Authority later. Union Home Minister Amit Shah has said that Indian athletes have scripted joyous history by making India the fourth highest medal winning nation at the Glasgow Commonwealth Games 2026. In a social media post, Mr. Shah said that this meteoric success scales to an even greater height as India now officially takes over the proud host nation of Commonwealth 2030 to be held in Ahmedabad. The minister congratulated every athlete and all citizens on this moment of double delight. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோ ஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.